கடவுள் பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் ஒரே சக்தியை தருகிறார். தகுந்த நேரத்தில் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறார். அதை சரியாக பயன்படுத்தி முன்னேற வேண்டும். அரவிந்தர்.

பட்ட துன்பத்தை விட அதில் பெற்ற அனுபவமே சிறந்தது என சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர். நிறைவுக்கு வருகிறது இன்றைய அருள்மாலை நிகழ்ச்சி.

கோடை பன்மலை 100.5 தரவிருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் இன்று காலை 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியின் துவக்கமாக பொதுமறைப்பொழுது 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வசந்த விடியல் 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தொழின் நேரம் 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்று காலை 7 மணிக்கு சுகமான காலை 7:10 வேளாண் தகவல்கள் 7:20 பாட்டும் பதமும் 7:35 பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார் 7:45 பிரித்வி விமென்ஸ் இனவாசின் இன்று அன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் விருதுநகர் மாவட்ட நேயர்களை சந்திக்கிறது 8:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில் 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில் இன்று காரணம் தெரியாத காரியம் தலைப்போடு வர இருக்கிறது இன்று காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள் 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்று கரூர் மாவட்டம் வெங்கமேடு பழைய தண்ணீர் டேங்க் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வர இருக்கிறது நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் ஆட்டநாயகி 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டு வழங்கும் இனிய வாழ்க்கை 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல் 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல் 2:15 பொன்னியின் செல்வங்கள் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தேனி மாவட்டத்திலிருந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் நெறி அழுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள் பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து இன்று தென்காசி பாலு அவர்களின் தெருவில் பாடல்கள் கேட்கலாம் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துருகியில் பாட்டுக்குள் பதில் 4:30 பூமேக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ணத்துருகியில் பாட்டுக்குள் பதில்

இன்று மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம், 5:30க்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40க்கு நாவல் நேரம், 5:55க்கு ஆலய தரிசனம், மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 6:10க்கு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:30க்கு தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 6:40க்கு பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர், மிளகாயில் சீர்மிகு சாகுபடி முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் பெரியகுளம் வேளாண்மை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் முனைவர் கோ சதீஷ் அவர்கள். 7:00 சிறப்பு வாழ்த்து தென்றல், 8:00 இளமை பேசுகிறது. இன்றைய விளையாட்டுகள் சொல்லுக்குள் சொல் ககப்போ. கொடை தென்றல் 9:00, 10:00 நினைவே சுகம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக முன்னெப்போதும் இல்லாத வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டில் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரிய வகையைச் சேர்ந்த கானமயில் பறவையை பாதுகாப்பதற்கான திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறு நுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மத்திய அரசின் ஃபிட் இண்டியா அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட சிலம்பம், கராத்தே உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எந்திரக்கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நேரிட்ட விமான விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய வணக்கம் நேர்களே. நம்பிக்கையோடு செய்யும் சிறிய முயற்சி பெரிய அதிசயங்களை நிகழ்த்தும். இன்று ஒரு சிறிய படி, அதுவே நாளை ஒரு பெரிய மாற்றமாக மாறும். வாழ்த்துக்களோடு ஆரம்ப

0: தம்மை விட நன்றாக உடை உடுப்பவரையும் உணவு உண்பவரையும் பார்த்தால் பொறாமையால் அவர் மீது குற்றம் கண்டுவிடுவர் கீழ்மக்கள். குறள் எண் 1079 அதிகாரம் கயமை.
1: உடுப்பதும் உண்பதும் கானின் பிறர் மேல் வடுக்கானவற்றாகும் கீழ்.
0: தம்மை விட நன்றாக உடை உடுப்பவரையும் உணவு உண்பவரையும் பார்த்தால் பொறாமையால் அவர் மீது குற்றம் கண்டுவிடுவர் கீழ்மக்கள். குறள் எண் 1079 அதிகாரம் கயமை.

பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கரூர் மாவட்டம் வெங்கமேடு பழைய தண்ணீர் டேங்க் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரங்கநாதன்.

கோடை பண்பலை 100.5 உதய விழாவை முன்னிட்டு இன்று 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.

0: நேர்கள் 24/24/24 அனைத்து நேர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 04542. வாரம் தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒலிப்பதிவு நடைபெறும்.
1: வந்து சொல்லும் வாழ்த்துக்கள், அதிகாலை பூத்த பூக்கள், அவை கூறும் வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: ஆரம்பிக்கலாங்களா?
1: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.

0: வெறித்தனமா இருக்கும்.
1: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
2: நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும்
1: கோடை பண்பலை 100.5
3: நல்ல நாள் தான் நல்ல நேரம் தான்
4: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
5: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
4: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5
6: எத்தனை

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க கடலோர மாவட்டமான நாகப்பட்டினம் சமய நல்லிணக்கம், தொன்மையான சோழர்கால துறைமுகம் மற்றும் நீண்ட கடற்கரை ஆகியவற்றிற்கு புகழ்பெற்ற நகரம். மூன்று முக்கிய மதங்களின் புனித தலங்களை கொண்டு மத நல்லிணத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் விளங்குகிறது. நாகப்பட்டின நகரத்தின் மத்திய பகுதியில் அமைந்துள்ளது நெல்லிக்கடை மாரியம்மன் திருக்கோவில். இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது, உலக புகழ் வாய்ந்தது. கருவறையில் அம்மன் சுமார் 6 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான திருமேனியுடன் காட்சியளிக்கிறார். 4 கரங்களில் டமருகம், பாசம், கத்தி, கபாலம் ஆகியவற்றை ஏந்தியபடி பக்தர்களுக்கு அம்மன் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். வருடத்திற்கு ஒருமுறை இந்த அம்மனுக்கு தைலக்காப்பு சாத்தப்படுகிறது. பெரிய அம்மனுக்கு தைலக்காப்பும் உற்சவ அம்மனுக்கு தினந்தோறும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யப்பட்டு வருகின்றன. இங்குள்ள மாரியம்மன் போலவே எல்லையம்மன் தனி விமானத்துடன் கூடிய கருவறையில் 4 திருக்கரங்களிலும் ஆயுதங்கள் ஏந்தி 5 தலை நாகம் படம் எடுத்து குடைபிடிக்க வீராசனத்தில் அமர்ந்தபடி அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார்.

0: நாகையில் நெல் வாணிபம் செய்யும் பெரிய நாகா தம்மாளிடம் ஒரு நாள் மஞ்சள் நிற சேலை அணிந்த பெண் வந்து, எனக்கு நெல் வேண்டும், கொஞ்சம் அளந்து கொடுங்கள் என கேட்டுள்ளார். கடைக்காரர் நெல்லை அளந்து எடுத்துக்கொண்டு திரும்பி பார்க்கையில் அந்த பெண் மறைந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த கடைக்காரர் அந்த பெண்ணை மறுபடியும் பார்க்க ஆசை கொண்டார். அன்றிரவு கனவில் தோன்றிய அம்மன், பெண் வடிவில் வந்தது நானே. புற்றுக்கு அருகில் ஒரு கோயில் கட்டினால் அங்கே எழுந்தருளி இந்த ஊரை காப்பேன் என்று சொல்ல அதை ஊர் மக்களிடம் தெரிவித்தார் பெரிய நாகாத்தம்மாள். ஊர் மக்களும் ஏற்று அதே இடத்தில் கோயில் அமைத்து கோயிலுக்கு நெல்லுக்கடை மாரியம்மன் என்னும் திருநாமம் சூட்டி வழிபட்டு வந்தனர். தொடர்ந்து அதே இடத்தில் சிறிய கோயிலாகவும் அமைக்கப்பட்டது. நெல்லுக்கடை மாரியம்மனிடம் வேண்டினால் வேண்டியது நிறைவேறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. நடராஜர், காத்தவராயன், பெரியாச்சியம்மன், ஐயனார், செல்ல பிள்ளையார், வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், கப்பல் பிள்ளையார், துர்க்கையம்மன் ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு நடக்கும் திருவிழாக்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது சித்திரை பெருந்திருவிழா. இது தேரோட்டத்துடன் கூடிய செடல் உற்சவம். அன்றைய தினத்தில்தான் காத்தவராய சுவாமியையும் மாரியம்மனையும் உளமாற பிரார்த்தனை செய்து குழந்தைகளை செடல் சுற்ற அனுப்பி வைப்பார்கள். செடல் சுற்றி வந்த குழந்தைகளை நோய்கள் தாக்காது என்பது நம்பிக்கை. மாவிளக்கு ஏற்றுதல், வேப்பிலை காவடி, இளநீர் காவடி, பால்குடம் என பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடன்களை பல்வேறு முறைகளில் செலுத்துகின்றனர். ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், விநாயகர் சதுர்த்தி, கந்த சஷ்டி, மார்கழி திருவாதிரை போன்ற நாட்களிலும் சிறப்பு வழிபாடுகள் இங்கே நடைபெறுகின்றன. வேண்டியதை வேண்டியபடி அருளும் நெல்லுக்கடை மாரியம்மன் நம் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றட்டும். இன்று நாகப்பட்டினம் நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை நூறுபுழியாய்ந்தில் இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழைய உலா.

வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் வசந்த விடியல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
3: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
4: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான செல்லக்குட்டி வந்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன செல்லம்?
1: சாத்திகா.
0: அழக கம்மல் போட்டிருக்கீங்களே, இந்த கம்மல் யார் வாங்கி கொடுத்தது?
1: எங்க மம்மி வாங்கி கொடுத்தாங்க.
0: அம்மா வாங்கி கொடுத்தாங்களா? இந்த குட்டியோண்டு நெத்தில எத்தனை பொட்டு வச்சிருக்கீங்க?
1: தெரியல.
0: அவ்வளவு பொட்டு வச்சிருக்கீங்களா? சரி, என்னென்ன கலர்லாம் உங்களுக்கு பிடிக்கும்?
1: கிரீன், எல்லோ.
0: அதனால அந்த கிரீன் எல்லோ பொட்டு மட்டும் வச்சிருக்கீங்களா? சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: தி சைல்ட் பிளான் அகாடமி, சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி ஸ்கூல்.
0: அங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 4th ஏ.
0: உங்களுக்கு மேம் என்னெல்லாம் சொல்லி தருவாங்க?
1: எல்லா சப்ஜெக்ட்டும் சொல்லி கொடுப்பாங்க.
0: எல்லா சப்ஜெக்ட்டுமா? என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு உங்களுக்கு?
1: EVS, இங்கிலீஷ், ஹிந்தி, மேத்ஸ், தமிழ். CS. சார்,
0: அப்படியா? 6 சப்ஜெக்ட் இருக்கா? சரி, எனக்கு மேக்ஸில் ஒரு டேபிள் சொல்கிறீங்களா?
1: சார், எந்த டேபிள் சார் சொல்லட்டும்?
0: உங்களுக்கு என்ன டேபிள் பிடிக்குமோ அதை சொல்லுங்களேன்.
1: 1 11 சார் 11, 2 11 சார் 22, 3 11 சார் 33, 4 11 சார் 44, 5 11 சார் 55, 6 11 சார் 66, 7 11 சார் 77, 8 11 சார் 88, 9 11 சார் 99, 10 11 சார் 110.
0: சரி சரி, உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
1: நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார்.
0: அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட் பேர் சொல்லுங்களேன்.
1: மகிஷா ஸ்ரீ.
0: என்ன விளையாடுவீங்க?
1: சுத்துறது நிறைய இருக்கு சார், ஆனால் தெரில சார் அது பேர்.
0: ஆஹா, சரி சரி. நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கு அப்புறம் என்ன வேலைக்கு போகிறீங்க?
1: டாக்டர்.
0: டாக்டர் ஆவீங்களா? டாக்டர் என்ன செய்வீங்க?
1: எந்த பேஷண்ட் வராங்களோ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் சார்.
0: சரி சரி, உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அத்தை, பாப்பா, அம்மா, தம்பி, மாமா, பாட்டி, அவ்வளோதான் சார்.
0: சரி சரி, அப்பா பேர் என்ன சொல்லலாம்?
1: கார்த்திக் குமார்.
0: அம்மா பேர்?
1: ஷாம்லா.
0: கார்த்திக் குமார் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க
1: சார்? லண்டனில் ஷாப் பண்ணுறாங்க சார்.
0: ஓ, லண்டனில் இருக்காங்களா? சரி சரி. ஓ, தம்பி பேர்?
1: பிரஜித் சார்.
0: பிரஜித் என்ன பண்ணுறாரு?
1: அவர் வந்து யூகேஜி படிக்கிறாங்க சார்.
0: ஆஹா, தம்பியை நீங்கள் அடிச்சு வைக்குவீங்களா?
1: அடிக்க மாட்டேன் சார்.

0: தம்பி செல்ல தம்பியா?
1: எஸ் சார்.
0: சரிம்மா, நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ சார்.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
4: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
5: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
8: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
9: வாழ்த்து சொல்லுங்கள், வாழ்த்து சொல்லுங்கள், வண்ண நிலவை வாழ்த்து சொல்லுங்கள்.
8: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அன்புடன் அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. அறிமுக நேர்கள் 24/24/24 அனைத்து நேர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0445-42. வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒலிப்பதிவு நடைபெறும்.
10: வந்து சொல்லும் வாழ்த்துக்கள், அதிகாலை பூத்த பூக்கள், அவை கூறும் வாழ்த்துக்கள்.
8: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: நேர்களே, கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு காலையில 8 மணிக்கு மங்களன் மங்கள்

திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் வர இருக்குங்க. இன்னைக்கு விருதுநகர் மாவட்ட நேயர்களே, உங்களுக்கே உங்களுக்காக தான் இன்னைக்கு மனதோடு ராகம் வரப்போகுது. வாங்க பேசுங்க, உங்க கோடை பண்பலையில அப்படின்னு அழைக்கிறோம் கோடை பண்பலைக்கு. கோடை பண்பலை 100.5 இனி தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்து கொண்டுள்ள அவர், விவசாயிகளுக்கான மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அவர்களது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வேளாண் துறையின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து மத்திய அமைச்சரின் கட்டுரையில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூய்மை இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் சுகாதாரம், ஆழ்கடல் இயக்கம், ககன்யான் போன்ற திட்டங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வருவதை சுட்டிக்காட்டினார். உலக அரங்கில் விண்வெளி, அணுமின்சக்தி போன்ற நவீன தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அவர் கூறினார். அரசின் முன்முயற்சிகள் மூலம் உள்நாட்டு தொழில்நுட்ப திறன் மேம்பட்டுள்ளதாகவும், தொழில்நுட்பத் துறையில் இந்தியா மீது உலக நாடுகள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் மின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை தமுக்கம் மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு 72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையில் அரசிற்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெறும் என்று கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்பான திட்டங்களில் முறைகேடுகள் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் தமிழகம் பின்தங்கியுள்ளதாக அவர் குறை கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், அரசு பொருட்காட்சியில் மாநில அரசின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் அரசின் திட்டங்கள் குறித்து மக்கள் அறிந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மரக்காணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட பின் பேசிய அமைச்சர் இதனை தெரிவித்தார். இப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று திரு வன்னியரசு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் நாகை துறைமுகத்தில் இருந்து 1000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க புறப்பட்டுச் சென்றனர். இந்திய கடற்பகுதியில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க ஏதுவாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாகை மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒவ்வொரு ஆண்டும் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு விதிக்கப்பட்ட 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்ததை அடுத்து நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து 1000-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் இன்று காலை உற்சாகமாக கடலுக்கு புறப்பட்டு சென்றனர். நாகை துறைமுகம் முழுவதும் மீனவ குடும்பத்தினர் ஏராளமானோர் கூடி கடலுக்கு செல்லும் மீனவர்களை கையசைத்து வழி அனுப்பி வைத்தனர். கடலுக்கு செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படையின் அச்சுறுத்தல் இல்லாமல் இந்திய கடல் எல்லையில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்கள் 5 முதல் 10 நாட்கள் கடலில் தங்கி மீன்பிடித்துவிட்டு கரை திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: அறுபத்தோரு நாட்கள் தடை காலத்திற்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் உற்சாகத்துடன் கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: இன்று அதிகாலை தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகுகளில் 100-க்கணக்கான மீனவர்கள் மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தருவைக்குளம், வேம்பார் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்தும் மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றனர். இன்றிரவு 10 மணிக்கு இந்த மீனவர்கள் கரை திரும்புவார்கள். 60 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க செல்வதால் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மகிழ்ச்சியோடு இந்த மீனவர்கள் இறைவனை பிரார்த்தனை செய்து புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் நாள்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் முட்டை விலை கடந்த 2 வாரங்களாக அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1000-க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகளில் 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் சுமார் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் லாரிகள் மூலம் நாமக்கல்லிலிருந்து முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. நாளொன்றுக்கு சுமார் 1 கோடி முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. தற்போது அது 25 லட்சமாக சரிந்துள்ளது. கடந்த 2 வாரங்களாகவே முட்டை நுகர்வு அதிகரித்து காணப்பட்டது. அதுமட்டுமின்றி டீசல் விலை உயர்வால் லாரி வாடகை உயர்வு, சுங்க கட்டணம், உதிரி பாகங்கள் உயர்வு காரணமாக முட்டை விலை தொடர்ந்து ஏற்றமாக காணப்படுகிறது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 7 ரூபாய் அளவிற்கு வரலாற்று சாதனையை எட்டும் என்றும் கோழிப்பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு இப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் எண்ணெய் கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வலாடிமிர் ஜெலென்ஸ்கி தெரிவித்துள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுதக்குழு கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆங்கில கால்வாயில் ரஷ்யாவின் கடற்பகுதிக்கு சொந்தமான தடை செய்யப்பட்ட ஸ்மிர்டோஸ் என்ற எண்ணெய் கப்பலை நேற்று பிரிட்டிஷ் ஆயுதப்படை தடுத்து நிறுத்தியது. எந்திரக்கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கித் தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுநுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் தொலைத்தொடர்புத்துறை இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இரத்த தான முகாம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே 8 கொடியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் விமான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மத்திய அரசின் ஃபிட் இண்டியா அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட சிலம்பம், கராத்தே உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 170 ரன் எடுத்தது. இதனை

0: அடுத்து 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் 17 ஓவரில் 106 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்று தோரிகையின் இசை ஓவியம் இது உங்கள் கோடி பன்மலையின் 1.5 வசந்த விடியம்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய வசந்த விடியல்.

இனிய வணக்கம் நேர்களே. நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்கள், நல்ல செயல்கள், நல்ல உறவுகள், நல்ல நட்புகள் இருந்தால் நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும். வாழ்த்துக்களோடு ஆரம்பமாகிறது கோடை பன்மலை 100.5 சுகமான காலை.

கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளுக்கான அறிவிப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி மற்றும் கடலாடி வட்டாரங்களில் கடந்த வருடம் மக்காச்சோள படைப்புழு தாக்குதல் காணப்பட்டது. இந்த வருடமும் படைப்புழு தாக்குதல் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் வருமுன் தடுக்கும் நடவடிக்கையாக ஏக்கருக்கு 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட்டு கோடை உழவு செய்து மக்காச்சோள படைப்புழுவின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவித்துள்ளார்.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

நமது கோடி பண்பலை 100.5 இன்று மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள் முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்றைய தேடி வரும் பண்பலை கரூர் மாவட்டம் விங்குமேடு பழைய தண்ணீர் டேங்க் நிறுத்தம் அருகிலிருந்து வர காத்திருக்கிறது சிறப்பு தேடி வரும் பண்பலை. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் ஆட்ட நாயகியாக, மாலை 4 மணிக்கு வண்ணத்துரிகை பாட்டுக்குள் பதில், 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல், 8 மணிக்கு இளைய உள்ளங்களின் பங்களிப்பில் இளமை பீசுகிறது. இவையாவும் இன்று மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நம் கோடி பண்பலை 100.5. நிகழ்ச்சியாவையும் ரசித்திருங்கள்.

0: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் தான் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
4: பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.

0: ஆரம்பிக்கலாங்களா?
1: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
2: ஒரே ஒரு பெயர் தான்
3: கோடை பண்பலை.
2: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர்
4: தான். இருக்கும்
5: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
2: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்
5: கோடை பண்பலை 100.5.
6: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரம் தான்.
1: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
7: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
1: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
8: எத்தனை

0: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை ஜே கே கே சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
1: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை ஜே கே கே சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
2: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
7: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கரூர் மாவட்டம் வெங்கமேடு பழைய தண்ணீர் டேங்க் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரங்கநாதன்.

சாலை பண்பலை 100.5 பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
1: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: வணக்கம்.
3: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, நான் ஏன் அதிகம் படிக்கவில்லை தெரியுமா?
2: மன்னா, அதிகம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் கூட படிக்கவே இல்லை.
3: அமைச்சரே, நான் எல்லாம் படிக்காத மேதையா?
2: மன்னா மன்னா, தயவு செய்து வேற எதையாவது சொல்லுங்கள்.
3: சரி சரி, விடுங்கள் அமைச்சரே. நான் ஏன் படிக்கவில்லை என்றால்
2: மன்னா, இழுவை அதிகமாக இருக்கிறது, சீக்கிரம் சொல்லுங்கள்.
3: அந்த வாய்ப்பை இன்னொருவருக்கு விட்டு கொடுத்து விட்டேன் ஐயா.
2: என்ன மன்னா, எட்டாம் கிளாஸ் கூட நீங்கள் படிக்கவில்லை, ஏதோ MBBS சீட்டை இன்னொருவருக்கு விட்டு கொடுத்ததை போல அல்லவா பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்?
3: அது அது அமைச்சரே, நான் படித்திருந்தால் MBBS கூட ஆகியிருப்பேன். நான் எட்டாம் வகுப்பு கூட படிக்காததனால் தானே அந்த வாய்ப்பு இன்னொருவருக்கு கிடைத்திருக்கிறது.
2: முடியவில்லையே மன்னா, காலையிலேயே ஏன் கடுப்பேற்றுகிறீர்கள்? சரிமன்னா, நீங்கள் தான் படிக்கவில்லை, ஆனால் யாரையாவது படிக்க வைத்திருக்கிறீர்களா?
3: அமைச்சரே, அதுதான் நம்முடைய அரண்மனை சார்பிலேயே எக்கச்சக்கமாக பாடசாலைகளை கட்டிவிட்டு இருக்கிறோமே, அதில் எத்தனை பேர் நம்மால் படிக்கிறார்கள்?
2: மன்னா மன்னா, அது வேறு, உங்கள் சொந்த செலவில், சொந்த செலவில் யாரையாவது தனிப்பட்ட முறையில் படிக்க வைத்திருக்கிறீர்களா?
3: என்ன என்ன அமைச்சரை சொல்லுகிறீர்கள், அப்படியெல்லாம் செய்ய வேண்டுமா? என்ன
2: என்னவண்ணா இப்படி கேட்டுவிட்டீர்கள்? உங்களை போன்று இருக்கப்பட்டவர்கள் செய்யலாமே.
3: செய்தால்
2: நீங்கள் ஒருவருக்கு வழங்கும் கல்வி அவருடைய தனிப்பட்ட சூழலை, அவருடைய குடும்ப சூழலை மாற்றுவதோடு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களையும் காப்பாற்றும் அண்ணா, அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு வடிவத்தில் உதவியாகவும் இருக்கும் அண்ணா.
3: அப்படியா, என்ன அமைச்சரை சொல்லுகிறீர்கள்?
2: இப்போது நான் சொல்ல போகும் வியப்பூட்டும் உண்மை கதையை கேளுங்கள், உங்களுக்கே புரியும்.
3: சொல்லுங்கள் சொல்லுங்கள் அமைச்சரே, கேட்கிறேன்.
2: லண்டனை சேர்ந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருவர், அவருடைய 11-12 வயது மதிக்கத்தக்க மகன் ஒருவன் பனிச்சறுக்கு விளையாட்டிற்காக சென்றிருக்கிறான். விளையாட்டின் போது பனிச்சறுக்கில் திடீரென பள்ளம் ஏற்பட்டு அவர் அடியில் தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டார்.
3: அடடா, பிறகு என்ன நடந்தது அமைச்சரே?
2: அந்த சிறுவனை குளிர் நிறைந்த நீருக்குள் குதித்து காப்பாற்றுவதற்கு யாரும் முற்படவில்லையாமண்ணா. ஆனால் அங்கே கூடியிருந்த மக்களுள் ஒரு சிறுவன் மட்டும் தைரியமாக அந்த குளிர்ந்த நீருக்குள் குதித்து அந்த கோடீஸ்வரனின் மகனை காப்பாற்றியிருக்கிறார்.
3: ஓ, பரவாயில்லையே.
2: செய்தி கேள்விப்பட்டு சாரட்டு வண்டியில் அந்த இடத்திற்கு சென்ற அந்த கோடீஸ்வரர் தன் மகனை காப்பாற்றி அந்த சிறுவனை பார்த்து, மிக்க நன்றியப்பா, உனக்கு என்ன வேண்டும், பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, மிகப்பெரிய பங்களா வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த சிறுவன், என்னை படிக்க வைப்பீர்களா என்று கேட்டிருக்கிறான். கல்வி சார்ந்த அந்த சிறுவனின் ஏக்கத்தை நினைத்து கலங்கி போன அந்த லண்டன் பிரபு, சரியப்பா, உன் வாழ்நாள் முழுக்க உன் படிப்பு செலவை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த சிறுவனின் படிப்பிற்காக பணம் அனுப்ப துவங்கியிருக்கிறார். அப்படியே நாட்கள் ஓடின, வருடங்கள் கடந்திருக்கின்றன. அந்த பனிச்சறுக்கு நீரில் மூழ்கி காப்பாற்றப்பட்ட அந்த கோடீஸ்வரனின் மகன் பின்னாட்களில் நிறைய பட்டங்கள் வாங்கி மிகப்பெரிய பேச்சாளராக இருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்க பிரதமரே ஆகிவிட்டாராமண்ணா.
3: அடே அப்பா, என்ன அமைச்சரை சொல்லுகிறீர்கள்? சரி, அவருடைய தந்தை ஒரு சிறுவனை படிக்க வைத்தாரே, அவன் என்ன ஆனான்?
2: சொல்கிறேன் மன்னா, தொடர்ந்து கேளுங்கள். பிரிட்டிஷ் பிரதமருக்கு திடீரென ஒரு விசக்காய்ச்சல் பரவிவிட்டது. மிகுந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு சென்று விடுகிறார். அப்போதும் அவருடைய தந்தை உயிரோடு தான் இருக்கிறார். தன்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதே, அவனை எப்படியேனும் காப்பாற்ற வேண்டுமே என்று உலகில் உள்ள பல்வேறு மருத்துவர்களை அணுகுகிறார். எப்படியேனும் தன் மகனை, பிரிட்டிஷ் பிரதமரை காப்பாற்றுமாறு வேண்டுகோளும் விடுக்கிறார். அந்த நேரத்தில் தான் ஒரு இளம் மருத்துவர் அங்கே வருகிறார். அவர் நோய்வாய்ப்பட்ட பிரிட்டிஷ் பிரதமரை மிகச் சிறப்பாக சிகிச்சை செய்து ஒரு மாத காலத்தில் குணமடைய செய்திருக்கிறார். அதனால் பெருமகிழ்ச்சியுற்ற அந்த லண்டனை சேர்ந்த வயதான கோடீஸ்வரர் தன் மகனை காப்பாற்றிய அந்த இளம் மருத்துவரிடம், என் மகனை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி என்று கூறியிருந்திருக்கிறார். அப்போது அந்த மருத்துவர், ஐயா, நன்றியெல்லாம் சொல்லாதீர்கள், நான் உங்கள் மகனை ஒரு முறையல்ல, இரண்டு முறை காப்பாற்றியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்.
3: அமைச்சரே, இப்போது புரிந்துவிட்டது, பனிசறுக்கு நீரில் மூழ்கிய சிறுவனை இன்னொரு சிறுவன் காப்பாற்றினானே, அந்த காப்பாற்றிய சிறுவன் தான் இந்த மருத்துவர். சரியா?
2: மிகச்சரியாக புரிந்து கொண்டீர்களே மன்னா. அந்த மருத்துவர் மேலும் இப்படி சொல்லி இருக்கிறார், ஐயா, அன்று நான் உங்கள் மகனை காப்பாற்றியதால் தான் நீங்கள் என்னை படிக்க வைத்தீர்கள். நீங்கள் அனுப்பிய பணத்தில் தான் நான் நன்றாக படித்து மருத்துவராகி இருக்கிறேன். அதனால் இப்போது மீண்டும் உங்கள் மகனை காப்பாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததோடு பிரிட்டிஷ் பிரதமரையே காப்பாற்றினேன் என்று பெருமிதமும் கிடைத்திருக்கிறதே, அதனால் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று இவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறார்.
3: பலே பலே, சரி அமைச்சரே, யார் அந்த பிரிட்டிஷ் பிரதமர், யார் அந்த மருத்துவர்?
2: மன்னா, அந்த பிரிட்டிஷ் பிரதம மந்திரி தான் வின்சென்ட் சர்ச்சில்.
3: ஓஹோ,
2: அவரை காப்பாற்றிய அந்த மருத்துவர் யார் தெரியுமா? பென்சிலினை கண்டுபிடித்து மருத்துவ உலகில் புரட்சி செய்த மருத்துவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்.
3: ஓஹோ ஹோ, அமைச்சரே, உண்மையிலேயே வியப்பூட்டும் செய்தியாகத்தான் ஐயா இருக்கிறது.
2: ஆமாம் அண்ணா.

0: மொத்தத்தில் நாம் ஒருவரை ஏன் படிக்க வைக்க வேண்டும் என்று நினைப்பதை விட ஏன் படிக்க வைக்க கூடாது என்று நினைத்தாலே மிகச் சிறப்பாக இருக்கும் அண்ணா.
1: அருமை அருமை, மிக சிறப்பாக சொன்னீர் அமைச்சரே. சரி அமைச்சரே, எனக்கு இப்போதுதான் ஒன்று நினைவுக்கு வருகிறது ஐயா.
0: என்னமண்ணா?
1: நானும் ஒருவரை அல்ல இருவரை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா.
0: அப்படியா, என்னமண்ணா சொல்கிறீர்கள், பரவாயில்லையே. யார் யாரை மண்ணா?
1: அதுவா அமைச்சரே? இங்கே சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று நாள்தோறும் நம்முடைய குட்டி இளவரசர்களை படிக்க வைத்துக் கொண்டுதானே இருக்கிறேன்.
0: என்ன
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
2: கோடை பண்பலை 100.5 27 உதய விழாவை முன்னிட்டு இன்று 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.

0: கோடை 12:05 இருக்கு உங்களின் வாழ்த்துக்களை பகிர அன்புடன் அழைக்கிறது கோடை 12:05. அறிமுக நேர்கள் 24/24/24 அனைத்து நேர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 04542. வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒலிப்பதிவு நடைபெறும்.
1: வந்து சொல்லும் வாழ்த்துக்கள், அதிகாலை பூத்த பூக்கள், அவை கூறும் வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு வாழ்த்து தேன்றல் உங்கள் கோடை 12:05 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்.
1: பிருத்வி விமென்ஸ் இனவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி
2: இன்று
3: June 15
2: தன்னரும் தாயகம் உண்மை எய்த
3: அண்ணா மலைநகர் ஆக்கி அண்மலை
2: பல்கலைக்கழகம் பண்ணி எண்ணிலா
3: நல்லாசிரியரை நயந்து பல்வகை
2: துறைதோறும் வகுப்பு நிறைவுற மாணவர்
3: கறிவு பெற வருகவென அன்பளிப்பனுப்பி
2: கழகம் தனது காலெடுத்தூன்றே
3: நடக்க துவங்கிற்றென்ற நன்னிலை
2: அடைவித்தான் எழில் அண்ணாமலை அரசு
3: என பாவேந்தர் பாரதிதாசன் அகவற்பா பாடியிருக்கிறார். இவரை பற்றி
2: சிவகங்கை காணாடு காத்தானில் பிறந்தவர்,
3: சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கியவர்,
2: இந்தியன் வங்கி நிறுவனர்களில் ஒருவர்,
3: இம்பீரியல் வங்கியின் கவர்னராகவும் பணியாற்றியவர்,
2: தொழில்

0: நிதி கல்வி துறைகளுக்கு சிறந்த பங்காற்றியவர்.
1: இந்திய தபால் துறை
0: வெளியிட்டிருக்கிறது இவரின் தபால் தலை.
1: 1948
0: பிரபல தொழிலதிபர்
1: கல்வியாளர் சர் ராஜா அண்ணாமலை செட்டியாரின் நினைவு தினம் இன்று.
0: ராஜஸ்தான் தான் பிறப்பிடம்.
1: தந்தையின் நிறுவனத்தில் பின் ஐக்கியம்.
0: 1994 தன் தொழிலை கொண்டு சென்றார் உலகமயம்.
1: 1950
0: பிரபல இரும்பு தொழிலதிபர்
1: லக்ஷ்மி மிட்டலின் பிறந்த தினம் இன்று.
0: பிரேசிலில் அதிகம் இம்மரம்.
1: ஆங்கிலேயரால் பயிரிடப்பட்டது உலகம் முழுவதும்.
0: ஆண்டுக்கு சராசரியாக 250 சென்டிமீட்டர் மழை பொழிவு.
1: 20 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை.
0: 80% ஈரப்பதம்.
1: நல்ல சூரிய ஒளி.
0: கடும் காற்று வீசா நிலப்பகுதி வேண்டும் இம்மரம் வளர.
1: இம்மரத்தின் பால் ரப்பர் என்று அழைக்கப்படுகிறது.
0: உலகின் 94% ரப்பர் ஆசியாவிலிருந்தே ஏற்றுமதி செய்யப்படுகிறது.
1: ரப்பர் பாலுடன் கந்தகம் கலந்து பதப்படுத்தப்படுகிறது.
0: 1844
1: ரப்பர் பதப்படுத்தப்படும் முறைக்கு சார்லஸ் குடியர் காப்புரிமம் பெற்ற தினம் இன்று.
0: ஜான் பாப்டிஸ்ட் டென்னிஸ் பிரெஞ்சு மருத்துவர்.
1: 14 லூயி மன்னனின் தனிப்பட்ட மருத்துவர்.
0: 15 வயது சிறுவனின் காய்ச்சல் போக்க முயன்றார்.
1: ஆட்டின் ரத்தத்தை அச்சிறுவனுக்கு செலுத்தினார்.
0: இதுதான் முதலின் முதல் இரத்த ஏற்றம்.
1: 1667
0: உலகின் முதல் இரத்த பரிமாற்றம் செய்யப்பட்ட தினம் இன்று.
1: மலை மேகங்களில் இருக்கும் அணுக்கள் உராய்வதால் மின்னூட்டம் பெறுகின்றன.
0: மின்னூட்டம் பெற்ற மேகம் எதிர் மின்னூட்டம் பெற்ற மேகம் மேல் கொள்ளும் மோகம்.
1: மின்னூட்ட ஈர்ப்பு விசையால் காற்றின் வழியில் மின்னூட்டம் பாய்ந்து மின்னூட்டத்தை இழக்கும்.
0: அப்பொழுது ஒளி கீற்று தெரியும் நம் கண்ணில்.
1: அதுதான் மின்னல்.
0: 1752
1: மின்னல் ஒரு மின்சாரம் என்பதை பெஞ்சமின் பிராங்க்லின் நிரூபித்த தினம் இன்று.
0: உலக காற்று தினம் இன்று.
1: ஐரோப்பிய காற்று ஆற்றல் ஆணையமும்
0: உலகளாவிய காற்று ஆற்றல் மன்றமும் இணைந்து
1: இந்நாளை ஒழுங்குபடுத்தி வருகின்றன.
0: காற்றாற்றலை பற்றிய விழிப்புணர்வு,
1: முக்கியத்துவம்,
0: அதன் வாய்ப்புகளை உலகம் அறிய உதவுதல் இந்நாளின் செயலாக்கம்.
1: காற்று உயிர் வாழ மட்டுமல்ல,
0: உலகம் இயங்கும் ஆற்றல் தரும் செல்வம்.
1: இயற்கையின் கொடை காற்று.
0: அதுவே இன்றைய எரிபொருளுக்கு மாற்று.
2: அன்பு நிறைந்த அனுபவசாலிகள்,
3: அறிவு திறன் கொண்ட ஆற்றல் சக்திகள்,
2: அகிலம் முழுவதும் நிறைந்து இருக்கிறார்கள்,
3: ஆறுதலுக்காய் ஏங்குகிறார்கள்.
2: நாம் குழந்தைகளாய் இருக்கும் போது
3: நம்மை தாங்கினார்கள் அன்று.
2: வயோதிகத்தால் அவர்களே குழந்தைகளைப் போல் மாறினார்கள்
3: இன்று.
2: முதியவர்கள் என்பதால் முகம் கொடுத்து கூட பேசாதோரும் உள்ளனர் பலர்.
3: நம் முன்னோர்கள் அனுபவித்த
2: அவலங்கள்,
3: அவமதிப்புகளுக்கு எதிராக
2: உலகம் முழுவதும் ஒன்று சேர்ந்து
3: குரல் கொடுக்க துவங்கியது
2: ஒரு நாள்.
3: ஐக்கிய நாடுகளின் பொது சபையானது
2: ஒவ்வொரு ஆண்டும்
3: ஜூன் மாதம்
2: 15 நாளை
3: உலக முதியோர் அவமதிப்பு விழிப்புணர்வு நாளாக
2: அறிவித்த நாள்
3: இன்று.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோம். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
4: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி, பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
5: சுமங்கலா ஸ்டீலின் சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
6: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம், AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட a leading autonomous institution.
7: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா College of Technology கோபிச்செட்டிப்பாளையம்.
6: கவுன்சிலிங் கோட் 2758.
8: கொடை பண்பலை 100.5. இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
10: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1000.

0: ₹1200 ஆதிரடி தள்ளுபடி.
1: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், 9:30க்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கக்கூடிய வானவில் வர இருக்கு. தலைப்பு, காரணம் தெரியாத காரியம். கோடிப்பன்மலையின் 1.5 இனி மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் விருதுநகர் மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். அரிய வகையைச் சேர்ந்த கானமயில் பறவையை பாதுகாப்பதற்கான திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 21 நடைபெறவுள்ள நீட் மறு நுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எந்திரக் கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடையப்பம் தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: மாறுபாடை பன்மலை நிறப்புள்ளியாய்ந்தில். இப்போது கேட்கலாம் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் மனதோடு ராகம்.
3: இனிய வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு மனதோடு ராகம் யாருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டின் வியாபார நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கர்ம வீரர் காமராஜர் பிறந்த ஊர் இந்த மாவட்டம். விருதுப்பட்டி அப்படின்னு அழைக்கப்பட்ட மாவட்டம் ஒரு காலத்தில். நல்லெண்ணெய், மிளகாய், பருத்தி இந்த விற்பனைக்கெல்லாம் பெயர் போன மாவட்டம் இந்த மாவட்டம். கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஆமாங்க. இன்னைக்கு விருதுநகர் மாவட்ட நேயர்களே, உங்களுக்கே உங்களுக்காக தான் வரப்போகுது மனதோடு ராகம். அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் இதுவரைக்கும் கோடை பண்பலையில் பங்கேற்காத பேசாத அறிமுக நேயர்களுக்கான எண் 2424224. மகளிருக்காக 2424229. வழக்கமாக பேசுகிற விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக எண் சொல்கிறோம், 2424226. மற்றும் ஒரு எண்ணும் கூட இருக்குங்க, 290-333. கொடைக்கானலோட முன்னிணைப்பேனா நீங்கள் சேர்த்துக்கணும், 0-45-42. உங்களோட பேச காத்திருக்கிறேன் நான், பியூலா. இப்போ நம்மள்கிட்ட பேசுறதுக்காக நேயர் இணைப்பில் வந்துட்டாங்க, பேசிடலாம் வாங்க. வணக்கம். வணக்கங்க
4: மேம்.
3: வணக்கங்க.

0: யார் பேசுறீங்க?
1: நான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகால இருந்து வன்னிமட்டி கிராமம்.
0: சரி
1: மேம், நாங்க வந்து பஞ்சாலை தொழிற்சாலையில வேலை பார்க்கறோம்.
0: இல்ல, உங்க பேர் நீங்க சொல்லல.
1: சிவராம் கணேசமூர்த்தி மேம்.
0: சிவராம் கணேசமூர்த்தி, எப்படி இருக்கீங்க?
1: சிவராம் கணேசமூர்த்தி.
0: நல்லா இருக்கீங்களா?
1: கோடைப்பண்பலை வந்து இப்ப ஒரு 10 வருஷமா கட்டி இருக்கு மேம்.
0: சரி, கேளுங்க. இன்னைக்கு தான் முதன் முறையா பேசுறீங்க?
1: இது ரெண்டாவது டைம் மேம். நானே
0: அப்படிங்களா? சரி சரி, அப்புறம் என்ன பதஷ்டம்? என்ன சகோதரிட்ட பேசுறதுன்னு தெரியல. பேசுங்க, உங்க சகோதரி
1: தானே.
0: என்ன பாட்டு கேப்போம்?
1: நல்லா இருக்கு மேம்.
0: சரி,
1: நாங்க இந்த வானவில்ல ட்ரை பண்ணி பார்த்தா நேரம் கிடைக்கவே மாட்டேங்குது.
0: சரி, அது ஒரு நாளைக்கு புடிச்சிருவோம். சரிங்க, என்ன பாட்டு கேப்போம் சொல்லுங்க
1: மேம். அமரல் இருந்து மின்னலை பாட்டு வேணும் மேம்.
0: சரி,
1: என் குடும்பத்துல
0: எல்லாருக்காகவும்.

0: நான் அந்த வானவில்ல ட்ரை பண்ணனும் பார்த்தா நான் கிடைக்கவே மாட்டேங்குது.
1: சரி அது ஒரு நாளைக்கு புடிச்சிருவோம். சரிங்க, என்ன பாட்டு கேப்போம் சொல்லுங்க
0: மேம். அமரல் இருந்து மின்னலை பாட்டு வேணும் மேம்.
1: சரி,
0: என் குடும்பத்துல
1: எல்லாருக்காகவும் அந்த பாட்டு. ஏதோ சொன்னீங்க பஞ்சாலை இது இதில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு என்னமோ சொல்ல வந்தீங்க நான் அதை, அப்புறம் நீங்களே வேற ஏதோ சொல்லிட்டீங்க.
0: பஞ்சாலையில் வந்து வேலை பார்க்குறேன் மேம். தொழில்,
1: ஓ சரி சரிங்க சரிங்க. வேலையெல்லாம் நல்லபடியாக போகுதா?
0: நல்லா போகுதுங்க மேம், நூல்மார்கள் இப்போதைக்கு.
1: சரிங்க சரிங்க, உங்களுக்காக பாடல் தரோம், வீட்டில் உள்ளவங்களுக்காகவும் தரோம், கேளுங்க.
0: சரிங்க மேம்,
1: நன்றிங்க.

0: 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRT ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
3: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
6: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது, மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
7: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
8: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
9: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
8: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.
10: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
11: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
10: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
12: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
13: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
14: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
15: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
16: பருத்தி இன்னர்வேர் தான்? நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
15: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
16: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
15: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
16: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
14: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
17: லைஃப்ல பெரிய டெக்னிக் என்ன தெரியுங்களா? லைஃப எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது தெரியணும், எப்படி மேல போகணும் அப்படிங்கறது தெரியணும், அதே மாதிரி எப்ப நிறுத்தணும் அப்படிங்கறதும் முக்கியமா தெரியணும். சைக்கிள் கத்துக்க ஆரம்பிச்ச காலத்துல சில பேர் சைக்கிள் ஏறிடுவான். இறங்குறதுக்கு கீரைக்கார கழுவி எதிரில வந்தாதான் தப்சானே ஒழிய, இல்லைன்னா அவனுக்கு இறங்க தெரியாது. அவன் என்ன பண்ணுவான்? பாவம், படாத பாடு பட்டுக்கிட்டே இருப்பான். அதனால எதையும் ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் அல்ல, அதை நிறுத்துறது அப்படிங்கறது பெரிய விஷயம். எங்க முடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு அதை நிறுத்துவது பெரிய விஷயம். வாழ்க்கையிலயும் அதே மாதிரிதான். நிறைய சம்பாதிக்கணும், பாடுபடணும், போராடணும், வெறித்தனமா வேலை பார்க்கணும், உழைக்கணும், எல்லாம் செய்யணும். ஒரு லெவல் வரும்போது போதும்பா, நான் நல்லா சம்பாதிச்சிட்டேன், நல்ல சௌக்கியமா இருக்கிறேன், 10 பேருக்கு உதவலாம், இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல வந்து ஒரு நிறைவு ஏற்பட்டாதான் வாழ்க்கை பூரணமா இருக்க முடியும். இல்லாட்டி நடுவுல எங்கேயோ அது பிடுங்கிட்டு போயிடும். ரொம்ப ஞானமயமா எடுத்துக்கொண்டு போவதுன்னு ஒரு நிறை இருக்கு, தத்துவ ரீதியா, பிலசாபிக்கல், ஹைலி பிலசாபிக்கல். எப்படி? இந்த மனம் அப்படிங்கறதே நிறைவில்லாம இருக்கக்கூடிய ஒண்ணு. அந்த மனதிலிருந்து வெளியில் வரும்போதுதான் நிறைவே வர முடியும். இது புத்தருடைய ஆங்கிள். புத்தரை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும் சொன்னா, இதுவரை இந்த உலகம் பார்த்த மனிதர்களிலேயே அதிகமான அறிவும் ஞானமும் உடைய ஒற்றை மனிதர் புத்தர். ஒரு பெரிய ஆச்சரியமான பர்சனாலிட்டி அவர். அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், மனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்குமே மனுஷன் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு ஒரு கருத்தை முன் வைக்கிறார். இப்போ மன அமைதினு ஒரு வார்த்தை போட்டிருக்கோம் பாத்தீங்களா? நான் இப்ப 3 வார்த்தை சொல்றேன், இந்த 3 வார்த்தையும் போய் சூடான ஐஸ், எங்க போய் சூடான ஐஸ் வாங்குவீங்க? கொஞ்சம் வெளிச்சமான இருட்டு கொடுப்பா, வெளிச்சமான இருட்டு கொடு, சான்ஸ் கிடையாது. அதே மாதிரி வெளிச்ச இருட்டு கிடையாது, சூடான ஐஸ் கிடையாது, அது மாதிரிதான் மன அமைதிங்கிறது கிடையாது. ஏன்னா மனத்தின் இயல்பே சலித்து கொண்டிருத்தல். சலித்தல்னா அலைப்பாயுதல், ரெஸ்ட்லெஸ்னஸ். அப்ப அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிற ஒண்ணு நீங்க எப்படி அமைதியாக ஆக்க முடியும்? அப்ப மனதிலிருந்து வெளியே வா, டோட்டலாவே மனசை டிஸ்க

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில்

0: குறைந்தபட்ச தவறுகளை ஒப்புக்கொள்ளுதல், குறைந்தபட்ச தவறுகளை ஒப்புக்கொள்ளுதல். மனசுல அப்படித்தான் இருக்கும். ஒரு அல்வா பார்த்தா சாப்பிடணும்னு ஆசை வராதா? யாராவது ஒரு பிடிச்சவங்களை பார்த்தா பார்க்கணும்னு ஆசை வராதா? அது மாதிரி மனசுல ஏதோ ஒரு சின்ன சின்ன தேடல்கள், சின்ன சின்ன ஆசைகள், பரவாயில்லை ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு கோணம். ஆனா மனதின் இயல்பு என்னன்னு கேட்டா, என்ன இருந்தாலும் ஒரு வார்த்தை குறிச்சுங்க, என்ன இருந்தாலும் அது இருப்பதில் ஒருபோதும் நிற்பதில்லை. எது இல்லையோ அதற்கே இயங்கும், எது இல்லையோ அதையே தேடிக்கிட்டு இருக்கும். எது இருக்கோ அதை பத்தி கவலையே படாது. என்ன இருக்கோ அது போதும்னு ஜென்மத்துக்கும் தோணாது. நம்ம இன்னும் கொஞ்சம் மேல வந்தா என்ன, இன்னும் கொஞ்சம் மேல வந்தா என்ன, இன்னும் கொஞ்சம் மேல வந்தா என்ன, இதை விட தாண்டி மேல போக முடியாதா, மேல போக முடியாதா, இந்த எண்ணம் தான் நம்மளை மேல கொஞ்சம் வளர்க்குது. ஆனா ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு இடையில ஒரு இடத்துல மனுஷன் விழிப்படையணும். அதுக்கு பேர் என்னன்னா விழிப்படைதல்னு பேரு. என்ன போதும் போதும், நம்ம அடைய வேண்டிய எல்லை ஓரளவுக்கு அடைஞ்சிட்டோம், இது போதும், இதை தக்க வச்சுக்கிட்டா போறோம், அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இனி வாழ்க்கையில எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து விடைபெறுவதற்கான வழியை பார்க்கணும். இந்த சேஞ்ச் இருக்கு பாருங்க, அது சுலபத்துல வராது, அது வர்றதில்லை. அது ஏன் வர்றதில்லைங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நோக்கி நம்மளை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வழிமுறையை கண்டுபிடிக்கலாம். இப்ப நமக்கு என்ன தரப்பட்டதோ அதில் நம்முடைய மகிழ்ச்சி இல்லை. இதுக்கு என்ன சொல்றான், உன் சுகத்தின் கேந்திரம், கேந்திரம்னா சென்டர், சென்டர் ஆஃப் ஆக்டிவிட்டி, உன் சுகத்தின் கேந்திரமாய் நீ ஏதோ இன்னொன்றை இன்னொருவரை ஏற்படுத்திக் கொள்ளுகிற வரை உன்னால் முழு நிறைவோடு இருக்க முடியாது. என் சுகதுக்கத்தின் கேந்திரமாக, என் சுகதுக்கத்தின் கேந்திரமாக நான் என்னை மட்டுமே அறிவதற்கிறது அல்லவா, அதுதான் ஒரு மனிதன் மன அமைதி பெறுவதற்கான சரியான வழி. இந்த உலகத்தில் எல்லோருக்கும் தன் கைவசம் என்ன இருக்கிறது என்பது தெரிவதில்லை. மிகச்சிறந்த பொருள் எல்லாம் அடுத்தவன் கைவசம் இருப்பதாய் நினைக்கிறார். இல்லை, அடுத்தவன் கைவசம் இருப்பதாலேயே அது சிறந்த பொருள் என்று நினைக்கிறார். அது அடுத்தவன் கைவசம் இருப்பதாலேயே சிறந்த பொருள் என்று நினைக்கிறார். வெளியே வராதவரை மனிதன் மன அமைதி பெறுவது என்பது சாத்தியமில்லை.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: 1, 2, 3, and 4
3: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
4: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
5: கோடை பண்பலை வானொலி
4: அறிமுக நேயர்கள் 24, 24, 24 அனைத்து நேயர்களும் 24, 24, 26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0-45-42.
3: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
4: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல் பொடி.
9: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
10: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
9: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட்கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
10: பர்னிச்சருக்கு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
9: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
11: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: நேரம் 8:21. உங்க கோடை பன்மலையின் 1.5 இன்னைக்கு காலையில 9 வர இருக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கக்கூடிய வானவில். இன்னைக்கு தலைப்பு காரணம் தெரியாத காரியம். அதாவது இப்போ நம்ம வீடுகள் எல்லாம் சொல்லுவாங்க தாப்பா ஆட்டக்கூடாது அப்படின்வாங்க. ஏன் இந்த தாழ்பால் ஆட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது தெரியாது. அது மாதிரி சொல்லுவாங்க சில மரங்கள் வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது அப்படின்வாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. அது மாதிரி உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை அல்லாட்டி அதுக்கு எது காரணம் இருக்கா இதெல்லாம் சொல்லுவாங்க கோடை பண்பலைக்கு. உங்கள்ட்ட பேசுகிறதுக்காக சுகன்யா காத்துட்ருக்காங்க. இன்றைக்கி மனதோடு ராகம் வந்துட்டுருக்கு விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக. இப்போ இணைப்பில் யார் பேசிடுவோம் வாங்க. வணக்கம்.
4: மகிழ்ச்சிங்க.
3: சரி சரி, எத்தனை மணிக்கு நீ ஸ்கூலுக்கு கிளம்புவீங்க?
4: ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கேன் மேடம். பஸ்ல
3: போயிட்டு இருக்கீங்க. அப்படியே இங்க கோடை எஃப்எம்ல
4: பேசிரலாம்ன்னு ரொம்ப தூரம் ட்ரை பண்ணிருக்கேன், கிடைக்கல.
3: சரிங்க வேணி,
4: இந்த தடவை ட்ரை பண்ணி கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
3: சரிங்க வேணி, வீட்ல வேற யார் இருக்கா?
4: ஹஸ்பண்ட், அவங்க டீச்சர் தான்.
3: ஓ, ஒரே ஸ்கூல்லயா?
4: இல்ல, அவங்க வேற ஸ்கூல்ல வர்க் பண்றாங்க.
3: சரி.
4: பையன் வந்து 12th படிக்கிறான்.
3: சரிங்க.
4: அவ்வளவுதான்.
3: பையன் பேருங்க?
4: சஞ்சீவ் ராம்.
3: சார் பேரு?
4: சார் பேர் தாமோதரன்.
3: சரிங்க. நாங்க தம்பிய சார் எல்லாம் கேட்டுதா சொல்லுங்க. என்ன பாட்டு?
4: கண்டிப்பா
3: பாட்டு.
4: அண்ணாத்தே படத்துல இருந்து ஏதாவது ஒரு.
3: சரிங்க, இப்ப உங்களுக்காக பாடல் தரோம், கேளுங்க. உங்க கூட பேசினது மிகவும் மகிழ்ச்சி. நன்றிங்க.

0: ஆரம்பிக்கலாங்களா?
1: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
2: ஒரே ஒரு பெயர் தான்
3: கோடை பண்பலை.
2: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
4: வெறித்தனமா இருக்கும்.
5: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம் பாடி
2: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்.
5: கோடை பண்பலை 100.5.
6: எல்லா நாளுமே நல்ல நாள் தான்.
1: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
7: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
1: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
8: எத்தனை

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டுச்சு வைத்தோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வழங்கிய மனதோடு ராகம்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கரூர் மாவட்டம் வெங்கமேடு பழைய தண்ணீர் டேங்க் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வளமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரங்கநாதன்.
0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீட்ஸ்
1: வழங்கும் மனதோட ராகம்.
2: இது உங்கள் கோடை பன்மலை 100.5 நேரம் 8:30.

0: ஒரு நிமிஷம் இன்னைக்கு விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டுருக்குங்க மனதோடு ராகம். இப்போ இணைப்பில் பேச காத்துட்ருக்க அடுத்த நேயர் வாங்க பேசிடுவோம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வெள்ளக்கோட்டையிலிருந்து ரமேஷ் பேசுறேன் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க ரமேஷ்?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: என்ன பண்ணுறீங்க?
1: நான் வந்து விசை தெரிய ஓட்டுறேன்
0: மேடம். சரி, எப்படி வீட்லேங்களா?
1: ஆமாம் மேடம், வீட்டில் தான்.
0: ம், பட்டு சேலையெல்லாம் பண்ணுவீங்களா?
1: பட்டு சேலை இல்லை மேடம், காட்டன் சேலை.
0: காட்டன் சேலை, சரி சரிங்க. ஆ, அப்போ இதோட விலை நிர்ணயம்லாம் எப்படிங்க பண்ணுறீங்க?
1: அது நாங்கள் நூறுவங்களுக்கு வந்து போட்டி கொடுப்போம், அவங்க தான் விலை நிர்ணயம் பண்ணுவாங்க மேடம்.
0: ஓஹோஹோ, இப்போ நீங்கள் கொடுக்குற ரேட்டு எது வரைக்கும் போகுது? அந்த அளவுக்கு தான். ம், சரிங்க சரிங்க. என்ன பாட்டு கேட்போம் ரமேஷ்?
1: முட்டைக்கலைக்கு பாட்டு.
0: சரிங்க. வீட்டில் வேறு யார் இருக்கா?
1: வீட்டில் என்னோட மனைவி இருக்காங்க.
0: சரி.
1: அம்மா, மகள் தாரணி.
0: மகள்
1: பேசணும் சொல்கிறாங்க, பேசலாம் மேடம்.
0: பேசுகிறேன், கொடுங்க.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: ம், நல்லா இருக்கும். உங்கள் பேர் சொல்லுங்க.
2: என் பேர் மகாலட்சுமி மேடம்.
0: மகாலட்சுமி. ம், உங்க பொண்ணு பேருங்க?
2: என் பொண்ணு பேர் தாரணி மேடம்.
0: தாரணி. அவங்க என்ன படிக்கிறாங்களா?
2: ஆமா, இப்பதான் 1st class 1st standard போறாங்க.
0: ஓ, அவங்க அவ்வளவு பெரியவங்களா? சரி சரி, அப்ப நாங்க கேட்டோம்னு சொல்லிருங்க, அத்தை கேட்டாங்கன்னு சொல்லிருங்க.
2: சரி மேடம். மேடம் 27 உதயநீரா வாழ்த்துக்கள் மேடம்.
0: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. இப்ப வந்து ரமேஷ் சகோ வந்து ஒரு பாட்டு கேட்டாரு, கேட்கலாம்? ரொம்ப ரொம்ப நன்றி, பாப்பாக்காக கொடுக்குறோம்.
2: ஆ, சரிங்க மேடம்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று ஜிஆர்பி ராஜபாளையம் ஷோரூம்.

0: Viking Bunions and Briefs.
1: கோடை பன்னலை நொறுபள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: நேரம் 8:37. இது உங்க கோடை பன்மலை 100.5 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனதோடு ராகம் இன்னைக்கு விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்குங்க. இப்போ நேயர் இணைப்புல வந்திருக்காங்க, பேசிடலாம் வாங்க. வணக்கம். வணக்கங்க.
5: ஹலோ,
4: வந்துட்டீங்க, பேசுங்க. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
5: ராஜகுருவு.
4: எப்படிங்கம்மா இருக்கிறீங்க?
5: விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல்ல இருந்து பத்தமன் நகர்ல
4: சரி
5: டீ கடை வச்சிருக்கேன்.
4: சரிங்கம்மா.
5: என் பையன் பேர் வந்து அஜித்.
4: சரி.
5: அரமணி கிளியில இருந்து 2 பாட்டு போடுங்க.
4: என்ன அவ்வளவுதானா, வேற எதுவும் பேச மாட்டீங்களா?
5: பேசுவோம், நிறைய பேசுவோம், இருந்தாலும் ஒரு பதட்டம்
4: பதட்டத்தை அங்கிட்டு தள்ளி வச்சிருவோம். பேசுங்க. நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்குங்க மேடம்.
4: இப்பதான்
5: 27வது ஆண்டு. நம்ம எப்பமுக்கு வாழ்த்து சொல்றேன், அன்னைக்கு கிடைக்கல.
4: சரி, அதாவது இப்ப நீங்க வந்து 10 மணியிலிருந்து 11 மணிக்குள்ள வந்து நிகழ்ச்சிக்கான முன் ஒளிப்பதிவு நடக்குங்க. அப்ப நீங்க தொடர்பு கொண்டு பேசிருங்க. நீங்க பேசினதவே 7 மணிக்கு கேட்கலாம், நாங்க அதை ஒளிபரப்போம். சரிங்களா? சிறப்பு வாழ்த்து தென்றல்னு போகுதில்ல, நைட்டு 7 மணிக்கு ஒளிபரப்பாகுங்க. அதுக்கான ஒளிப்பதிவு வந்து 10 மணியிலிருந்து 11 மணிக்குள்ள நடக்கும். சரிங்க சரிங்க. என்ன பாட்டு கேட்கலாம் அதான் சொன்னீங்களா? சரி, இப்போ உங்களுக்காக பாடல் வருது, கேளுங்க. நன்றி.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
2: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும். நேரம் 8:45. இது உங்க கோடை பன்மலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு விருதுநகர் மாவட்ட நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க நம்ம கூட. இப்போ அடுத்த நேயர் தயாரா இருக்கிறாங்க பேசுறதுக்கு, பேசலாம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: நான் சிவகாசியில இருந்து பூமாரி பேசுறேன்.
1: பூமாரி எப்படி இருக்கீங்க
2: சொன்னேன் மேடம், இன்னைக்கு இணைப்பு விருதுநகர் மாவட்டம் சொல்லி சொன்னது எங்க பூசாரி அண்ணன்தான், அதனால அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிருங்க. காளிமுத்தண்ணே.
1: சரி, காளிமுத்த அண்ணாக்கு நன்றிங்க. போதுமா?
2: அவங்க எஃப்எம் நேயர், ரொம்ப நாள் நேயர்.
1: சரி சரி, இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு பேசிருங்கன்னு உங்கள்ட்ட சொல்லிருக்கிறாரு.
2: ஆமா மேடம்.
1: சரிங்க பூமாரி, எப்படி இருக்கிறீங்க நீங்க?
2: நலமா இருக்கேன் மேடம்.
1: சரிங்க சரிங்க, என்ன பாட்டு கேட்போம்?
2: சந்தோஷம்.
1: சொல்லுங்க என்ன பாட்டு கேட்போம். மினிக்கு மினிக்கு. சரி, என்ன பயங்கர சிரிப்பா இருக்கு?
2: ஒண்ணுல மேடம்,
1: ஏதோ ஒண்ணு இருக்கு போலயே.
2: எங்க பாப்பா பின்னாடியே வாங்க, நேரம் ஆயிடுச்சு காலேஜுக்கு சொல்லிக்கிட்டு.
1: ஓஹோஹோ, அவங்க காலேஜ்ல படிக்கிறாங்களா? நீங்க என்ன பண்றீங்க?
2: நான் வேலைக்கு போறேன் மேடம்.
1: சரிங்க சரிங்க, அப்ப வந்து ரெண்டு பேரும் வேலைக்கு, அவங்க காலேஜுக்கு நீங்க வேலைக்கு. அதனாலதான் சரி அம்மா பேசிட்டு வாங்கன்றாங்க.
2: ஆமா மேடம்.
1: சரி, அவங்க பேர் என்னது?
2: முத்துப்பிரியா.
1: முத்துப்பிரியா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் சைபால்
5: முகத்தில் வருவா சைபால் சரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
6: சைபால்
2: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
7: மனிதர்கள்ல சில பேர் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்குவாங்க, மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமா கூட இருக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்றது உண்டு. இவங்களை பார்த்து நாம பித்து குளிம்போம்.

0: உளவியல் இவங்களை வந்து எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இவங்களை வந்து மனநோயாளிகள்னு தவறாக புரிஞ்சிக்க கூடாது. அவங்க வேறு இவங்க வேறு. எக்ஸென்ட்ரிக்ஸ் பற்றின சில விவரங்கள் ஒரு புத்தகத்தில் இருக்குது. அதாவது ஸ்காட்லாந்தில் ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் பேர் டாக்டர் டேவிட் வீக்ஸ். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம். அவர் பேர் கேட் உட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுற்றி பார்த்துருக்காங்க. 3 வருஷம் சுற்றினாங்களாம். நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்தித்து பேசி அவங்கள பற்றி ஆய்வுலாம் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி நடத்தி அதை ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் இவங்கள பார்த்து பித்துக்குழிங்கிறோம், எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கிண்டல் கூட பண்ணுறோம். ஆனால் அவங்களோட அறிவு வந்து ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குது தான், உடம்புலையும் எந்த கோளாறும் இல்லையா. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக, ஆயுளும் அதிகமாக. அவங்களில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்கள், ஆனால் நாங்கள் மற்றவங்கள்லேருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுலேருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர் தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவும் எழுதி வச்சுருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் உண்டு. சில பேர் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வசதியில் எந்த குறையும் இருக்காது, வீடு காரு பணம் எல்லாம் தாராளமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார். அவங்க ரொம்பவும் மரியாதையாக வரவேற்று எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இவர் அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்டில் போட்டுட்டு வந்துடுவார். அப்படி வந்தால் தான் இவருக்கு திருப்தி. பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால் சமாதி கட்டி வச்சுருக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணுறாங்க. பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி தாடி வச்சுக்கிறது, உடை உடுத்திக்கிறது, மலை குகையில் போய் குடியிருக்கிறது, இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள். இவங்களையெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா? பொதுவாக இவங்க வந்து உயர்ந்த புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. ஒருமைப்பட்ட மனம், கருமையுமே கண்ணான பண்பு, தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு. அவங்களில் பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை, இப்படி தான் இருக்கிறாங்க. இது மாதிரியானவங்க பெண்கள் வந்து ஒரு பங்குன்னா ஆண்கள் வந்து 2 பங்கு. இவங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்கக்கிட்ட அன்பு காட்டுறவங்களாக இருக்கிறாங்க, உற்சாகம் ஊட்டுறவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும், ஆயுளும் கூடும். இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு. பித்துக்குழித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்கிறது தான் இந்த தகவல். அதனால் ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு நண்பன் ஒருத்தனை பற்றி சொல்கிறோம், அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். அவன் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். அவன் கூட வெளியில் வந்த உடனே ரொம்ப நேரமாக தன்னோட செருப்பை தேடிக்கிட்டு இருந்தான். என்னப்பா இன்னுமா உன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம். இல்லை இல்லை, என்னது முன்னாடியே கிடைச்சிட்டுது, அதை விட நல்லதாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னான் அவன்.
1: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோட ராகம்.
2: நிகழ்ச்சியின் நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசின விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. கோடை பண்பலை 100.5 இனி வர இருக்கிறது உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில் காரணம் தெரியாத காரியம் தலைப்போடு. முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம். நன்றி நேர்களே.

சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். அரிய வகையைச் சேர்ந்த கானுமயில் பறவையை பாதுகாப்பதற்கான திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார்.

G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுநுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹுசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எந்திர கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜை தேர்ந்தெடுங்க.
4: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

என்னதான் நாகரிகம் வேகமா வளர்ந்தாலும் அறிவியல் முன்னேற்றங்கள் அடுத்தடுத்து நடந்த செயற்கை மனிதர்கள் முதல் மாடங்கள் வரை இப்படி எல்லாமே நாளுக்கு நாள் நொடிக்கு நொடி பல மாற்றங்களோட அதி தீவிரமான ஆக்கப்பூர்வமான சக்தியா உருவெடுத்தாலும் சடங்கு சம்பிரதாயம் நம் முன்னோர்கள் இப்படிலாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க செஞ்சிருக்காங்க அதுக்கெல்லாம் ஒரு காரண காரியம் இல்லாமலா இருக்கும் அப்படின்னு இப்ப இருக்கிற அறிவியல் உலகத்திலயும் நடைமுறை மாறாம சில விஷயங்களை நாம பின்பற்றிக்கிட்டே இருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா புதுசா ஒரு கார் வாங்குறோம்னு வச்சுக்கோமே, சரி வாங்கப்பா கோவில்லையோ சர்ச்சிலேயோ மசூதியிலயோ போய் வேண்டிக்கிட்டு அந்த சாவிய சாமி கால வச்சு வாங்கிட்டு வருவோம். அப்படியே கண்ணு படாம இருக்க ரெண்டு எலுமிச்சம்பழத்தையும் தொங்க விடுறோம். நமக்கு பிடிச்ச தெய்வத்தோடைய பேரையோ தாத்தா பாட்டி அப்பா அம்மா யாரோ ஒருத்தங்களோட உருவப்படுத்தியோ அவங்க சொன்ன வார்த்தைகளையோ எழுதி வைக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குங்க, இப்படி செஞ்சா நல்ல ராசி அப்படின்னு எங்க தாத்தா சொல்லியிருக்கிறாங்க, அதனாலதான் நானும் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா

இருந்தாலும் காரணமே இல்லாம தெரியாம சில காரியங்களை நாம இன்ன வரை செஞ்சுட்டு தாங்க இருக்கோம். என்னப்பா அது அப்படின்னு கேக்குறீங்களா? நிலப்படியில உட்காந்து சாப்பிடக்கூடாது. தலகாணி மேல உட்காந்தினா கடன் வரும். தாப்பால கொஞ்ச நேரம் ஆட்டாம இருக்கியா, வீட்டுல சண்டை வரும். பின்னூசி கேட்டா நேரா குடுக்க கூடாது. இப்படி ஏன் எதுக்குன்னே தெரியாம யாரோ சொன்னதை கேட்டு நாம இன்னைக்கும் ஃபாலோ பண்றோம். காரணம் என்னன்னு கேட்டா தெரியாதுப்பா, அவங்க சொன்னாங்க நானும் சொல்றேன் அப்படின்னு சொல்றோம். காரணம் தெரியாத காரியம் என்னென்ன இப்பயும் செய்றீங்க? இல்லங்க, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க, அதனாலதான் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப சொல்லுவாங்க. இப்ப வானவர் நிகழ்ச்சியில காரணம் தெரியாத காரியம் என்னென்ன? உறவுகள் அழைக்கலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0452 இணைத்து 24 24 24 24 24 26 24 24 29 293 அப்படின்ற எண்கள்ல காரணம் தெரியாத காரியத்தை தெரிந்து கொள்ள பகிர்ந்து கொள்ள வானவர் நிகழ்ச்சியில் இணைகிறேன் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே.

அப்படின்னு சொல்றோம். காரணம் தெரியாத காரியம் என்னென்ன இப்பயும் செய்றீங்க? இல்லங்க, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க, அதனாலதான் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப சொல்லுவாங்க, இப்ப வானவர் நிகழ்ச்சியில காரணம் தெரியாத காரியம் என்னென்ன? உறவுகள் அழைக்கலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0452 இணைத்து 24 24 24 24 24 26 24 24 29 293 அப்படின்ற எண்கள்ல காரணம் தெரியாத காரியத்தை தெரிந்து கொள்ள பகிர்ந்து கொள்ள வானவர் நிகழ்ச்சியில் இணைகிறேன் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே.

0: 9 மணி 8 நிமிடம் கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி இப்பொழுது உங்களுக்காக வர காத்திருக்கு. காரணம் தெரியாத காரியங்கள்லாம் என்னென்னங்க, அதெல்லாம் நான் இன்னும் செஞ்சிட்ருக்கேங்க, எனக்குலாம் அதுக்கு ரீசனே தெரியாது, சொன்னாங்க நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் செஞ்சிட்ருக்க விஷயங்களை சொல்லுவாங்க. இல்லைங்க இதுக்கெலாம் ஒரு காரணம் இருக்குது என்னென்னு தெரியுமா அப்படின்னு தெரிஞ்சாலும் சொல்லுவாங்க அப்படின்னு இன்றைக்கி நிகழ்ச்சியில் கூப்பிட்டுருக்குறோம். இப்போ முதல் நேராக யார் வந்திருக்கிறீங்க, வாங்க வணக்கம். காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சத்தியமங்கலம் தட்டம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி பேசுறேங்க.
0: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்கம்மா.
0: சிறப்பு, சொல்லுங்க.
1: காரணம் தெரியாத காரியங்கள்.
0: காரணம் தெரியாத காரியம்.
1: ஆமா, பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் பாத்தீங்கன்னா 4 விரல சாப்பிடுவாங்க, ஒரு விரல மேல தூக்கிட்டு. தெரியவங்க என்ன சொல்லுவாங்க, யார திருச்சி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி இப்படி சாப்பிடுற அப்படிம்பாங்க. 5 விரல தேர்ச்சி வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பேசும் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் பேசாம பேசிக்கிட்டே இருந்தா சாப்பாடு நல்லா இறங்கும் போல இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் நீங்க முன்னோர்கள் சொன்னீங்க நிலவு மேல உட்காந்து சாப்பிடக்கூடாது
0: அப்படின்னு.
1: கேட்டா அவங்க கிட்ட பதில் இருக்கா? பதில் இல்ல. அதே பெரியவங்க உட்காரும் போது பாத்தீங்கன்னா ஒரு சிலர் கால் மேல கால் தூக்கி போட்டு உட்காந்துருப்பாங்க. பெரியவங்களுக்கு மரியாதை இல்லாம இப்படி செய்யற அப்படின்னா எனக்கு இது பிடிச்சிருக்கிறது, நான்
0: செய்யறேன். உங்களுக்கே காரணம் தெரியல. ஒரு காரணம் மட்டும் தெரியுது, பிரிச்சு வைக்கிற மாதிரி இருக்கு போல அப்படின்னு. சரிங்க பழனிசாமி ஐயா, முதல் நேரா வந்து அருமையா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிங்க. 9:10 யாருங்க, வாங்க வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம், பேர் சொல்லுங்க.
2: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க புஷ்பலதா. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி
2: இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். காரணம் தெரியாத காரணங்கள், காரணத்தோட சொல்றேன்.
0: அப்படியா, சொல்லுங்க கேக்கலாம், நல்லதுங்க.
2: அதாவது இப்ப பொங்கலுக்கு எல்லாம் இந்த ஆவாரம் பூ, இந்த கூரப்பூ, மாங்குளம் மூணுமே கட்டி வாசல்ல சொருவோம் மேடம், தை பிறந்த
0: உடனே.
2: அது வந்து எதுக்குன்னா, அந்தந்த காலகட்டத்துல விளையிற பூவ வந்து சிறப்பாக்கணும், அதையும் பெருமைப்படுத்தணும்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது இந்த ஆவாரம் பூ, இந்த மாங்குளை எல்லாம் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது,
0: உடம்புக்கு நல்லது, அதனால அந்த அந்த காலங்கள்ல எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக சொருகிறோம்.
2: அப்புறம் இன்னொன்னு மேடம், இந்த விசேஷ வீட்டுங்களா மாங்களை கொட்டுறதுமே கட்டுறதுமே அதுக்குத்தான், விலையில கட்டி விடுறாங்கல்ல, அது தாஞ்ச சருகா.
0: என்ன ஆச்சு காரணம் சொல்ல வந்தாங்க? சொல்லுங்க சொல்லுங்க புஷ்பலதா, கேக்குறேன் சொல்லுங்க.
2: அந்த மாங்களை கட்டுறது கூட நிறைய பேர் வந்து போவாங்க, நம்ம கிருமிகள் தாக்குங்கிறதுக்காக.

0: அந்த மாங்குளை வந்து காஞ்ச சருகானா கூட நமக்கு ரொம்ப மருத்துவ குணம் உடையதா மேடம், சளி இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் இந்த மாசம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து நிலப்படியில படிக்கட்டுல உட்காந்து சாப்பிடாத கண்ணு வச்சிருவாங்கன்ற மாதிரி பெரியவங்க நம்மகிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா அது காரணம் இல்ல,
1: நன்றிங்க புஷ்பலதாமா, அருமையான காரணங்களை சொன்னீங்க, நன்றிங்க. தொடர்ந்து உறவுகளை சந்திக்கலாம். முன்பாக
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
8: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
9: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
10: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
12: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
13: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
12: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
13: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
12: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
13: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
12: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
14: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
15: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்ய ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
16: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.

நம்ம பெரியமாவோ சித்தியோ சித்தப்பாவோ இல்லை நம்ம ஃப்ரெண்டோ வந்து சாயந்தர நேரத்தில் நான்வெஜ் சமைச்சிருப்பாங்க, ஏவா உனக்கு பிடிச்ச கறி வச்சுருக்கேன், கோழி வச்சுருக்கேன், பிரியாணி வச்சுருக்கேன், வாங்கிட்டு போன்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, அந்த பையில் ஒரு மிளகாய் எடுத்து போட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு கறித்துண்டு எடுத்து போட்டு போன்னு சொல்லுவாங்க. நம்ம போனோம்னா

0: கீழே இருக்கவங்க கூடையில் ஒரு நாலஞ்சு மிளகாயை போட்டு அந்த இது சாப்பாடை கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் பின்னாடியே பேய் வந்து அந்த கறியெல்லாம் எடுத்து சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறதுக்கு கொஞ்சம் திகிலாக இருந்தாலும் கொஞ்சம் என்னடா அப்படின்னு தோணினாலும் இன்றைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கோம். இந்த மாதிரி காரணமே தெரியாத காரியங்கள்லாம் என்னென்ன செஞ்சிட்ருக்குறோங்க, காரணம் தெரிஞ்சால் சொல்லுவாங்க அப்படின்னு வானவர் நிகழ்ச்சியில் கேட்டுக்கிறோம். 9:16 இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அன்பு சகோதரி அவர்களே.
0: வணக்கம் சகோதரரே, பெயர் சொல்லுங்க.
1: தேனி மாவட்டம் டி சுப்பலாவரம் நாலுமலை அடிவாரம் ரங்கநாதன் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்கம்மா.
0: சொல்லுங்க.
1: அதாவது ஸ்கூல் படிக்கிற போதைய தாத்தா நாயனா எல்லாமே பம்புக்கு போக கூடாது, நல்லதே செஞ்சா நல்லதே கிடைக்கும் ரொம்ப அறிவுரைய புத்தி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப இப்ப ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்யாணம் முடிச்ச ஊருக்கு போனேன். அப்ப வீடுக்காரம்மா போய் 2 நாள் ஆச்சு, சரி வரலையே, போய் கூப்பிட்டு வருவோம், பிள்ளையோட போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மைல் தூரம் நடந்ததே பஸ் ஸ்டாப்பு இப்போ அங்க மெயின் ரோட்டுக்கு போனோம். போற வழியில ஒரு நல்ல விளைஞ்ச வெள்ளச்சோளக்கரதுல ஒரு மாடு மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சுமா. அப்ப அந்த மாட்டை நான் இழுத்துங்கிட்டு கச்சி வச்சுட்டு போவோம், ஒரு நல்லது செய்வோம்,
0: சரி
1: வெள்ளாமைய திண்டுகிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த மாட்டை இழுத்துங்கிட்டு காட்டலாம்னு இழுத்துக்கிட்டு இருந்தேன். தோட்டத்துக்காரால அந்த டயத்துக்கு வந்தாச்சு.
0: சரி,
1: வந்ததுமே அந்த பிடிகிற பிடிக்கிட்ட என்ன மடார் மடார்னு கிணந்தேற அடிச்சு போட்டாப்ல.
0: சரி,
1: இப்படி வெள்ளாமைக்குள்ள மாட்டை விட்டு மேய்ச்சிறேன். ஐயா, இப்படி போய் 6 மாடை திண்டுக்கிட்டேன், நான் நல்லது செய்யலாம்னு நான் கட்டி வச்சதுக்கு எனக்கு இந்த தண்டனையா கொடுத்த அப்படின்னு சொல்லி மன ரொம்ப நொந்து போய் அன்னைக்கு இருந்து இப்ப இந்த எங்கனையா ஒரு நன்மை செய்யணும்ன்ற எண்ணம் போயிருச்சுங்கம்மா.
0: அப்படிங்களா? நிகழ்ச்சியோட தலைப்பு வந்து இன்னும் மீண்டும் ஒரு முறை நல்லா கேட்டுட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இணைப்புல வந்து உங்களுடைய கருத்தை சொன்னீங்க. இப்ப யார் வந்திருக்கீங்க, வாங்க. வணக்கம். வணக்கம். 9:18 இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
2: சுகன்யா மாத்தாண்ட பூபதி அவர்களுக்கு காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி நிலையிலிருந்து சேலம் வேம்படி தளத்துல தண்ட வேணுமா?
0: சொல்லுங்க ஐயா.
2: அதாவது காரியத்துக்காக காலை பிடிக்கிறோம், காரியவாதின்னு சொல்லலாம். காரணமே தெரியாம ஒரு வேலை செய்யறோம்னா, இப்ப ஒரு வேலை எங்க முதலாளி சொல்றாங்கன்னா அவங்க என்ன சொல்ற வர்றாங்கன்னு புரிஞ்சிக்காம நாம பாட்டுக்கு ஒரு காரியம் இல்ல, காரணம் இல்லாம வேலை செஞ்சு திட்டு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி காரணமே தெரியாம ஒரு வேலை செய்யக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அதுக்கு நகைச்சுவை தான், பருத்தி மூட்டை குடல்லயே இருந்திருக்கலாமே, அதை தூக்கி இங்கே வை, இதை தூக்கி அங்கே வையன்னு சொல்லிட்டு அடிச்சில் பார்க்க போனால் வேலை வாங்கணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய வேலை அந்த பருத்தி மூட்டி குடோன்லேயே இருக்கிறது.
0: நன்றிங்க ஐயா. 9:20 மாணவர் நிகழ்ச்சியில் யார் வந்திருக்கிறீங்க, வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
3: அன்பு தங்கி சுகன்யா மார்த்தாண்ட பூபதி அவர்களுக்கு இனிய காலைய வணக்கம். சகோதரி எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சகோதரி, பெயர் சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கேம்மா. தஞ்சாவூர் அபிரகாம் படதர் நகர்ல இருந்து பத்மாவதி பேசுறேன்.
0: பத்மாவதி அம்மா, தலைப்பு கேட்டீங்களா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: சொல்லுங்க. ட்ரெஸ் எல்லாம் மஞ்சளாயிடுது, என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, சும்மா சும்மா என்ன வச்சு குளிக்கணுமான்னு சொல்லிட்டு சின்ன வயசுல அம்மாட்ட அதுகிட்டதான் தலைக்கு என்ன வச்சிருப்பேன். ஆனா கொஞ்சம் ஊரம் தஞ்சு போறான் தெரியுது, தலை என்ன, எனக்கு இது வரைக்கும் அந்த வேனர் கட்டி வந்ததே கிடையாது மாசத்துல இப்ப வரைக்கும். அதே மாதிரி முகத்துல இப்ப எனக்கு 47 வயசு ஆகுது, முகத்துல அந்த பரு அந்த கட்டி எதுவுமே எனக்கு வந்தது இல்லை. காரணம் இப்ப வரைக்கும் விடாம வஞ்சடிச்சு குளிக்கிறதுதான். அது இப்ப இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது, காரணம் தெரியாம இருக்கிறது இந்த தலையை விரிச்சு போட்டு வாசப்படி தாண்டாத அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஏன் தாண்ட கூடாது சொல்லுங்க.
3: அது அது தெரியல சகோதரி, எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஒரு தப்பி தவிர அவசரம் தாண்டிட்டா கூட அம்மாட்ட இப்ப வரைக்கும் அவளைப்பிச்சு நான் வாங்குவேன்.
0: இப்ப வரைக்கும் நீங்களும் அப்படி செய்யாம தானே இருக்கிறீங்க, தலையை விரிச்சு போட்டு தாண்டதுக்கு ஒரு கொஞ்சம் பயமா தான் இருக்கு.
3: ஆமா ஆமா, கண்டிப்பா.
0: ஏன்னு தெரியல, தெரிஞ்சா அடுத்த முறை வந்து சொல்லுங்க. சரிங்க பத்மாவதியம்மா, நன்றிங்க, தொடர்ந்து உறவுகளை சந்திக்கலாம்.
4: அப்பவும் அதே ட்ரஸ்ட்.

0: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
6: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பையை பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
7: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 741-88-7411.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: 9:24 கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி இன்னைக்கு உங்களுக்காக தந்திருக்கும் தலைப்பு என்ன அப்படின்னா, காரணமே தெரியாத காரியங்கள்லாம் இன்னும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், அதுக்கு காரணமே தெரியல, எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்யறேன் அப்படின்னு என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இல்லை காரணம் இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்ல வரேன் அப்படின்னாலும் சொல்ல வரலாம். இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க, வாங்க வணக்கம். காலை வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க.
1: பெரும்பாலும் வீடுகள்ல நிறைய பேர் வந்து நைட்ல லைட் போட்டு வீட்டை பெருக்குவாங்க, அத வந்து பெருக்க கூடாது. பெரியவங்க ஏன் சொல்றாங்கன்னா, இப்ப வீட்டுல ஏதாவது பொருள் கிடக்குன்னு வச்சு, ஏதாவது முக்கியமான ஸ்கிரிப்டோ கீட்டோ ஏதாவது ஒண்ணு கூட்டி போட்டா வச்சு குப்பையில,
0: சரி
1: அது அடுத்த ஆள் காலத்துக்கு நமக்கு தெரியாம போயிடும். அதே மாதிரி பெண்களுக்கு கூந்தல் அழகுதாமா, ஆனா அதுல ஒரு சின்ன முடி வந்து சாப்பாடுபட்டா அது சாப்பிடுறதுங்கிறது அவ்வளவு சாத்தியமான இல்ல.
0: அதனாலதான் தலையை கட்ட சொல்றோம்.
1: அதனால தலையை வந்து நல்லா புடிச்சு போட்டுக்கிட்டு சமையல் பண்ணுவாங்க. எங்க வீட்டுல எங்க தங்கச்சிங்க செய்யற அடிக்கடி அந்த தப்பு, ஒரு முடி இருந்தா கூட அந்த சாப்பாடு என்னால சாப்பிடவே முடியாதுமா, கடைசி இருக்குமே.
0: அதனாலதான்
1: சாப்பாடு கலகலாமா,
0: இதுதான் காரணம் அப்படின்னு வந்து முதல் முறையா காரணம் சொல்லிருக்கீங்க. நன்றிங்க ஐயா ராஜசேகர். இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க, வாங்க வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். சுகன்யா மார்த்தாண்ட பூபதிக்கு
0: வணக்கம்.
2: மாவட்டம் சின்னமூர் சசிகலா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: மழை காலத்துலப்பா மரத்து செடியில பச்சை மரத்து நிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கப்பா, அது வந்து ஆபத்தானதுப்பா. காரணம் சொல்றேன்ப்பா, இடி மின்னல் வரும் போல வந்து பூமியை வந்து சேரும் போல வந்து எளிதில கடத்தக்கூடிய உயரமான பொருளை தப்பா தேடி போகும். அப்ப தேடி போகும் போல மரம் வந்து இயற்கையில உயரமா இருக்குல்லப்பா, அப்ப மின்சாரத்தை வந்து மரம் வந்து எளிதில கடத்தும்ப்பா.

0: அதனாலதான் பச்சை மரத்து கீழே யாரும் நிக்கக்கூடாது. ரெண்டாவதுப்பா புளிய மரத்து கழிவுல வந்து ராத்திரி நேரம் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, பகல்ல வந்து ஆக்சிஜனை வந்து வெளியிடுது, இரவுல வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுது. அதாவது புளிய மரம் வந்து மிகவும் அடர்த்தியா இலை இருக்கும்பா. இரவுல மரத்துல அடியில தேங்குகின்ற கார்பன் டை ஆக்சைடு குளிர்ந்த காற்று வந்து அந்த எடுத்து விட்டு எழுதுல வந்து போகாது, வெளியாறாருப்பா. அதனால அந்த கீழே தூங்குறவங்களுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கிறதுனால மூச்சு திணறல் ஏற்பட்டு அசௌகரியம் ஏற்படும்பா.
1: ஒரு அறிவியல் வகுப்புக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துட்டீங்க சசிகலாமா. சரி, புளிய மரத்துக்கடியில் தூங்க கூடாதுங்க ஏத்துக்கலாம், ஆனால் புளிய மரத்தில் புளியங்கா கூட சாயந்தரம் போய் படிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, அருமையா பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றிங்க. பிணைப்பில் யார், வாங்க. வணக்கம். வணக்கம். 9:27 வானவில் நிகழ்ச்சியில பேச யார் வந்திருக்கிறீங்க?
2: சமுதிப்பட்டா நகரத்தார் ஊட்டியிலிருந்து முனியசாமி பேசுறேன்.
1: முனியசாமி ஐயா சொல்லுங்க.
2: ஆமா ஆமா ஆமா. எங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கம்மா, இந்த பின்னாடி ரெண்டு கைய ஊண்ட கூடாது உட்கார்ந்து இருக்கும் போது சொல்லுவாங்க. அப்புறம் காசு பணம் கொடுக்கும் போது ஒண்ணு வாங்குறவங்க
1: வீட்டுக்குள்ள நின்று கொடுக்க கூடாது,
2: லட்சுமி
1: வெளியில போயிரும்.
2: ஆமா, அதே மாதிரி புடப்பான் ரெண்டு இந்த வீடு கூட்டுற மூலமா ரெண்டையும் ஒன்னா போடக்கூடாதுவாங்க, வீட்டுல சண்டை வரும் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் அந்த கதவை ஆட்டுறாரு.
1: அதான் இதுக்கெல்லாம் ஏன் காரணம் தெரியுமா உங்களுக்கு?
2: அது காரணம் வந்து என்னவே ஒண்ணும் தெரியலம்மா. விதவைகள் இருக்க வந்தா போக கூடாதுன்றாங்க, ஏதாவது காரியத்துக்கு போனா விதவைகள் வந்தா இருக்க போக கூடாது, அவங்களை பாக்குறாரு. அதுக்கப்புறம் அப்புறம் பெண்கள் வந்து சீவம் போது தலை முடி விரிச்சிருந்து கூடாது ஒரு பயணம் போகும்போது, அது உடனே அள்ளி கட்டுவாங்க முடிய.
1: காரணமே தெரியல, ஆனாலும் அந்த காரியம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வந்து சொல்லிட்டு போயிருக்கீங்க முனியசாமி ஐயா. நன்றிங்க, நன்றிங்க, அருமையா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிங்க ஐயா. இப்ப இணைப்பில் யாருங்க, வாங்க. வணக்கம். இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம், பேர் சொல்லுங்க.
3: அம்மா வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா.
3: கோயில்பட்டியில இருந்து சந்திரசேகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
3: சம்பிரதாயங்கள் சொல்லி நம்ம ஒரு ஒரு பகுதியை நம்ம ஒதுக்கி வைக்கவே முடியாதுமா. ஒரு வந்து வாழ்வியலோட ஒட்டி போற சில விஷயங்களுக்கு, சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்துல உணவு சாப்பிட்டா உணவு அது ஒரு ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அது பெரியவங்க சொல்லுவாங்க, சாந்திர வேலையில சாப்பிடாத,
1: விளக்கு வச்சோன்னா சாப்பிடக்கூடாது, சாமி வீட்டுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லுவாங்க.
3: அந்த அந்த அந்த சம் அந்த மாதிரி சில விஷயங்கள் ஒட்டியும் சில கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பென்சில் எடுத்து கையில கொடுத்து, ஐயா என் பிள்ளை மொத மொத பறிச்சு எழுதுறையா, சாமி பாத்திர
1: வச்சுயா
3: கண்மையா அப்படிம்பாங்க. இதுவும் ஒரு மனசுக்கு பெரியாளுகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு.
1: தொடர்ந்து பேசலாம், பாடல்களோடு இணையலாம். முன்பாக
4: நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பன்மலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
4: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கரூர் மாவட்டம் வெங்கமேடு பழைய தண்ணீர் டேங்க் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரங்கநாதன்.
6: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: வழங்கும் வானவில்.

0: இந்த மல்லிகைப்பூ மயக்கிற வயசு அப்படின்னாலும் இந்த மல்லிகைப்பூவை பார்த்தாலே வந்து வச்சுக்கணும் அப்படின்னு தாங்க தோணும். ஆனால் அதுக்கெலாம் கூந்தல் நிறையா இருந்தால் தான் நிறையா மல்லிகைப்பூ வைக்கலாம். ஆனால் அந்த கூந்தல் நீளமாக வளர்கிறதுக்கு ஏதாவது வந்து அப்படியே சீயக்காய் மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கொடுங்கன்னு கேட்டால் அந்த சீயக்காவை கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லைங்க, சீயக்காய் நான் வாங்கி தரக்கூடாது, இந்த கடை பேரை சொல்கிறேன், நீங்களே போய் சீயக்காய் வாங்கிக்கோங்க, வாங்கி தரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்கலே ஒரு மாதிரி பயமாக இருக்கும், ஏன் தெரிஞ்சால் சொல்லுவாங்க. இந்த மாதிரி காரணம் தெரியாத காரியங்கள்லாம் இன்னும் செஞ்சிட்ருக்குறோங்க. இல்லைங்க, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சில நேர்கள் அழகாக சொல்லிட்டுருக்கிறீங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க? வாங்க, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, பெயர் சொல்லுங்க.
1: ஈரோடு மாவட்டம் பெருந்திரைவட்டத்துல இருந்து சிவகாமி பரமசாமி.
0: சொல்லுங்க சிவகாமி அம்மா.
1: உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிருச்சு.
0: ரொம்ப மகிழ்ச்சி, சொல்லுங்க.
1: நான் சொல்றது, பாயில வந்து மிதிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கோர பாய் படுக்கிறோம் இல்லைங்களா, அத வந்து மிதிக்காத அப்படிம்பாங்க. கட்டல்ல உட்காந்து சாப்பிடாத அப்படிம்பாங்க.
0: கட்டல்ல உட்காந்து சாப்பிட கூடாதா?
1: ஆமா, கட்டல உட்காந்து சாப்பிடாத, நோயாளி தான் சாப்பிடுவாங்க அப்படிம்பாங்க. அதனால கட்டல உட்காந்து சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு, கன்சீவா இருக்காங்க இல்லையா பொண்ணுங்க, அவங்க கிட்ட வந்து இந்த சாப்பாடு பத்தி பேசாத அப்படிம்பாங்க எங்க அம்மா எல்லாம். சாப்பாடு பத்தி பேசும்போது அவங்களுக்கு அதை தூண்டுங்களா, அந்த நாக்குல அந்த குழந்தைக்கு
0: அழகா சொன்னீங்க. கிராமப்புறங்கள்ல என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் வந்து இந்த நேரத்துல சொல்லி பகிர்ந்துகிட்டீங்க சிவகாமி அம்மா. நன்றி. இணைப்பில் யார், வாங்க, வணக்கம்.
2: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க.
2: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசில இருந்து இளங்கோ பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
2: அப்படியே வரிசையா கேட்டுக்கங்கம்மா.
0: வரிசையா கேட்டுக்கவா? காரணம் தெரியுமா உங்களுக்கு ஐயாவுக்கு?
2: காரணத்தோடவே சொல்றேம்மா.
0: சொல்லுங்க.
2: இதே ஆண்கள் எல்லாம் அந்த முடி வெட்டிட்டு சேவ்மென்ட் வீட்டுக்குள்ள வராம வெளியில இருந்து குளிக்க சொல்லுவாங்க. அப்ப இப்ப அது செய்ய மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு கேட்டீங்களா, வெளியில நம்ம கட்டிக்க மாட்டேன். இருப்ப 10 பேர் 20 பேர் நோய் நொடி இருக்கீங்க, அத்தனை பேருமே அந்த கடைக்கு வருவாங்க. அங்க கட்டிக்க பண்ணுவாங்க, செய்ய பண்ணுவாங்க. அந்த ரத்தம் எல்லாம் கீழே ஒரு சில நேரத்துக்கு தெரியாம பட்டுரும். அது வேலை இருக்கும். அப்புறம் முடியோட உள்ள வந்துடும், முடி வந்து முடி வெட்டிட்டு முடியெல்லாம் வீட்டுல கொட்டும். சாப்பாடு இதெல்லாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் பாதிப்பு வரும். அதனாலதான் வந்து முடி வெட்டிக்கிட்டு குளிக்காம வீட்டுக்குள்ள வர வேணாம்னு சொல்லுவாங்க.
0: சிறப்பு.
2: அடுத்தது, ஊசி இரவுல தர மாட்டாங்க மாமனில.
0: அதுதான்
2: 9:35
0: வானவல் நிகழ்ச்சியில இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வாங்க, வணக்கம். பெயர் சொல்லுங்க. வணக்கம்.
3: காலை இனிய வணக்கம் சொல்லி இணைப்பில் இணைவது ஈரோடு பசுமை நகர் பரிமலா. நலம் நலம் முறையா
0: சொல்லுங்க பரிமலாமா.
3: அதாவது வந்து குழந்தை வயிற்றுல இருக்கும் போது வாசப்படியில உட்கார கூடாதுன்னு சொல்லுவாங்க.
0: அருமையா பகிர்ந்துகிட்டீங்க பரிமளாமா.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும்.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது

0: இந்த ரூஃபுக்கு கீழே அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் செட்டிநாட் சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRT ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர் உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
8: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
7: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
8: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
0: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
10: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH ல June 30 வர ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
11: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
12: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.
5: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.

0: இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்டுட்டு நம்ம ஒரு திருவிழாக்கோ இல்லை கல்யாண வீடுகளுக்கோ கிளம்புறப்போ அப்படியே உறவினர்கள்லாம் அப்படியே அறிபுரியாக கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம தலை சீவிட்டுருப்போங்க, அப்போ சீப்பு கீழே விழுந்துரும். அப்போ நம்மளுடைய அத்தையோ மாமாவோ யாரோ எடுத்து சீவாங்க. அப்போ வந்து அந்த சீப்பை கொடுங்க அப்படின்னா, இந்த சீப்பில் உன்னோட முடி இருக்குது, அந்த முடியை நீ தான் எடுக்கணும், நான் எடுக்கக்கூடாது, உறவு கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்கங்க. அப்படியே அந்த ஆத்திர அவசரத்தில் சீப்பை வச்சு சீவிறப்போ இப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏதுக்குன்னே தெரியாதுங்க. ஆனாலும் நம்ம அந்த அவசரத்துலேயும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்களா? அப்போ நான் என்னென்ன செய்கிறீங்க, இதுக்கெலாம் ஒரு காரணம் இருக்குங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் சொல்ல வாங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க? 9:41 வாங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம், பிள்ளக்காடு பாபு.
0: சொல்லுங்க ஐயா.
1: அதாவது இந்த கதவு கொண்டிருக்கலாம் மேடம், அதை ஆட்டக்கூடாது சொல்லுவாங்க.
0: ம்,
1: அதை

0: வீட்டுல சண்டை வரும் சொல்லுவாங்க.
1: அதாங்க சொல்றாங்க, ஏன் தெரியுமா?
0: என்ன காரணம் தெரியல,
1: தெரியல. ஆனா நீங்களும் ஆனா அப்படி எல்லாம் சண்டை வந்திருக்கா?
0: முன்னாடி இருந்திருக்கலாம், இப்போதைக்கு இல்ல,
1: இப்போதைக்கு இல்ல.
0: அப்புறம் வீட்டுல வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு காலை ஆட்ட கூடாதுபாங்க, அதுவும் வீட்டுக்கு ஆகாதும்பாங்க. அப்புறம் ஒத்த கால நிக்க கூடாதுபாங்க.
1: இதெல்லாம் நீங்க வந்து இப்ப நீங்க இதெல்லாம் பின்தொடர்றீங்களா, இல்ல இப்ப இதெல்லாம் அப்பலாம் ஒன்னும் கிடையாதுங்க நினைக்கிறேன். பின்பற்றீங்க?
0: ஒன்னு ரெண்டு இல்ல,
1: ஒன்னு ரெண்டு பின்பற்றீங்க. என்ன அந்த ஒன்னு ரெண்டு?
0: அது கதவு கொண்டு ஆட்டுறது கிடையாது.
1: சரி,
0: வீட்டுக்கு கால ஆட்டுறது கிடைக்கும்.
1: இதெல்லாம் பின்பற்றது. பேசலாம் வானவில் நிகழ்ச்சியில. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், பேர் சொல்லுங்க.
2: சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதாகர் மேடம்.
1: சுதாகர் சொல்லுங்க.
2: இப்ப ஒரு ஒரு வாகனமே ஒரு வீட்டுல வாங்கினா கூட குலதெய்வ கோயில்ல போய் பூசை போடுவாங்க. அந்த இடத்துல ஸ்வீட்டு கொடுப்பாங்க. ஸ்வீட்டு கொடுக்கும் போது பெண் குழந்தைங்க தான் மின்ன கொடுப்பாங்க. அதனால வந்து ஒரு தும்பலே தும்பனா கூட ஒரு ஆண் பிள்ளை தும்பனா அவசரம். பெண் பிள்ளை தும்பனா
1: நல்ல காரியம்.
2: அதெல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு இது விஷயம் வச்சிருக்காங்க மேடம் பெரியவங்க. அதனா
1: என்னன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு.
2: ஆமா, நான் கூட அது பாப்பேன். பெண் குழந்தை தும்ப மேல அவங்க காரியம் வெற்றி அடையும், அது ஆண் குழந்தை தும்ப மேல அதை வெற்றி அடையாது. அது நானும் பாத்துருக்க மேடம். ஆனா பெண் குழந்தை வீட்டுல பிறக்கும் போது பெண் குழந்தையா அப்படிங்கிறாங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு.
1: சரிங்க, நீங்களே அனுபவத்துல பார்த்தனால உங்களுடைய கருத்தை சொல்லிருக்கீங்க. நன்றிங்க சுதாகர். இணைப்பில் யாருங்க, வாங்க வணக்கம் பேசலாம், பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம். தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம் விட்டு மாரி தாயனர். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மாரி தாயம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம்,
1: சொல்லுங்க.
3: அதாவது அந்த காலத்துல மேடம், நான் சின்ன பிள்ளைகள் காலைய கொஞ்சோட முடியிருந்தாலும் ரப்பர் பேண்ட் வச்சு மல்டீரியல்ல கொண்டு போடு, கரை பிண்ணி போடுங்க. இப்ப அடைக்க தலை விரித்து போட்டா போறாங்களே, அதுக்கு காரணம் எங்க போய் தேட?
1: அதுக்கே காரணம் எங்க போய் தேடன்றீங்களா?
3: தெரியல, எனக்கே தெரியல. அந்த காலத்துல முடி உதிர்ந்து வீட்டுக்குள்ள வந்துட்டா தர்த்தினியா, வீட்டுக்கு ஆவாதுங்க.
1: ஆனா இப்ப வந்து தலை விரிச்சு போட்டுருக்கிறது தான் ட்ரெண்ட், மாடர்ன் ஆயிடுச்சு.
3: ஆமா, இப்ப அதே அது ஸ்டைல அலையறாங்க. அதே மாதிரி விளக்கு பொறுத்து சாமி கும்பிட்டா வாசப்படியில யாரும் உட்கார கூடாது. இன்னைக்கு இப்ப வரைக்கும் எங்க ஊர்ல சட்டமா தான் இருக்கு, உட்கார கூடாதுங்க.
1: சரி,
3: இப்ப வர்ற கல்யாணம் முடிச்சு வர்ற பெண்கள் வாசப்படியில தலையை விரிச்சு போட்டு சிக்க எடுக்காங்க. இதுக்கு வேற கடையே தெரியாம இருக்கும், இது ஆகாதுமா, இது தர்த்தியம். நம்ம நைட் ஆயிட்டா அந்த விளக்கு பொறுத்து சாமி விட்டு அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி குடியிருப்பா, தலைவாசப்படியில அந்த விரிச்சு போட்டு உட்காந்து சிக்க
1: எடுக்கூடாதுன்னா
3: நம்ம பேச்சுக்கு மரியாதை இல்ல, நம்ம கேக்குறதுக்கு வழி இல்ல.
4: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

ஆத்திர அவசரத்துக்கு வீட்டில் சமைக்கிறதுக்கு என்ன இல்லை அப்படின்னா சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு என்ன கிடையாது அப்படின்வாங்க. அதே மாதிரி இந்த கீரையை கொடுக்கக்கூடாதுப்பா அப்படின்வாங்க. அதே மாதிரி அம்மா வீட்டிலேருந்து இந்த மஞ்சள்

0: உப்பு இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்வாங்க. இதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, நமக்கே கோலம் போட தெரிலன்னு ஏதோ யூடியூப்லாம் பார்த்து ஏதோ கோலத்தை போட்டோம்னா, ஒரு கம்பி கோலத்தை போட்டோம்னா கம்பி போடவே கூடாதுங்க வாசலில், அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு டிசைன் போடணும். பொதுவாக சொல்லணும்னா ரெட்டை கோலம் ஒத்த கோலம் போடவே கூடாது, ரெட்டை கோலமாக தான் போடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விளக்கு வந்து தானாக அணையவே கூடாது, போச்சு அமர்ந்துருச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்வாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னே தெரியல அப்படின்னாலும் இதுக்கெல்லாம் முன்னோர்கள் வந்து ஒரு காரணம் வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் நமக்கு கண்டுபிடிக்க முடியல, அதை வந்து நாங்கள் அப்படியே தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டே வரோம், இப்போ அதையும் நம்ம தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. ஒரு தரப்பினர் வந்து இந்த காரணங்களே சொல்கிறாங்க. ஒரு தரப்பினர் நகைச்சுவையாக என்னன்னே தெரிலங்க, இதெல்லாம் விடை தெரியாத கேள்வியாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 9:48 ஆயிடுச்சுங்க. இணைப்பில் இருக்கிற சகோதரரா சகோதரியா என்ன சொல்ல வந்திருக்கிறாங்க கேட்டுலாம் வாங்க. வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: சூனியாம எடுத்துக்கீங்க. காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓரைப்பட்டி குணசேகரன். மேடம் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நன்றி மேடம்.
0: சொல்லுங்க
1: மேடம். இந்த நண்பர் குள்ள மேடம், பேனா கேட்டா சுருக்கே கொடுக்க மாட்டாங்க மேடம். ஒரு புது பேனா எடுத்து தர மாட்டாங்க. நாம கேட்டாலும் உறவுகள் வந்து பகமையாயிருன்னு சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க மேடம். நாம கல்லூரி படிக்கும் போது மேடம்
0: பேனா.
1: ஆமாங்க மேடம். அப்புறம் மேடம், இந்த பிறந்த வீட்டு பிள்ளைகளை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு கூண்டு வீட்டுக்கு போகும்போது மேடம், இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மேடம். சொன்னா நம்ம வீட்டுக்கு செல்வம் மேலே அவங்க வீட்டுக்கு போயிடும் சொல்லுவாங்க மேடம். அதே மாதிரி எந்த பொருள் கொடுத்தாலும் மேடம், அவங்க கிட்ட வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா வாங்கிட்டு தான் கொடுக்கணுமா மேடம். அதுதான் நம்மளுக்கு நல்லதா மேடம் அப்படின்னு சொல்லி சம்பிரதாயம் நிறைய
0: சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு காரணம் தெரியல சொல்றாங்க, நானும் செய்யறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. நன்றிங்க குணசேகரனையா. பயணப்பில யாரு வந்திருக்கீங்க வாங்க. வணக்கம். வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க, பெயர் சொல்லுங்க. காரணம் தெரியாத காரியங்கள். வணக்கம்
2: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம், பெயர் சொல்லுங்க.
2: திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து விருவிடு கிராம விஜயா பேசுறீங்க மேடம்.
0: சொல்லுங்க விஜயாமா.
2: அதாவது மேடம், என் பேத்திக்கு நாளைக்கு பிறந்தாள் மேடம், ஒரு வாட்ச் மட்டும் சொல்லிருங்க மேடம்.
0: பேத்தி பெயர் சொல்லுங்க.
2: யோகதர்ஷிகா.
0: யோகதர்ஷிகாக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.
2: தேங்க்ஸ் மேடம்.
0: சொல்லுங்க.
2: இந்த வெள்ளிக்கிழமை புதன்கிழமை
0: வெள்ளிக்கிழமை
2: ஒரு நல்ல நாளோ திருவிழா டேட்டு வீட்டை விளக்கு போட்டதுக்கு அப்புறம் தலைய பின்னி முடியாம தலைவிரி கோலமா
0: இருந்தாங்கன்னா
2: அதுவும் நம்ம அது நல்ல கலாச்சாரத்து நல்லா இல்ல, அப்படி இருக்க கூடாது.
0: சரிங்க,
2: நீங்க நல்ல நல்ல அழகா தலை செஞ்சு பூ வச்சு இருங்க. நம்மளோட விளக்கு போட்டதுக்கும் அந்த நம்ம லட்சுமி கடாட்சமும் அவ்வளவு ஒரு அழகா இருக்கும்.
0: சரிங்க, அருமையா பகிர்ந்துகிட்டீங்க, காரணத்தை வந்து சொல்லிருக்கீங்க விஜயாமா, நன்றிங்க. தொடர்ந்து சந்திக்கலாம் உறவுகளை முன்பாக.
3: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No. 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
7: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
8: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
9: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: That's right.

0: இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்டுட்டு பாத்திரம் விளக்குறப்போ இந்த பால் சட்டியை சரியாக விளக்காம விட்டுருப்போம். அதில் வந்து நேற்று வச்ச பால் ஏதாவது கொஞ்சம் பிசுறு இருந்திருக்கும். அதோடு நம்ம மறந்துட்டு மறுநாள் பால் காய்ச்சினா கெட்டு போயிருங்க. போச்சு, பால் கெட்டு போச்சு, திரிஞ்சிருச்சு, ஏதோ கெட்ட சகுனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாருங்க. அப்படி உண்மைக்குமே ஒரு மாதிரி இப்படி மனசே பயமாக இருக்குங்க. இந்த மாதிரி காரணமே தெரியாத காரியங்கள்லாம் என்னென்னு கேட்டு 9:51 ஆயிடுச்சுங்க. நிறைய நேயர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இணைப்பில் நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. சந்திச்சிடலாம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சத்தியமங்கலம் கேஎன்பாளையம்.
0: சொல்லுங்க ஐயா.
1: மேடம், இந்த வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரம் எல்லாம் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல?
0: அப்படியா?
1: ஆமாங்க மேடம். அது காரணம் என்னன்னா, அந்த மழை காலங்கள்ல முருங்கை மரத்துல வந்து கம்பளி பூச்சி அதிகமா இருக்கும் மேடம்.
0: சரிங்க.
1: அந்த கம்பளி பூச்சி நம்ம உடம்புல, குழந்தைங்க உடம்புலயோ இல்ல பெரியவங்க வயசானவங்க உடம்புலயோ பட்டினா ஸ்கின் அலர்ஜிங்கிறது அதிகமா வரும்.
0: சரி.
1: அந்த காலத்துல இந்த ஸ்கின் அலர்ஜிக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் ரொம்ப குறைவா இருந்ததுனாலதான் வீட்டுக்கு முன்னாடி இந்த முருங்கை மரத்தை வளர்க்கக்கூடாதுங்க.
0: கொஞ்சம் இடதுபுறம் வலதுபுறம் அப்படி வளர்த்துக்கலாம். முன் வீட்டுக்கு நேரம் வளர்க்க கூடாது, பின்னாடி. சரிங்க சரிங்க. அருமையான காரணம் இதுதாங்க. ஒரு காரணம், இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாரு பேச்சு மூத்த ஐயா. நன்றிங்க. இணைப்பில் யாரு? வாங்க. வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம், சொல்லுங்க. 9:52. காரணம் தெரியாத காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம், இன்னமும் தொடர்ந்து செய்வோங்க. அதுக்கெல்லாம் என்னன்னே தெரியாது. முன்னோர்கள்லாம் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க செய்கிறோம் அப்படின்னாலுமே, இப்போ இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க? வாங்க.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மட்டம் திரளி கிராமத்துல இருந்து மாயக்கண்ணன் பேசுறேங்கம்மா.
0: மாயக்கண்ணன் சொல்லுங்க.
2: ஆமா, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம்னு கேட்டா, பொன் வந்து நம்ம நிலத்துல இருந்து தோன்றினா கிடைச்சிடும். இந்த புதன் கோள் இருக்கு பாத்தீங்களாமா?
0: ஆமா.
2: இது அதிகாலையில அந்த 3 வினாடி தான் தெரியுமா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி.
0: சிறப்பு.
2: அதுவும் அந்த மோடம் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு அதுவும்
0: தெரியாதான்.
2: அதே போல வெள்ளந்தியா இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளம்ன்றது ஆத்துல வர்ற தண்ணி, தீன்றது நம்ம நெருப்பு. வெள்ளத்துல அந்த தண்ணிக்கு வந்து நம்ம இன்னைக்கு வந்து குடிக்கிறதுக்கு இப்ப உணவா பயன்படுறோம். ஆத்துல அடிச்சு இவரை நம்ம கொல்றதுக்கு அவரை உயிரை பறிக்கிறோம்ன்றது வெள்ளத்துக்கு தெரியாதான். தீ வந்து அதே மாதிரிதான், நம்ம சமைச்சு சாப்பாட்டுக்கு உதவுறோம். இது வீட்டுல விளக்கெறிகளுக்கு பயன்படுறோம். இந்த கூரையில பிடிச்சி எரிஞ்சு இவரை கொல்றதுக்கு கொல்றோம் அப்படின்றது அந்த தீக்கு
0: தெரியாமலே பண்றாங்க.
2: அதனாலதான் வெள்ளந்தியா இருக்காண்டான்னு சொல்றோம்.
0: சிறப்புங்க. அதாவது இவ்வளவு நேரம் வானவில் நிகழ்ச்சியில கேட்டாலும் இதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு காரணம் நாங்க வச்சிருக்கோம் தெரியுமா அப்படின்னு வந்து பக்காவா மாயக்கணன் சார் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நன்றிங்க. இப்ப இணைப்பில் யாருங்க? வாங்க. வணக்கம். நான்கு நிமிடம். காரணமே தெரியாத காரியங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்குறோம். அழகாக வந்து அன்பு நேர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளே தலை சீவினாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த முடியை போடுறப்போ அந்த குப்பையில் போடுறப்போ கொஞ்சோல எச்சியில் வந்து துப்பி போடணும் அந்த முடியில அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பொதுவாக பெண்களுக்கு தான் சொல்லுவாங்க. அது ஏன் எதுக்குன்னே தெரியாது, இருந்தாலும் அதை நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிக்கிட்டாலும். இப்போ இணைப்பில் வந்து அன்பு நேயர் வந்திருக்கிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க? வாங்க. வணக்கம். பெயர் சொல்லலாம்.
3: அன்பு சகோதரி அவர்களுக்கு கூறி நினைவது கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ் சோழ இருந்து கடைசி. நம்ம நலமா இருக்கலாமா?
0: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கமா.
0: சொல்லுங்க ஐயா.
3: அதாவதுமா, இப்ப இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டு இருப்போம். திடீர்னு வந்து கரண்ட் ஆஃப் ஆயிரும். அப்போதைக்கு எங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் சாப்பிடாதடா கரண்ட் வந்தோடனே படக்குன்னு சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் என்னன்னு கேட்கும் பொழுது, அந்த கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, அதாவது இரவு நேரங்கள்ல சாப்பிடும்போது கரண்ட் ஆஃப் ஆகும். ஒரு அதாவது கொடிய விஷமுள்ள ஆமா பள்ளி அதோட எல்லாம் உளுந்துரும். அதனால வந்து அது நம்ம எப்போதுமே வந்து கரண்ட் ஆஃப் சாப்பிட கூடாதுப்பா.
0: சரிங்க
3: அப்படின்னு சொல்லுவாங்க.
0: நன்றிங்க, அருமையா சொன்னீங்க. அதான் கரண்ட் வந்து சாப்பிடாதப்பா அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, பக்குன்னு இப்ப கேட்கலையே. இப்ப 9:55 காரணமே தெரியாத காரியத்துல என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைவா சொல்ல வந்திருக்கிறாங்க வானவில் நிகழ்ச்சியில. வாங்க. யாருங்க? பேர் சொல்லுங்க.
4: ஈரோடு வெட்டுக்காட்டு வருஷம் தங்கவேலுங்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா.
4: ரெண்டு விஷயம் சொல்லிடுறேங்க உங்களுக்கு. காரணமே தெரியாம நிறைய சடங்குகள்லாம் வந்து காரணமே தெரியாம இன்றைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு.

0: வந்துடும். அந்த காலத்துல செஞ்சோம், இப்ப எதுக்கு செய்யணும் யாருக்கு கேட்டாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு
1: விளக்கம்.
0: திருமணமா இருந்தாலும் சரி, இறப்புகளா இருந்தாலும் சரி, சில சாங்கியம் சம்பிரதாயம் செய்யறாங்க.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: அதுல வந்து யாராச்சும் போய் விளக்கம் கேட்டோம்னா அது எங்களுக்கு தெரியாம முன்னார்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க, நாங்க அதை அப்படியே பின்பற்றிட்டு வரோம்.
1: சரி, என்ன சொல்ல போறீங்க, என்ன காரியம்?
0: திருமணத்தப்ப பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கோ மாப்பிளைக்கோ கையில காப்பு கட்டுவாங்க, தங்கணம் கட்டுன்னு ஒரு சடங்கு இருக்கு. அது எதுக்கு கட்டுறாங்கன்னு கேட்டதுக்கு, இத கட்டிட்டா திருமணம் முடியற வரைக்கும் அந்த பொண்ணோ மாப்பிளையோ வெளியே போக கூடாது. ஒரு பஸ் வேற பக்கம் பயணம் மேற்கொள்ள கூடாது. ஏன்னா அது பயணம் மேற்கொண்டா ஏதோ ஒரு வேற விரோதமான முடிவு வந்ததுன்னா அது திருமணம் நின்று போயிடும் பொண்ணு. அதே மாதிரி இறப்புக்கு அப்புறம் அந்த சடலத்தை எடுத்து போறப்போ வீட்டுல இருந்து கொண்டுட்டு போறப்ப வீட்டை பார்த்த மாதிரி வச்சுட்டு போறாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதி போனோன்னு அந்த பாடைய திருப்புதல்னு ஒரு சடங்கு ஒண்ணு நடக்குது. இது எதுக்குங்க பண்றீங்க அப்படின்னு, ஏன்னா அவரு வாழ்ந்த வீட்டை பாத்துட்டு வருவாரு. அங்க இடுகாட்டை நோக்கி போறப்ப அதை திருப்பி அந்த திருப்பி வச்சிருவாங்க இடுகாட்டை நோக்கி. திரும்பி வர்றதுக்கு அவருக்கு தளம் தெரியாதுன்ட்டு.
1: அருமைங்க, அருமையான கருத்தை நிறைவான நேரம் வந்து உண்மை கருத்து. இதுக்குதான் இதுதான் அங்க காரணம் ரீசன் அப்படின்னு வந்து சொல்லிருக்கீங்க. நன்றிங்க தங்கவேலையா. காரணம் தெரியாத காரியங்களை செய்வது அப்படின்றது வந்து புரியாத மொழிகளை அறியாத பாடங்களை அறிவியல் அறிவில் ஏற்றிக்கொள்ள அடி உதைகளோடு அணுகும் ஆசிரியரினோட செயல்படுறதுங்க. ஆக இதுக்கு இதுதான் தீர்வு, இதனால தான் இப்படி செய்கிறோம் அப்படின்னு வரலாறுகளும் காரணங்களும் தெரிஞ்சால் மட்டும் இது மாதிரியான விஷயங்களை சொல்லணும் பகிரணும். தெரியலையா, தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் செய்யுங்க, மனசுக்கு தோன்றதை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிடணுங்க. அதை விட்டுட்டு நம்மளுடைய அறியாமைத்தனத்தை அடுத்தவங்களுடைய அறிவுக்குள்ளே செலுத்தி அவங்க நம்பிக்கையை என்றைக்குமே உடைக்காமல் இருக்க காரணங்கள் தெரிஞ்சால் மட்டுமே காரியங்களை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வானவில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சுகன்யா மார்த்தாண்டபோ பத்தினான் ஜீவனுக்கு நேர்களே.

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய வானவில்.
2: வானவில் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் நாகராஜ், மணிவண்ணன், ஆர் கே ராஜேஷ், கணினியாக்கம் சரஸ்வதி, சங்கர் கணேஷ், அழைப்புகள் அரங்கேற்றம் சாரா. இனி உங்கள் கோடை பண்பலை 100.5 தொடரும் நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். அரிய வகையைச் சேர்ந்த கானமயில் பறவையை பாதுகாப்பதற்கான திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மும்பை சர்வதேச திரைப்பட விழா இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இம்மாதம்

21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறு நுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,680 ரூபாய் உயர்ந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். துருக்கி அன்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்ம தேவ்ராவுக்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் துனிசியாவை வென்றது. தூத்துக்குடியில் நடைபெற்ற அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி ஆடவர் பிரிவிலும், சென்னை விளையாட்டு மேம்பாட்டு அணி மகளிர் பிரிவிலும் கோப்பையை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

தேன் சிந்தும் இசைமுகில் கோடை பண்பலை வானொலி 100.5 பண்பலைவானவில் இந்தியா. இன்று வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

சங்ககாலத்துல தமிழகத்தினுடைய சில துறைமுகங்கள் உலக நாடுகள் எல்லாவற்றோடும் வாணிப தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. பண்டைய காலம் தொட்டே தமிழகத்திற்கும் உலக நாடுகளுக்குமான வாணிப தொடர்பு அப்படின்றது இருந்திருக்கு. அந்த வரிசையில நம்ம ஒரு சில துறைமுகங்களை பத்தி பார்த்துக்கிட்டு வந்தோம். அந்த வரிசையில இந்த வாரம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அழகன்குளம் அப்படின்ற பண்டைய காலத்தில் துறைமுகமாக இருந்த இடத்தை பற்றிய வரலாற்று செய்திகளை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வழக்கம் போலவே சிவிக்கு இனிய பாடல்களும் சிந்தைக்கு விருந்தாக வரலாற்று தகவல்களும் உங்களுக்காக காத்திருக்கு. நிகழ்ச்சியில் இணைகின்றேன் அறிவிப்பாளர் கார்த்திகேயன். சரி, வாங்க நிகழ்ச்சியை தொடங்கலாம் இந்த பாடலோட.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால்
3: 350-5151. இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

அமைஞ்சிருக்கு. சங்ககால துறைமுகங்கள் அப்படின்னு பெயர் பட்டியல் எடுக்கும்போது இந்த அழகன்குளம் பகுதிக்கும் ஒரு வரலாற்று பக்கம் இருக்கு. சங்ககாலத்தில் உலக நாடுகளோடு தமிழர்களை இணைத்த தொப்புள் கொடி உறவாக இந்த அழகன்குளம் இருந்திருக்கு. 1984 அழகன்குளத்தை சார்ந்த கிராம நிர்வாக அலுவலர் ஒருத்தர் இங்கிருக்கக்கூடிய கோட்டைமேடு பகுதியில் சேகரித்த சில காசுகளை துள்ளியல் துறை கிட்ட ஒப்படைக்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சியாக துள்ளியல் துறை சார்பில் அந்த பகுதியில் மேற்பரப்பாய்வு செய்யப்பட்டதில் இங்கிருக்கக்கூடிய கோட்டை மேடும் அம்மன் கோயில் குடியிருப்பு பகுதியும் தொல்பொருள் மேடு அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதிலிருந்து சங்ககாலத்துக்கான பயணம் தொடங்குது. அழகன்குளம் குறித்த ஆய்வுகள் அப்பிருந்தே தொடங்கியிருக்கு. ஒரு காலத்தில் வடவேங்கடம் தொடங்கி தென்குமரி வரைக்கும் தமிழகத்தின் எல்லைகள் இருந்திருக்கு. தென்னிந்திய தீபகற்பத்தில் குறிப்பாக தமிழகத்தை மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட பகுதியில் பாண்டிய நாட்டு பகுதியில் இந்த அழகன்குளம் அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கு. இங்கிருந்த துறைமுகத்திலிருந்து இலங்கை, சீனா, கிரேக்கம், ரோம் இந்த மாதிரியான நாடுகளோட பாண்டியர்கள் வாணிப தொடர்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோடு நட்புறவோடு இருந்திருக்காங்க. குறிப்பாக இலங்கை நாட்டு மன்னன் ஸ்ரீ விஜயன் பாண்டிய மன்னன் மகளை மணந்து கொண்டான் அப்படின்னு ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுது. கிரேக்க நாட்டுக்கும் ரோமானியர்களுக்கும் இந்தியாவிற்கும் எப்போதுமே நெருங்கிய தொடர்பு உண்டு. நம்ம பழைய நிகழ்ச்சியில் கூட நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம், இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலுமே நிறைய ஏற்றுமதி இறக்குமதி வணிகங்கள் நடந்தது அப்படின்னு. தமிழகத்திலிருந்து விலை உயர்ந்த மணிகள் முத்துகள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. இந்த கிழக்கு கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய துறைமுகங்களில் ஒன்றாக இருந்த அழகன்குளம் துறைமுகம் இந்த வணிக தொடர்புக்கு மிக முக்கிய பங்காற்றி இருக்கு அப்படின்றது இதிலிருந்து நமக்கு புலப்படுது. அந்த அழகன்குளம் பற்றிய தகவல்கள், அங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணிகள், அதில் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள், இதை பற்றி தான் இன்னமும் நம்ம விரிவாக பேச போகிறோம். செவிகள் தொடர்ந்தும் இணைந்திருக்கட்டும் கோடை பண்பலையோடு. இது வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் பண்டைய காலகட்டத்தில் உலக நாடுகளோடு வாணிப தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்த அழகன்குளம் துறைமுகத்தின் வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கவிருக்கிறோம்.

இன்னைக்கு இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமேஸ்வரம் போகக்கூடிய சாலையில வங்கக்கடல்ல வைகை ஆறு கலக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல அழகன் குளம் அமைஞ்சிருக்கு. ராமநாதபுரத்திலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவு வைகை ஆறு கடலில் கலக்கக்கூடிய இடத்துல ஆற்றங்கரை அப்படின்ற ஒரு சிற்றூர் இருக்கு. இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல அழகன் குளம்

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
4: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இதை சாதாரணமா நினைக்காதீங்க.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
6: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அழகன்குளம் பற்றிய வரலாற்று செய்திகளை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம்.

சங்க இலக்கியங்களான அகநானூறு, புறநானூறு, மதுரை காஞ்சி இந்த மாதிரியான இலக்கியங்களில் சாலியூர் அல்லது மருங்கூர் பட்டினம் அப்படின்னு குறிக்கப்படக்கூடிய ஒரு துறைமுகம்தான் இந்த அழகன் குளம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க.

இங்கு செய்யப்பட்டிருக்கிற அகழாய்வு மூலமாக இந்த ஊரானது கிமு 4ஆம் நூற்றாண்டு தொடங்கி கிபி 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மிகச்சிறப்பாக வணிகம் நடைபெற்ற வணிக தளமாகவும் துறைமுகமாகவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு கிடைத்திருக்கக்கூடிய மணி செய்யக்கூடிய கற்கள், பாசிகள், சிப்பி, சங்கு வளையல்கள், ரோமானிய நாட்டு ஓடுகள், கருப்பு சிவப்பு நிற ஓடுகள், மௌரிய பானை ஓடுகள், குறியீடுகள், தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், இது எல்லாமுமே இந்த ஊரினுடைய பழமையை நமக்கு சொல்லுது. இதையெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் இதை இன்னமும் ஆய்வு செய்தோம் அப்படின்னா இன்னமும் இந்த அழகன் குளமானது வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருக்கும் அப்படின்றத அறுதியிட்டு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அழகன் குளத்தில் என்னென்ன மாதிரியான அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு, என்னென்ன கிடைச்சிருக்கு, இதை பற்றியும் நம்ம பேசலாம். முன்னதாக 90களில் நம்மை ரசிக்க வைத்த மற்றும் ஒரு பாடல் தயாராக இருக்குது, கேட்டுட்டு வாங்க. இது கோடை பண்பலை வானொலி 100.5.

சென்னை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கரூர் மாவட்டம் வெங்கமேடு பழைய தண்ணீர் டேங்க் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரங்கநாதன்.

90களில் நம்மை ரசிக்க வைத்த பாடல்களோடு வரலாற்று தகவல்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது கொடைக்கானல் பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள்.

நம்முடைய நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்புக்கு தகுந்தாற் போல பாடல்களை கொடுக்கறது வழக்கம். ஒரு மாற்றத்திற்காக நம்ம 90களில் ரசித்த பாடல்களை நினைவூட்டணும், நினைவுகளை மீட்டு தரணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இந்த வார நிகழ்ச்சியில் நம்ம 90களில் நம்மை கவர்ந்தெழுத்த பாடல்களை உங்களுக்காக தந்துட்டுருக்கோம். நிச்சயமாக நேயர்களுக்கும் பாடல்கள் பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னமும் பாடல்கள் ஒழிக்க காத்திருக்கு, தொடர்ந்து கேளுங்க. இப்போ நம்ம அழகன்குளம் வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாமா? நம்முடைய தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மூலமாக 1986 தொடங்கியே இந்த அழகன்குளம் பகுதியில் பல்வேறு கட்ட ஆய்வு பணிகள் நடந்துட்டுருக்கு. ஆரம்ப காலகட்ட ஆய்வில் இங்கே கப்பல் உருவம் வரையப்பட்ட பானை ஓடும், அச்சில் பதிக்கப் பெறுவதற்காக குடையப்பெற்ற காளை உருவத்தோடு இருக்கக்கூடிய பானை ஓடு ஒன்றும், அது மட்டும் இல்லாமல் யானை ஒன்று செடியை தும்புக்கியால் வளைத்து உண்ண முயல்வது மாதிரியான உருவம் இருக்கக்கூடிய ஒரு பானை ஓடு ஒன்றும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அழகன் குளத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பானை ஓட்டில் சமுதகா அப்படின்ற சொல் இருக்குது. இலங்கை குகை கல்வெட்டுகள்லேயும் இதே மாதிரியான சொல் காணப்படுது. இதன் மூலமாக தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் பழங்காலம் முதலே வாணிப தொடர்பு இருந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிற அதே நேரத்தில் இந்த அழகன்குளம் பகுதிக்கும் இலங்கைக்குமான வாணிப தொடர்பை நம்மால் புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி கிரேக்க கலைப்பாணியை ஒத்திருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை இடுப்பில் தாங்கி வைத்திருப்பது மாதிரியான ஒரு சுடுமண் பொம்மையும் இந்த அழகன்குளம் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பானை ஓட்டில் 3 பெண்கள் விசிறிய தங்களுடைய கைகளால் வீசுறது மாதிரியும், மற்றொரு கையில் மதுக்கூடத்தை தாங்கி பிடித்திருப்பது மாதிரியான காட்சியும் இருக்குது. இது எகிப்து பிரமிடுகளில் காணப்படக்கூடிய வண்ண உருவங்கள் மாதிரியே இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரேபியர்களோடு இருந்த வாணிப தொடர்புக்கு சான்றாக இந்த பகுதியில் அரபி எழுத்துக்களில் எழுதப்பட்ட சங்கு ஒன்றும் கூட ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் 1986 தொடங்கியே பல்வேறு கட்ட ஆய்வு பணிகளில் பல்வேறு விதமான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது எல்லாவற்றையுமே ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் நிச்சயமாக இந்த பகுதியானது இன்னமும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டால் இது கீழடி பகுதியை விட தொன்மையான பகுதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் தமிழர்களுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய சான்றாக இன்றைக்கும் அழகன்குளம் பகுதி இருக்கு அப்படின்றத நினைக்கும் போதே நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பெருமிதமா இருக்கு, இல்லையா? சரி, இந்த தகவலோட 90களில் நம்மை ரசிக்க வைத்த ஒரு பாடல் தயாராக இருக்கு, கேளுங்க. இது கோடை பண்பலை வானொலி 100.5, வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டி நாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வு.

0: सहायता टेलीलॉ के ऐप, वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

90களில் நம்மை ரசிக்க வைத்த பாடல்களோடு வரலாற்று தகவல்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது கொடைக்கானல் பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள்.

அழகன் குளம் பற்றிய வரலாற்று தகவல்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அழகன் குளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு முடிவுகளை வைத்து பார்க்கிறப்போ இந்த பகுதியானது பாண்டியர்களுடைய காலத்தில் மிக முக்கியமான ஒரு துறைமுக நகராகவும் வணிக தளமாகவும் இருந்திருக்கு அப்படின்றத நம்மால் புரிஞ்சுக்க முடியுது. இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் 4 விதமான பண்பாட்டு காலங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம், சங்ககாலம், இடைக்காலம், இந்த பண்பாட்டை சார்ந்த தொழில்பொருட்கள் அகழாய்வில் கிடைச்சிருக்கு. அரிட்டியன் மற்றும் ரவுலட்டட் அப்படின்னு சொல்லப்படுற பானையோடுகள் இங்கு கிடைத்திருக்கக்கூடிய தொல்பொருள்களில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா இது ரோம் நாட்டோடும் இத்தாலி நாட்டோடும் தமிழகம் வாணிப தொடர்பை கொண்டிருந்தது அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய சான்றுகளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு கிடைத்திருக்கக்கூடிய ரோமானிய காசுகளுடைய முன்பக்கத்தில் ரோம பேரரசருடைய தலைப்பகுதியும் பின்பக்கத்தில் வெற்றி தெய்வத்தினுடைய உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நாணயத்தில் ரோம் பேரரசனுடைய 2 வேலண்டைன் மன்னருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. சமுதக, குவிர அன், குவீரன் இந்த மாதிரியான பெயர்கள் மற்றும் பிராமி எழுத்துக்களுடைய பொறிப்பு இருக்கக்கூடிய பானையோடுகளும் இந்த பகுதியில் நிறையவே கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் அகழாய்வில் கிடைச்சிருக்கக்கூடிய பளவளப்பான கருப்பு மட்பாண்டங்கள் வட இந்தியாவிலிருந்த கங்கை நகதி பகுதிக்கும் இந்த அழகன்குளம் துறைமுகத்திற்கும் இடையே இருந்த கடற் வணிக தொடர்பை உறுதிப்படுத்துது. ஆக இதை வைத்தெல்லாம் பார்க்கிற போது இந்த அழகன்குளம் பகுதியானது உள்நாட்டு வாணிக தொடர்பிற்கும் வெளிநாட்டு வாணிக தொடர்பிற்கும் முக்கிய துறைமுகமாக இருந்திருக்கு அப்படின்றத நம்மால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? செவிகள் தொடர்ந்தும் இணைந்திருக்கட்டும் கோடை பண்பலையோடு. இது வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

0: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கரூர் மாவட்டம் வெங்கமேடு பழைய தண்ணீர் டேங்க் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரங்கநாதன்.
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.

கோடை பந்தலின் 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அன்புடன் அழைக்கிறது கோடை பந்தலை 100.5. அறிமுக நேர்கள் 24/24/24 அனைத்து நேர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0452.

0: வாரம் தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒலிப்பதிவு நடைபெறும்.
1: வந்து சொல்லும் வாழ்த்துக்கள், அதிகாலை பூத்த பூக்கள், அவை கூறும் வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு வாழ்த்து தேன்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரசவ வலியை குறைக்கிறதுக்கு ஒரு பெஸ்டான டெக்னிக் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. அந்த பிரசவ வலி நாள் யோசிச்சாலே ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்லேருந்து நிறைய லேடிஸ் எண்டாகி அந்த டெலிவரி ஆற அந்த நாள் வரைக்கும் இந்த ஒரு நாளில் நினச்சே பாதி நாட்களை கஷ்டப்படுத்த கஷ்டமாயிடுவாங்க. அதனால் பிரசவ வலி எப்படி இருக்குமோ, பிரசவ வலி எவ்வளோ கஷ்டப்படுவோமோ அவ்வளோ கஷ்டப்படுவோமோ அப்படின்னு நிறைய பேரோட மைண்டில் கஷ்டங்கள் நிறைய இருக்கும். பிரசவ வலியை அதுலேருந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு, லேபர் பெயினை குறைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சப்போர்ட் சிஸ்டம், உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வலி கண்டிப்பாக கஷ்டமாக தெரியாது. குறிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட இருக்கும்போது, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வலியை உங்களால் ஈஸியாகவே சப்போர்ட் பண்ணி கொண்டு வர முடியும். ஆனால் அதே சமயம் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டுங்கிறது கடைசி நாளில் கடைசி டயத்தில் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிற டயத்தில் மட்டும் இருக்கிறது இல்லை, ஹோல் ப்ரெக்னென்சிலையுமே ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அந்த பிரசவ வலியை நோக்கின அந்த பெண்ணோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. அதே சமயம் அந்த டெலிவரி ப்ராசஸ் டயத்துலையும் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறையும். அதனால் ஹஸ்பண்டோட பார்ட்டிசிபேஷன் இன் ப்ரெக்னென்சி ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ப்ரெக்னென்சிங்கிறது ஒரு காலத்தில் ஒரு பெண் மட்டும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து டெலிவரி ஆகிறது, ஹஸ்பண்டுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற காலங்கள் கட்டங்கள்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நிறைய ஆண்களும் பிரசவத்தில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ப்ரெக்னென்சி கிளாஸாக இருக்கட்டும், ப்ரெக்னென்சி பீரியடில் அவங்க ஒய்ஃபுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரெக்னென்சி பீரியடில் அந்த லேடியோட மென்டல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதா இருக்கட்டும், அந்த டெலிவரி ஃபேஸில் அந்த வலியை தாங்குகிற அந்த டயத்தில் பக்கத்தில் நின்று சப்போர்ட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு ஜென்னோட சப்போர்ட் இருக்கும்போது, அந்த கணவரோட சப்போர்ட் இருக்கும்போது ஒய்ஃபால் அந்த லேபர் பெயினை ஈஸியாகவே அண்டர்கோ பண்ண முடியும். அதனால் ஆண்களோட சப்போர்ட் கண்டிப்பாக முக்கியம். ப்ரெக்னென்சிங்கிறது ஒரு பெண் மட்டும் கொண்டு வரதில்லை, நீங்களும் ஒரு ஃபேமிலியோட வர்றது, அந்த மாதிரி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அந்த குழந்தை மேலே உங்களுக்கு இருக்க அஃபெக்ஷனும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் ஒய்ஃப் மேலே இருக்கக்கூடிய பாண்டிங்கும் இந்த டெலிவரிக்கு அப்புறம் கண்டிப்பாக அதிகரிக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்குமான சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
0: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

அழகன்குளம் பகுதியில் வண்ண கலவை பூச்சு கொண்ட பொருட்கள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம முன்னமே சொன்னோம். அதில் இருக்கக்கூடிய மட்கலனை பற்றி நம்ம குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த மட்கலன் சங்ககால மக்கள் தயாரித்தது. இதில் வண்ண கலவை பூச்சு மூலமாக மட்கலனுடைய மேல் பகுதியில் வளைவு வளைவாக நெளிவு நெளிவாக கோடுகளால் அழகுபடுத்தியிருக்காங்க. இது இந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு காலத்துல ஆந்திராவிலிருந்து வந்தது அப்படின்னு அகழாய்வாளர்கள் கருதுனாங்க. ஆனா அழகன்குளம், சேந்தமங்கலம், திருக்கோயிலூர், மாங்குடி, உடுமணல், வண்டம் இது மாதிரியான தமிழக அகழாய்வுகள்ல அதிக அளவுல மண் அடுக்குகள்லையும் கீரல் குறிகள் கொண்டதோடையும் தமிழி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நிலையிலையும் நிறைய இந்த மாதிரியான வண்ணப்பூச்சுக்கள் கிடைச்சிருக்கு. இதன் அடிப்படையில இந்த மட்கலன் தமிழகத்தை சார்ந்தது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி முத்துரை பதித்த பானையோடுகளும் கூட அழகன் குளத்தில் கிடைச்சிருக்கு. அளவில் சிறிய அளவில் இது இருந்தாலும் கோப்பை, குவளை, குடுவை, டம்ளர் இந்த மாதிரியான சிறிய வடிவ மட்கலன்கள் இதில் காண கிடைக்குது. விரிந்த மேல்பரப்பும் குறுகிய அடிப்பரப்பும் கொண்ட இந்த பொருட்களில் குதிரை மீது போகக்கூடிய வீரன், விலங்குகளின் உருவமான மயில், அன்னப்பறவை, வாத்து இந்த மாதிரியான உருவங்கள் வரையப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கருப்பு சிவப்பு நிற மட்கலன்கள் மாதிரி வண்ணங்கள் தீட்டப்பட்டிருக்கு. இன்னொரு மட்கலன்ல ஒரு உயர்குடி பெண் ஒருத்தவங்க தலை அலங்காரம் செய்வது மாதிரியும் அதற்கேற்ற மாதிரி கண்ணாடிய அவங்களுடைய தோழி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியாகவும் காட்டப்பட்டிருக்கு. இது ரோமானிய மட்கலத்தை சார்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதை வைத்து பார்க்கிறப்போ அன்றைய காலகட்டத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆக நம்முடைய தமிழர்கள் சங்ககாலம், சங்ககாலத்திற்கு முன்பும் சங்ககாலத்திற்கு பின்பும் கூட உயர்ந்த வாழ்க்கை தரத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்றத இந்த ஆய்வுகள் நமக்கு அறுதியிட்டு சொல்லுது. எது எப்படி இருந்தாலும் உலகத்திற்கே முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள் அப்படின்றது இந்த அகழாய்வு பொருட்களின் மூலமா நம்மால புரிஞ்சுக்க முடியுது. தொண்ணூறுகளில் நம்மை ரசிக்க வைத்த பாடல்களோடு வரலாற்று தகவல்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது கொடைக்கானல் பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அழகன்குளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணிகள், அதில் கிடைத்திருக்கக்கூடிய சான்றுகள், தகவல்கள் இதை தான் உங்களோட நம்ம பகிர்ந்துகிட்டோம்.

ஒரு காலத்துல சாலியூர் அல்லது மருங்காவூர் பட்டினம் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த பகுதியானது இன்றைக்கு அழகன்குளம் அப்படின்ற பெயர்ல அழைக்கப்பட்டு வருது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்துக்கு வாய்ப்பு நேரமும் கிடைச்சது அப்படின்னா கட்டாயமா போயிட்டு வாங்க. இந்த அழகன்குளம் பற்றிய வரலாற்று தகவல்களை நீங்க இன்னமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசினுடைய துள்ளியல் துறையினுடைய இணையதள பக்கத்துல நிறைய தகவல்கள் இருக்கு, நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அழகன்குளம் பற்றிய வரலாற்று செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்ட மனநிறைவோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி நண்பர்களே.

அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஹோர்முஸ் நீரிணை விரைவில் திறக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா பிரதமர் திரு ரோபர்ட் ஃபிகோவுடன் அந்நாட்டு தலைநகர் பிளாட்டிஸ்லாவாவில் இன்று இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 165 அதிகரித்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மும்பை சர்வதேச திரைப்பட விழா இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் காரில் பயணம் செய்த 3 உயிரிழந்தனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர் பக்கிங்ஹாம் கால்வாய் அருகே உள்ள சதுப்பு நில பகுதியில் ஏற்பட்ட தீயை மேடவாக்கம் தீயணைப்புத் துறையினர் அணைத்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,680 ரூபாய் உயர்ந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. துருக்கி அன்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவராவிற்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 கோல் கணக்கில் துனிஷியாவை வென்றது.

தூத்துக்குடியில் நடைபெற்ற அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி ஆடவர் பிரிவிலும் சென்னை விளையாட்டு மேம்பாட்டு அணி மகளிர் பிரிவிலும் கோப்பையை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.
6: இத்தனை நாளா இடி, மழை, குளிர், புயல், மிஸ்ட், இதெல்லாத்தையும் தாண்டி டிராஃபிக், இதெல்லாம் பொருட்படுத்தாம கொடைக்கானலை பார்க்க ஆசையா ஆவலா ஓடி வந்த சொந்தங்களெல்லாம், போதும்பா வெயில் அடிக்குது, நீங்களாம் கீழே இருங்க, நாங்களும் உங்களை மீட் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் காலை 11 மணிக்கு கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி விளம்பரம் காத்திருக்குங்க. இப்போ 11:04 ஆயிடுச்சு. இப்போ இந்த நிமிஷத்துல எங்க இருந்து வர காத்திருக்கு தெரியுமா? கரூர் வெங்கமேடு பழைய தண்ணீர் டேங்க் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வரப்போகுதுங்க. இப்போ உங்களுக்காக அங்க காத்திருக்கிறாங்க கோடை பண்பலையோட அறிவிப்பாளர் ரங்கநாதன்.
7: நன்றி நன்றி சுகன்யா மார்க்காண்ட பூபதி அவர்களே, இங்க இருந்து நாங்க உங்களை என்ன சொல்றது, நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க, நாங்க இங்க வெயிலுக்கு அழகா வேப்ப மர நிழல்ல எங்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வணக்கம் நேயர்களே, கோடை பண்பலை 100.5 கொஞ்சம் சத்தம்லாம் இருங்க ஐயா, ஐயா கொஞ்சம் சத்தம்லாம் இருங்க நேயர்கள். ஆமா, கோடை பண்பலை 100.5 உதய விழா சிறப்பு தேடி வரும் பண்பலையாக இன்னைக்கு நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னா, நானும் அன்பு தம்பி கனிமுத்தும், அதாவது விவசாயம் செய்வதற்கு விவசாயம் மிக செழித்தோங்கி வளர்ந்திருக்கிறவும், மாயனூர் கதவணை அதுக்கு மிக காரணமாக இருக்கிறதாகவும், லாலாபேட்டை அதனுடைய வாழை அங்கு வருகிற வெற்றிலை கைத்தறி நெசவுக்கு பெயர் பெற்ற, ஜவுளித்துறையில ஏற்றுமதிக்கு பெயர் பெற்று, உலக அளவுல கொசு வலையும் பஸ்ஸினுடைய பாடி அந்த கட்டமைப்பு அமைக்கிறதுக்கு பெயர் பெற்றும், ஆனிலியப்பர், பசுபதீஸ்வரர் கோயில், மாரியம்மன் கோவில், கருவூரார், சதாசிவ பிரம்மேந்திர சித்தர் இவர்கள் எல்லாம் ஜீவ சமாதி அடைந்ததாகவும், தாந்தோன்றி மலை வெண்ணெய் மலை ஆலயங்களும், பாரம்பரிய நவீன உணவு வகைகள், காவேரி அமராவதி ஆறுகள் ஓடி வளம் குடித்தும், பேப்பர் மில் தமிழ்நாட்டின் மிக தலை சிறந்த இயன்பையின் பேப்பர் மில்லும் அமைந்தும், இப்படி சொல்லிட்டே போலாம், ஏராளமா தாராளமா அப்படிங்கிற மாதிரியான, நம்மளை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு தோராயம் ஒரு 2000 பேர் இருப்பீங்களா? ஒரு பேசுக்காவது தருகிறீங்களா? சரி, குறைந்தபட்சம் ஒரு 60-70 பேர் வரிசையா நீங்க அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா, கரூர் மாவட்டம், இவ்வளவு புகழ்மிக்க கரூர் மாவட்டத்தினுடைய வெங்கமேடு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற தண்ணி டேங்க் ஸ்டாப் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு, ஆமா, பழைய தண்ணி டேங்கு, புது தண்ணி டேங்கு, சரி, அந்த வேப்ப மரத்துக்கு பாக்கத்துல, சரிங்க, இப்படியே சொல்லி சொல்லி கொண்டு போய் ஆந்திரா கொண்டு போயிடாதீங்க. இந்த மாதிரி ரொம்ப மக்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிற இன்றைக்கு மிக முக்கியமா நம்ம அன்பு தம்பி கனிமுத்தும், ஒரு பயங்கரமான ஒரு பின்னணி பாடகி உனக்கு சமீபத்துலதான் கிடைச்சாங்க, உங்க பேர் சொல்லுங்க.
8: சமீனா, கருவேடு கார்த்திகா பேக்கரியில் பணிபுரிகிறேன், என் பேர் சமீனா.
7: எழுதி வச்சுட்டு வந்திருப்பாங்க போன்றது. இப்ப தம்பி கனிமுத்தும் அவங்களும்

0: ஒரு பாடலோடு தொடங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க ரெண்டு பேரும் பாட போறாங்க, நம்மள ஓட போறோம், ரெடியா இருங்க.
1: மூணு பேர்,
0: மூணு பேர் ஆரம்பிப்போமா?
1: ஆரம்பிங்க. பெரியது
2: கேட்டின் படைப்பு நான் முகன் கரியமால் வந்தோ தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே.

0: உமையோ இறைவர் பாகத்தடுக்கம் இறைவரோ தொண்டருடத்தொடுக்கம் தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே
1: அருமையா பாண்டிங்க சமீனா அவர்களே, அங்க அரியமா சுகுஞ்சாவுக்கு போட்டியா ஒருத்தர் உருவாக்கிட்டோம்னு நான் நினைக்கிறேன். கே பி சுந்தராமல் அம்மா அவர் மிக அருமையாக பாடுன இந்த பாடல் தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற தொகுப்புல பெரியது எது என்று இருக்கிற முருகனுக்காக சொல்லப்பட்ட பாடல் இது. உலகத்தில் மிக சிறந்த பெரியது எது அப்படின்னா, தொண்டு செய்கிற உள்ளம் உடையவர்களால் உலகத்தில் தலை சிறந்தவர்கள் பெரியவர்கள் என்று சொல்லுவாங்க. கோடை பண்பலையினுடைய நேர் கரூர் நேயர்களுக்கு உறவுகள் நலச்சங்கம் என்று அமைத்து இதற்கெல்லாம் மிகப்பெரிய தொண்டு செய்து பெரிய பெரிய விஷயங்களை சாதித்து காட்டிய நம்மிடம் இப்போது இல்லாத எங்களுடைய அன்பு நேயர் வழக்கடி முருகேஸ்வரையா அவர்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியோடும் கண்ணீரோடும் நினைத்துக் கொள்கிறோம், நெஞ்சாரம் நினைத்துக் கொள்கிறோம். அவருடைய தொண்டு வாழ்க, அவருடைய குடும்பம் மின்மேலும் வளர, அதுக்காக நம்ம ஏன்னா அவரை குறிப்பிடாம நம்ம இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேயர் நமக்கு கிடைச்சிருந்தாங்க. இப்போ நம்ம வரிசையா மத்த நேயர்களை சந்திச்சிடலாமா? சந்திச்சிருவோம். ஐயா வணக்கம்.
2: ஐயா வணக்கங்க.
1: நான் போச்சுங்க, இவருக்கு நம்ம எதையும் சொல்ல தேவையில்லைங்க.
2: கரூர் மாவட்டம் உலகநாதன் பேசுகிறேன். கோடை பண்பலை 100.5 வானொலிக்கு 27 உதய விழா வாழ்த்துக்கள்.
1: அருமை.
2: இன்று சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை உருவாக்கி கொடுத்த நிலைய இயக்குனர் ஐயாவுக்கும் மற்றும் நிலைய பொறியாளர்களுக்கும் மற்றும் அனைத்து நிலையத்தார்களுக்கும் மற்றும் நட்சத்திர ஆசிரியர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் சந்திக்க வேண்டி நமது ஆர்ஜே ரெங்கா சின்ன ரஜினி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். பிறகு
3: இது சொல்லவில்லை,
2: தனியா மூலம் படைத்த பெரிய குளம் நமது நேயர்களை சந்தித்து மிகவும் சிறப்பாக தொகுப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த நேரத்தில் நாம் நிலையத்தை பற்றி ஒரு சிறு வாழ்த்து.
1: இதுவரைக்கும் வந்தது
2: பெரிய வாழ்த்து, இது ஒரு சிறிய வாழ்த்து.
1: சொல்லி முடிச்சிருங்க.
2: திங்கள் என்று காட்டுக்குள் பதிலை தேடி,
1: சரி,
2: செவ்வாய் என்று திரை கேள்வி கேட்டு, புதனன்று விடுகதிகளை கலக்கி,
1: சரி,
2: வியாழன் என்று பொது அறிவு கேள்வி கேட்டு, வெள்ளை என்று திக்கு முக்காட வைத்து, சரி என்று கலக்கலாய் கலக்கி, ஞாயிறு என்று செப்பக செந்தமிழா கோடான கோடி நேர் நெஞ்சங்களை கொள்ளை கொண்ட கோடை பண்பலை 100.5 வானொலிக்கு 27 உதய நன்றி வணக்கம்.
1: அப்பாடா, சரி சரி, நம்ம நிறைய அருமையா பேசி முடிச்சாரு. நீங்க என்ன
4: வச்சிருக்கீங்க?
1: எங்களை பார்த்தா எப்படி தெரியுது
4: அப்படின்னு பரமேஸ்வரி சுரேஷன்.
1: சொல்லுங்க பரமேஸ்வரி அம்மா.
4: முதற்கனியாய் வந்த முழுநிலவே, முழுமையும் பேரட்டும், ஆயிலும் கூடட்டும், அன்பால் நேயர்களின் இதயம் நிறையட்டும். கோடை பண்பலை 20 இளவரசிக்கு 27 உதய இங்க வந்திருக்க அனைவருக்கும் நன்றி.
1: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. இப்ப கோடை பண்பலை 100.5 ஒரு பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போமா? எல்லாரும் எங்கேயும் போயிடாதீங்க, அப்படியே இருக்க. Yeah, that's all.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
2: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
5: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: தட்ஸ் ரைட்.
10: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
11: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
12: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வழங்கி கொண்டிருப்போர் வசந்த் அண்ட் கோ.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
13: பண்பலை 127வது ஆண்டு உதய விழா சிறப்பு தேடி வரும் பண்பலையாக கரூர் மாவட்டம் வெங்கமேடு தண்ணி டேங்க் ஸ்டாப்புக்கு நாங்க நிக்கிறோம். இப்ப வந்து என்ன ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா, அந்த கேக்க வந்து எல்லாரும் வெட்டி அந்த தூரத்துல இருந்து பாக்குற யாராச்சும் பிள்ளைகள் சுண்டல் கொடுக்கற மாதிரி உடையதர போறாங்க. என்ன இந்த கேக் எல்லாரும் வெட்டி எல்லா மக்களும் சாப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கிற மக்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். தந்துச்சிடலாம்,
14: தயாரிச்சு கொடுத்தா அவங்களுக்கு நன்றி
13: சொல்லிருக்கோம். யார் இருந்தோம் சொல்லிருக்கோம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஐயா
15: வணக்கம் சார்.
13: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
15: திருப்பூர் மாவட்டம் வெள்ளவாயிலிருந்து ஈஸ்வரனுங்க.
13: ஈஸ்வரன் சொல்லுங்க.
15: என்ன கேக்குறீங்க? இன்றைய காலத்தில் தேடும் நேரங்களில் குடியிருப்புக்கு தேடி வரும் மனைவருக்கும் இசை கொடுப்பதை விட வாழ்வதற்கு வழிவகுக்கும் ஒளி வரும் காட்டணிலே உயிர் இருக்கும் வான ஊடகம், ஊடகம் காற்றில் வந்த காதில் தேன் துளி சொட்டும் வானம் ஊடகம் கேட்கும்.

0: அப்போதிலே வாகை அருவியாய் கொட்டும், எங்கள் இதய நிலா கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து விதவையால் வெள்ளக்கோயில் எல்கேசி நகர் ஈஸ்வரன்.
1: சரி, இது நீங்களே எழுதுறதுங்களா இல்ல மண்டபத்துல யாராவது எழுதி
0: வந்தேன்?
1: சரி சரி, பரவாயில்ல, நல்ல ஐயா ஐயா கொடுங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
0: ஐயா ஐயா என்னோட கரூர் வெங்கமேடுங்க.
1: சொல்லுங்க.
0: என்னோட பேர் வந்து சிவாஜி ரகு.
1: சரி,
0: நான் வந்து செய்யும் தொழில சீர்தூக்கி பார்த்தா நெய்யும் தொழிலுக்கு நிகர எதுவும் இல்லை.
1: வருமான
0: ஆசானி வகுப்பு வாக்குப்படி நான் நெசவு தொழில் செய்து வருகிறேன்.
1: சரிங்க.
0: இந்த ஊரில் கோடை பண்பலை வந்திருந்து எங்களை எல்லாம் மகிழ்ந்து மிகவும் சந்தோஷப்படுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: சரி, இந்த ஊருடைய மிக மிக சிறப்புன்னு கைத்தறி நெசவு மிக சிறப்பானது.
0: மிக சிறப்பு.
1: நன்றி, சந்தோஷம், மகிழ்ச்சி. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வாழ்க வளமுடன் வளர்க கோடையப்பம். என் மேலான கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்துக்கு இனிய காலை வணக்கம் கூறுவது கரூர் மாவட்டம் நெரூர் தாமோதரன்.
1: யாரையும் லைனுக்கு விடாம நம்மளே லைனுக்கு வந்து பேசினாலும் நேரலையும் யாரையும் விட மாட்டோம்.
2: கோடை பண்பலை எங்களுடைய உயிர்.
1: அப்படியே
2: வந்து எனி டைம் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா நாங்க பேசித்தான் ஆகணும். நாங்க இன்னைக்கு இங்க வந்தது பாத்தீங்கன்னா, இன்னொண்ணுங்க, கரூர் இன்னைக்கு கலையா இருக்கிறது காரணம் கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து இருக்குதுங்க. அதே மாதிரியாட்ட நான் பிறந்தது நெரூருங்க. அங்க சிறப்பான கோயில் சதாசுரம் பிரமேந்திரன். அங்கே கோடை பண்பலை போயிட்டு வந்துருச்சு. இப்போ அவ்வளவு சிறப்பு அந்த கோடை பண்பலை. 27ஆம் ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை
0: என்னுடைய பேர் சி நாகராஜன், தமிழ் மேடா தமிழாசிரியர். நான் பிறந்ததெல்லாம் கொடைக்கானல் வாழக்காட்டு ஓடை. தற்பொழுது இங்குதான் இருக்கிறேன். போய்விட்டு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எனக்கெல்லாம் மானசீகமாக தம்பி கனிமுத்து, மானசீகமாக என்னுடைய அருமை சகோதரர் ரெங்கா, எல்லாமே கிட்டத்தட்ட தெரியும். ஆனா எனக்கு கொஞ்சம் இல்லை, வேற எதுவும் இல்லாமல் இல்லை. 5 டிகிரி முடிச்சிருக்கிறேன். நான் பட்டம் பெற்று மேனா முதல்வர் பட்டம் வாங்கியிருக்கிறேன். என்னுடைய தானை தலைவர் அன்பு உலகநாதர் ஐயா அவர்கள் நேற்றே சொன்னார்,
1: அவர் விழி சவால்ல இருக்கிறாரு. 5 டிகிரி முடிச்சிருக்கிறார். பாருங்க, அடிக்கடி உலக
3: ஒரு பொண்ணு இருந்தாங்களா, அந்த பொண்ணு வந்து தோட்டத்துல இருந்து போயிட்டு இருந்தாங்களா, அப்ப இருந்துகிட்டு ஒரு மூணு நட்சத்திரங்கள் இருந்தாங்களா, அந்த நட்சத்திரம் வந்துட்டு செல்வம் வெற்றி பணம் மூணு பேர் இருந்தாங்களோ, அவங்க இருந்துகிட்டு போய் அவங்க கிட்ட கேட்டாங்களோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களோ, அவங்க இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு இருந்தாங்களோ,
0: தமிழ் வளர்க வானொலி கோடை பந்தலை 27ஆம் ஆண்டு உதய விழா நல்வாழ்த்துக்கள். கரூர் வெங்கமேட்டில் சிறப்பு தேடி வரும் பண்பந்தலை நிகழ்ச்சியில் வழங்கிய இயக்குனர் ஐயாவுக்கு, நிலைய நட்சத்திர அறிவிப்பாளர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், கரூர் வெங்கமேடு நேயர்களுக்கும் சார்பாக 27ஆம் ஆண்டு உதய விழா நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றி. நன்றி, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: குளித்தலை கோகிலா.
1: குளித்தலை நன்றிமா. ஆமா, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. சமீரா.
4: அவனுக்கு தருண்.

0: தனலட்சுமி, புகழூர், கோடை பொங்கலாம் நல்வாழ்த்துக்கள். 27
1: ஆண்டு வணக்கம். நன்றி நன்றி.
2: கார்த்திகாத்தையில் ஒரு 8 வருடங்களாக பணிபுரிகிறேன். கோடை பண்பலைக்கு 27 ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களோட தொடங்கி ஒரு சிறிய பாடல் கோடை பண்பலைக்காக. எனது முயற்சி
3: கோடை கோடை பண்பலை நாங்கள் பாடல் கேட்கவே வந்தோமே, கேட்டோமே சந்தோஷமே.

0: கையில பேப்பரே மாதிரி பாடுறீங்க, எத்தனை வருஷமா பாடி
1: பழகுனீங்க?
0: இதே வேலையா இருக்கீங்க, அப்ப கடைசியா இருக்கீங்க, வேலை பாக்கல. பண்பலையிலிருந்து இப்பொழுது ஒரு பாடலை கேட்டு தொடர்ந்து நேர்களை சந்திப்போம். நிறைய நேரம் எல்லாரும் ஒரு படி கத்துங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல்

0: மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
4: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: தட்ஸ் ரைட்.
9: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
10: ஒரே ஒரு பெயர் தான்
11: கோடை பண்பலை.
10: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
12: இருக்கும்
13: வெறி தனமா இருக்கும்.
14: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
10: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்.
14: கோடை பண்பலை 100.5.
15: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரம் தான்.
9: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
16: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
9: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
17: எத்தனை

0: 27வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என் பேரு விஜய் கந்தசாமி, சின்ன குளத்துப்பாளையம், வெங்கமேடு சின்ன குளத்துப்பாளையம்.
1: வாழ்த்துக்கள்.
2: அதான்
1: பாட்டு மண்டிகே, பாவம் மண்டிகே, நானும் பழமே, நானும் பழமே. கொடைக்கானலுக்கு வாழ்த்துக்கள். கொடைக்கானல் வாழ்த்துக்கள்.
0: என்ன ராகல் வர தெரியலப்பா, கண்ண தகர வேணா போட்டுக்கிற வேண்டியதா.
3: உதயவிழாக்காடும்
0: உங்க பேர் சொல்லுங்க.
3: பண்பலைக்கு நன்றிகள் பல. பெரியாண்டான் கோயில் இருந்து சேகர்.
0: நன்றிங்க.
4: நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் ஏடிஎஸ் ராஜ் பேசுறீங்க. நிலை இயக்குநர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் 27ஆம் ஆண்டு உதய விழா
0: நம்மளே
4: வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க.
3: எப்போதும் எப்போதும் தமிழை வளர்க்கும் கோடை பண்பலிக்கு 27ஆம் ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்கிறேன். மோகனூர்த்தி வா. ஆரம்பத்துல வந்து கோடைப்பண்பில் நேர்களை வந்து தொண்டு செய்யறாங்க அப்படின்னு
0: சொன்னாங்கல்ல,
3: கோடைப்பண்பில் கேக்குறீங்க அனைவரும். முருகேசன் முதற்கொண்டு அவர் பல காலம் கடந்து போனாலும் அவர் நாமும் இருந்துட்டே இருக்குது. அவர் தொண்டு பண்ணிட்டு
0: இருந்தனால.
3: அதே போல நேரில் நேற்று பாத்தீங்கன்னா, நேற்று ஈரோடு மாவட்டம் திருவாச்சி சின்னிமலை சுவாமசுந்தரம் அவர்கள் வந்து தனது இளைய பருவ 51வது பிறந்த தினத்தை 25 பள்ளி மாணவர்களுக்கு ஒரு நோட்டு புத்தகம், திருக்குறள் புத்தகம் கண்டிப்பா. கோடைப்பண்பில் எப்போதுமே இந்த விண்ணுலகம் மண்ணுலகம் இருக்கும் வரை எல்லாத்துக்கும் தொண்டு செய்ய வேண்டும்.
1: நாமக்கல் இருந்து மோகன் சிவா வந்திருக்கேன்.
0: ஒரு 2 நிமிடம் சூப்பரா சொன்னா.
1: நன்றி
0: வணக்கம்.
1: கோடை பண்பலைக்கு 27ஆம் ஆண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். கோடை பண்பலை இருந்து வந்திருக்க அனைவரும்.

0: தலைவருக்கும் இந்த மனமான வெங்கமணி சார்பாக மனமான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த காத்தாய் தங்கச்சி வராதனால வருத்தம் வெங்கமணி மக்களுக்கு
1: சொல்லிடுவோம்.
0: வாழ்த்து சொல்லிங்க
1: காத்தாய். ஒண்ணும் இல்லைங்க, சொல்லுங்க. முதலாளி சம்பளத்தை
0: பாட்டுறேன் சொல்லுவாரு. முதலாளி சீக்கிரம் சம்பளம் கொடுத்தா காத்தாய் தங்கச்சி இங்க வரது
1: பாருங்க பாருங்க. நியாயமா நீங்க காத்தாய் சொல்லக்கூடாது, முதலாளி தான் சொல்லணும்.
0: முதலாளி தான் சொல்லணும். சம்பளம் கொடுத்தா காத்தாய் தங்கச்சி வரும் இல்ல. எங்களுக்கு சம்பளம் தர மாட்டேங்கிறாங்க.
1: எங்களுக்கு வாச முதலாளி சம்பளம் தர
0: முதலாளி இருக்கிறேன். நானு கேட்கிற பேர்ல காத்தாய்க்கு சம்பளமே தர
1: மாட்டேங்கிறேன்.
0: தெரிய மாட்டேங்குது.
2: கரூர் வெங்கம்பேட்டில இருந்து கார்த்தி பேசுறேங்க.
1: இருபது
2: ஆண்டு நன்றி
1: நன்றி நன்றி ஐயா.
2: வசதி பாளையம் ஜோசியசாமி இந்த 27
3: மேல் தெருவுல நிசவாளரான பணிபடுகிறேன். வயது 66. என்னுடைய முதல் மனைவி கோடை பண்பதில் தான்.
4: வீட்டுல சாப்பாடு
1: கிடைக்கணும்.
3: முதல் மனைவியே கோடை பண்பதில்
1: தான். ஒரு ரெண்டு சாப்பாடு
3: கட்டு
1: சாப்பிட்டு சொல்லுங்க. தெரியாம பிடிச்சா
3: 27 கோடை பண்பலை பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: சரி,
3: எல்லாத்துக்கும் சந்தோஷம்.
1: சரி,
3: நேர்ல வந்து கலந்துக்கிறேன்.
1: நன்றி நன்றி.
3: எல்லாரும் வருவாங்க.
5: வணக்கம். கரூர் காந்தி கிராமம் வீரமணி.
1: சொல்லுங்க.
5: கோடை பெண்களுக்கு 27 உதவி வாழ்த்துக்கள். இப்படி ஒரு ஏற்பாடு ஏற்படுத்தி கொடுத்த நிலை இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி.
1: கரூருக்கு
6: வந்தவங்க யாரும் தடுமாறி போனது கிடையாது. எல்லாம் முன்னேறிதான் போயிருக்காங்க. அப்பேற்பட்ட கரூர்
1: மக்கள் சொல்லுங்க.
6: வணக்கங்க. கரூர் மாவட்டம் வெங்கமேட்ல இருந்து விஜயா.
1: சொல்லுங்கம்மா.
6: 27 உதய நாள் கால்
1: மூலம்
6: கோடை பண்பலைக்கு வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: எங்களை பார்த்தவன படம் பிடிப்பாயிருந்து.
6: வணக்கம். புலிகலை பாக்கியா 27 உதய விழா.
1: எங்க மாமாவோட மாமியார்
6: இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: எங்க மாமனோட மாமியா புலிகலை பாக்கியா. உயிரோடு ஒரு கோடி ஆனந்தம் இவன் மேகமாக யாரோ காரணம்.
6: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வசந்த விடியல் கரூர் நேயர்களுக்காக மற்றும் 27 அடியெடுத்து வைக்கும் நமது கோடை பண்பலைக்கு இனிய உதய விழா நல்வாழ்த்துகள். கரூர் கோவை ரோடு ஆண்டாங்கோவில் புதூர் இருந்து புவனேஸ்வரி
1: ரங்கராஜன்.
6: ரேவதி வெங்கமேட்ல இருந்து
1: பேசுறேன்.
6: 27 பிறந்த நாள் காணும் கோடை பண்பலைக்கு மனமார்ந்த
1: நன்றி.
6: நான் பார்வதிங்க வெங்கமேட்ல இருக்கிறான். 27 பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உள்ளோடி வாழட்டும்.
1: இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணா அது ஒரே அழகா சொல்லிட்டாங்க. நன்றி. எல்லாரும் சந்திச்சு மிக மகிழ்ச்சி. கோடை பண்பலை 100.5 ஒரு பாடலை தொடர்ந்து

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRT ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
2: கோடி பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: இந்த நேர மேலாண்மையையும் கவனமாக வைத்திருக்கிற மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம அதாவது வாழ்ந்துட்டு கொண்டதை விட நிகழ்ச்சி ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. இப்ப ஐயா அவரை சந்திச்சிருவோம். வணக்கம் ஐயா.
5: மக்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு கலைக்குழுவினுடைய சார்பாக உங்களை அன்போடு வர
4: என்னென்ன கலைகள் எல்லாம் பண்றீங்க?
5: அதாவது கொரோனா காலகட்டத்தில் இருந்து 2 வருஷம் வந்து கொரோனா விழிப்புணர்வு மக்கள் பாதுகாப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து வந்தோம். அந்த 2 ஆண்டு கொரோனா தோக்கம் குறைந்த பிறகு தொடர்ந்து மக்கள் பாதுகாப்பு நலன் கருதி சாலை விதிமுறைகள், விபத்து தடுப்பு, விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி தொடர்ந்து வருகிறோம். திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல் ஆகிய 4 மாவட்டங்களில் தொடர்ந்து வருகிறோம்.
4: நன்றி.
5: பழம்பெரும் திரைப்பட நடிகர்களுடைய நல்ல ஆசி பெற்ற அன்பு
4: கலைஞர் ஒரு நடிகர் சுவர் சொல்லுங்க.
5: நான் பாத்தீங்கன்னா சிவாஜி கணேஷ், மக்கள் திலகம், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், எஸ் எஸ் ராஜேந்திரன், நாகேசி, பி எஸ் வீரப்பா, பண்டரி பாய், இவங்க இன்னும் சரோஜ தேவன் நிறைய பேர்.
4: நன்றி நன்றி.
5: முதல்வர் புரட்சி தலைவர் அம்மாவையும்
4: சந்திச்சு நல்லது நல்லது. நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி ஐயா வணக்கம். சொல்லுங்க.
6: 2000 பிறந்து 27வது குழந்தைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். கரூர் மாவட்டம் நாந்தன்மலை வெங்கட்கல்பட்டி சரவணன்.
4: வாங்க, நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா நலமா இருக்கிறான் ஐயா.
4: சரி சரி சரி.
6: நான் ஒரு பாட்டு பாடலாம்ங்களா?
4: சட்டம்
6: பாடுங்க.
7: இனிய காலை வணக்கம். கரூர் மாவட்டம் கடவுந்தள்ளி தரங்கம்பட்டியிலிருந்து மலைச்சாமி கையில
4: வணக்கம் ஐயா.
7: கோடை பண்பலை 100.5
4: சரியா
7: நிலைய இயக்குனர் அவர்களுக்கும், அன்பு அறிவிப்பாளர் அனைவருக்கும், கோடாண்டு கோடை நேயர் பெருமக்களுக்கும், கோடை பண்பலை 27வது நடிகர் துவைக்கும் கோடை பண்பலைக்கு இனிய பிறந்த நாள்.
4: நன்றிங்க நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. உங்க வாழ்த்துக்கள்
7: மகிழ்ச்சி. 27வது
4: உதயநாதன் ஐயா வணக்கம்.
8: சூப்பர் ஸ்டார் இன்ன
4: குழந்தை
7: முதலில் வந்து நம்ம கரூர் மாவட்டத்துக்கு இந்த கோடை பண்பலை, கோடை பண்பலை வந்து சிறப்பு தேடி வரும் என்று அனுப்பி வைத்த நிலைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், மற்றும் நம்ம நட்சத்திர அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும், மற்றும் நேய உறவுகளுக்கும் இனிமையான 27வது உதயநாள் மற்றும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சி நினைவது கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சலந்து கணேசன்.
5: என்ன பயந்துட்டோம்னா 100 மாவட்டத்திலிருந்து இங்க வருது.

0: கரூர் மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னு காலையில கேள்விப்பட்டோன்னு 10 மணிக்கு வண்டி எடுத்தாங்க 60 கிலோமீட்டர். இந்த 60 கிலோமீட்டர் 60 நொடிப்பொழுதுல வந்து நம்ம கனிமுத்து ஐயாவும் நம்ம ரங்கா ஐயா பாத்துட்டு
1: அது மட்டும் இல்லப்பா, அதாவது நிகழ்ச்சி முடிச்சபடி பூக்குழி இறங்குற மாதிரி
0: அதே போல
1: மாவட்டத்துக்கு நம்ம வர்றதுக்கு இவர் நினைந்து விட்டு
0: இருக்காரு. நம்ம இந்த 100.5 வந்து எப்படி பாராட்டுறேன் தெரியல.
1: சரி,
0: நம்ம பண்பலை வந்து எப்பொழுதுமே ராஜாவுக்கு அடிச்சதில்ல பொழப்ப நம்பி பொழைச்சு
2: நிக்கிறான்.
0: நன்றி, வணக்கம்.
1: போதும் போதும் போதும், நன்றி.
3: இனிய பண்பலையாம் கோடை பண்பலை 107 ஆம் ஆண்டு உதய நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். கரூர் மாவட்டம் புலியூர் அமராஜ் நகர் மனோகரன். எங்கள் இதய தோட்டத்தில் இசை பூக்களா தினந்தோறும் பூத்து குலுங்கும் கோடை பண்பலை 100.5க்கு எங்கள் நெஞ்சம் மரம் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.
1: நன்றி, வாங்க வாங்க வாங்க வாங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் பேசிக்கலாம். ஆமா வணக்கம், வாங்க வாங்க.
4: கோடை பண்பலைக்கு இனிய சிறந்த நாள் மற்றும் உதய நாள் வாழ்த்துக்கள். என் சகோதரி சார்பாகவும் வாழ்த்துக்கள். கரூர் வாங்கல் ராஜேஸ்வரி.
1: வாங்கல் ராஜேஸ்வரி, பாப்பா பேரு கொடுங்க. பாப்பா பேரு?
4: பாப்பா பேரு சஸ்மிகா.
1: சஸ்மிகா, நன்றிங்கம்மா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் லாவணியா, பக்கத்துல டீ கடை வச்சிருக்கோம்.
1: சரிங்கம்மா,
5: காலந்து கேட்டு
1: சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க, நன்றிங்கம்மா. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: வாங்க, கரூர் வெங்கமேட்டில இருந்து ரமேஷ் பேசுகிறேன்.
1: சொல்லுங்கய்யா.
6: கோடை பண்டலைக்கு என்னுடைய 27ஆம் ஆண்டு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: சரி சரி சரி, அந்த அவர் பேச வச்சுறாரு.
6: வாங்க
1: வாங்க நண்பர், வாங்க. வணக்கம்.
7: பாலப்படி பிரஸ்தாண்டு கோடை பண்பலை 27ஆம் துவக்க விழா நல்வாழ்த்துக்கள்.
1: சரி
8: பேசுறீங்க.
9: கரூர்
8: வெங்கடேஷ்வரன்
9: கோட்டை பல்.
1: சரிங்க,
9: 27ஆம் ஆண்டு உதய விழாவுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
9: கோடை எப்பம்க்கு வாழ்த்துக்கள், 27ஆம் ஆண்டு வாழ்த்துக்கள். நான் வெங்கமேடு பழனிசாமி பேசுறேன். நான் கைத்தறி வேலை செய்யறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், வேலைகளும் நல்லா இருக்கணும்.
1: நன்றி.
9: நாமக்கல் மாவட்டம் ஒரு உண்டு மெக்கானிக்கல் மூர்த்திங்க. கரூர் தேடி வந்ததுக்கு நன்றிங்க.
10: நாமக்கல்
9: வந்திருக்கீங்க, நம்மூருக்கும் வந்திருக்காங்க.
1: பேச மாட்டாங்க.
9: இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு.
1: கோடை 107.5 பாடலை தொடர்ந்து
9: கொடுத்துடலாம்.

0: இப்ப யார்கிட்ட பேச போறோம் கணிமுத்து? ஒரே கூட்டமா இருக்கீங்க.
1: தமிழ் அமர்ப்பும் வாழ்த்துக்கள்.
0: எப்படி வந்தது? வாங்க வந்து வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க?
2: விழாவிற்கு கரூர் மாவட்டத்தின் சார்பாகவும் அனைவருக்கும் நேயர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்
0: கொள்கிறேன். போகாதீங்க,
3: கரூர் மாவட்டம் ஆண்டி சிட்டிப்பாளையத்திலிருந்து வந்திருக்கிறோம்.
0: அஞ்சு
3: வருஷமா கோடை பண்பலை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, இன்னைக்கு நல்ல வாய்ப்புங்க, ரொம்ப சந்தோஷமும். கோடை பண்பலை கோடான பழத்துக்கு வாழ்க வளமுடன்.
0: நன்றி, உங்க வாழ்த்துக்கு மகிழ்ச்சி. நன்றி நன்றி ஐயா. வணக்கம், உங்க பேர்?
4: வணக்கங்க. கரூர் வெங்கமேடு மோகன் பேசுகிறேன்.
0: சரிங்க,
4: நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். எங்க ஏரியாக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி.
0: என்ன வேலை பாக்குறீங்க?
4: நான் வந்து பேக்கரியில ஒர்க் பண்ணிட்டு
0: இருக்கேன். இல்ல, அப்படி வேலையை விட்டு ஓடி வந்த மாதிரி இருக்குது.
4: ஆமா ஆமாங்க, வேலையை கேட்டு
0: எனக்கு
4: ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்தது
0: அதிகமான வெப்பநிலையில் இருந்து வேலை பார்க்க ரொம்ப கடுமையான வேலை.
4: கடுமையான வேலை இருக்கிறேன். உங்களை பார்க்கறதுக்கோசம் ஓடி
0: வந்திருக்கேன். ரேடியோ கேக்குறீங்க?
4: இது நான் சின்ன வயசுல இருந்து கேட்டு வச்சிருக்கேன்.
0: எந்தெந்த பாடங்களும் எந்த நிகழ்ச்சியில ரொம்ப விரும்பி கேட்பீங்க?
4: கோடை பண்பலை ஐயா இருந்த வரல அந்த
0: சொல்லுங்க. புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
5: என்ன
0: குரூப்
5: போறீங்க?
0: நிகழ்ச்சியும் கேட்டு 24
6: கரூர் வெங்கமேட்ல இருந்து ரவிராஜ் பேசுறேன்.
0: சரிங்க ரவிராஜ்.
6: 27 உதய விழா காணும் கொடைக்கானல் பண்பலைக்கு வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றிங்க நன்றிங்க. உங்களுக்கு சந்தித முயற்சி வேற எதுவும் முக்கியம் சொல்ல வரீங்களா?
6: இல்ல
0: இப்போதைக்கு இது போதுங்க அப்படிங்கிறீங்களா? சரிங்க நன்றி. வேற எதுவும் பேச வேண்டியிருக்கா?
7: வாய்ப்புகள்
0: சும்மா வர்ற மாதிரி ஐடியா இல்ல. சரி சொல்லுங்க.
8: கோடை பண்பலை, கோடை பண்பலை கரூர் வந்ததற்கு
0: சரிங்க
8: கரூர் மாநகர் சார்பாக வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதுடன் என்னுடைய அருமை நண்பர் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் கனிமுத்து அவர்களுக்கும் எங்கள் கோடை பண்பலை உறவன் சங்கத்தின் சார்பாக நன்றியும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்
0: அதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் இருக்கட்டும். தெரிவித்த போலீஸ் வந்து விசாரிக்கிறதா சம்பவம் பண்றது?
8: அதுதான் அந்த அளவுக்கு போலீஸ் வந்து கும்பல் அதிகமாகிவிட்டது. அவர்களும் வந்து எங்களை பார்த்து விட்டு போய்விட்டார்கள்.
0: பார்த்து கேட்டாங்க, நம்மளுக்கு சொன்னோம் ஒரு வாரம் அப்படி என்ன பண்ணாங்க, நாங்க சொல்லிட்டோம் அவங்களும் நல்ல ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க அப்படின்னு அனுமதியும் கொடுத்து விட்டு
8: போனாங்க.
0: கடைசி வரைக்கும் நம்மள பேச விட மாட்டேங்க. சரிங்க, பண்பலைகள் இப்பொழுது ஒரு பாடலை தொடர்ந்து நம்ம பேசுவோம்னா ஒரு பிள்ளை
9: அன்பார்ந்த கரூர் வெங்கமேடு நகரத்தில் உள்ள அனைத்து நேயர்களும் வந்திருந்து இந்த கோடை பண்பலை 100.5 வானொலியின் 27 உதய விழாவின் சிறப்பு தென்றலை சிறப்பித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. அதோடு மட்டும் இல்லாமல் கார்த்திகா பேக்கரி மணிமாஸ்டர் ஐயா அவர்கள் ஒரு அழகான கேக்கை கொடுத்து
0: சொல்லலாம்
9: இனிப்பாக கொடுத்து மகிழ்வித்ததற்கு மணிமாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் கார்த்திகா பேக்கரி நிறுவனத்தார் நிறுவன தொழில் அனைத்து தொழிலாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய கோடை பண்பலை உறவுகளாளர் சங்கத்தின் சார்பாகவும் நமது ரஜினி சார் ஐயா சார்பாகவும் வாழ்த்துக்கள்.
0: இது ரஜினிக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஆயிரம் போகுது.
5: நாங்களே மரியாதை.
0: ஆமா, அடுத்த வழி அதையும் சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி. பண்பலை பொழுது
10: இந்திய

0: அவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடிப்பண்பலை 100 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: திருவண்ணாமலை 100.5 27 ஆண்டு உதய விழாவினுடைய சிறப்பு தேடி வரும் பண்பலையாக கரூர் வெங்கமேடு தண்ணீர் தண்ணி டேங்க் பஸ் ஸ்டாப் அருகில் ஐயா ஒருத்தர் வேட்டியெல்லாம் இதை வளர்ந்து கட்டிக்கிட்டு பேர் துருவிட்டு வந்திருக்கிறாரு. ஐயா வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா.
1: ராஜமாணிக்கம்.
0: ஐயா சரி, இந்த ஐயா பேசுங்க.
2: பேர் சத்யவாணிங்க, எங்க வீட்டுல இருந்து
3: பேசுறோம்.
0: அதானே
2: ரொம்ப உங்களுடைய பண்பலை வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரிலாக்ஸிங் பூஸ்ட் எனர்ஜி எல்லாமே. ரொம்ப நன்றிங்க.
0: என்ன வேலை பாக்குறீங்க?
2: கோடை
4: பண்பலை 100.5 27 ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்
0: கொள்கிறேன். பேச
4: தெரியாது. சவாலி, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க.
3: 27 ரொம்ப
0: சுக்கம்.
4: காற்று வழியை கானம் பாடி காதுகளுக்கு விருந்து கொடுத்த நமது கோடை பண்பலை எப்பொழுதும் என்றென்றும் ஊங்கி ஒழிக்க வேண்டும். நல்ல நிகழ்ச்சிகள் நிறைய போயிட்டு இருக்கு. எங்களை போன்ற தையல் கலைஞர்கள், நெசவாளர்கள், பெயிண்டர்கள் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா டீ வந்து கண்கள் வந்து தேடி போகும். ஆனா அந்த காது வழி உட்கார்ந்து எடுத்துட்டு இருந்த உலகம் நடப்புல இருந்து எல்லாமே கேட்டு சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம கோடை பண்பலைக்கு என்றென்றும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: எங்கள் அதாவது ஐயா என்ன சொல்ல, வேலையை கெடுக்காத மூளைக்கு வேலை கொடுக்கிறது வானொலி.
3: வானொலியா
0: இப்படி சுருக்கமா சொல்றதுக்கு இந்த சுட்டு
4: சுட்டுறதா சொல்லுவான். எங்களை போன்ற இந்த கலைஞர்கள் எல்லாம் கூடவே பயணிப்பது, வீட்டுல யாருமே இல்லைன்னா கூட உடன் பயணிச்சுட்டு இருக்கீங்க. அதனால எங்க கரூர் நேர்கள் சார்பாக அனைத்து நேர்கள்
0: வீட்டுக்காரங்க மணிமாஸ்டர் ஐயா அவர்களுக்கு, காயத்ரி பாக்கரி மணிமாஸ்டர் ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் கோடைப்பண்பலை 27 உதய விழாவில் கைத்தறி நெசவுக்கு பெயர் பெற்ற கரூர் காவிரி நதி வாய்ந்து வளம் குடிக்கிற கரூர் மாவட்டம் வெங்கடேவில் இருந்து இன்று அழகாக வந்தது. நூற்றுக்கணக்கான நேர்களை சந்தித்தோம். இந்த அற்புதமான ஊருக்காகவும் நேர்களுக்காகவும் கடைசியாக
4: ரமேஷுங்க, வெங்கமேட்ல ஐயம்பலத்தார் பையன் பேசுறேங்க. கோடை நிகழ்ச்சி வாழ்த்துக்கள்ங்க. 27
0: சரிங்க,
4: வாழ்த்துக்கள், நன்றி.
0: சரி, எல்லாரும் ஒரு முறை கோடை பண்பலைக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுமா? சொல்லுங்க. பாட்டை போட்டு பாருங்க.

0: வணக்கம் நேயர்களே, வணக்கம் சகோதரிகளே. வானில் மிதக்கும் மேகமாய், மனதில் மலரும் நினைவுகளாய், காதில் வலிக்கும் கானங்களாய், நேயர்களின் இதயத்தை இணைக்கும் இணைப்பு பாலமாய், நம் கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மகளிர் நேரம். தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:02.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: இன்றைய மகளிர் நேரத்தில் ஆட்டநாயகி. தொட்டு தொட்டு இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்குன்னு இரண்டு விளையாட்டுகள் இருக்குங்க. அறிமுக மகளிர் வரலாம். 24, 24, 29 மற்றும் ஒரு எண் கூட இருக்குங்க. 290, 333 அனைத்து மகளிரும் வரலாம். 24, 24, 26 முன் இணைப்பிற்கு 0,

0: 4542 இணைத்து வரலாம். தொட்டு தொட்டு அப்படின்னா தலைப்பை பயன்படுத்தி சொல்லணுங்க. இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்க்குனா இஸ்கு இஸ்குனா ஒரே மாதிரியான பொருள்களை சொல்கிறது வந்து இஸ்கு இஸ்கு. அதில் வேறுபாடாக இருக்க பொருள்களை பற்றி சொல்கிறது வந்து ரிஸ்கு ரிஸ்கு. இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா, தேனியிலிருந்து
0: ஜெய ஜோதி அம்மா. எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம்.
0: சரி, விளையாட்டு தெரியுமா உங்களுக்கு?
1: சொல்லுங்க.
0: தொட்டு தொட்டு விளையாட போறோம். அதாவது தலைப்பை பயன்படுத்தி சொல்லணும்.
1: பயன்படுத்திட்டே சொல்லணுமா?
0: ஆமா ஆமா.
1: சரி
0: சரி, சொல்லவா? என்ன தலைப்புனா ஜன்னல்.
1: ஜன்னல். அறைக்கு உரியது ஜன்னல். ரூம் கட்டனா ஜன்னல் எல்லாம் கட்டணும்.
0: சரி.
1: ஜன்னல்ல இருந்து நல்லா காத்து வரும். ஜன்னல்ல இருந்து எல்லா தேவையானதெல்லாம் வெளியில வெடிச்சு வைக்கலாம். ஜன்னலுக்கு வலை வைப்பாங்க.
0: ஆமா.
1: என்னமா?
0: சகோதரி வாங்க. வணக்கம். இது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம் மாலையோண்டன்பட்டிலிருந்து ராஜலட்சுமி பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் ராஜலட்சுமிமா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கங்க மேம்.
0: சரி, இஸ்கு இஸ்கு நான்
2: தேடி வரும் பண்பலை மாலை உணர்ந்துக்கு வரணும் கேட்டுக்கிறேங்க மேடம். எங்களுக்கு அருள் நல்லா ஜாலியா இருந்தாங்க, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா, அது மாதிரி எங்களுக்கு வரணும்.
0: ஆமா, உங்க ஊருக்கும் தேடி வரும் கண்டிப்பா. சரிங்களா?
2: சரிங்க
0: சரிங்க. இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாட்டு விளையாட போறோம். சரியா?
2: சரிங்க மேம்.
0: சரி, எது கோள்கள் சரிங்களா?
2: என்னங்க?
0: எது கோள்கள் சரிங்களா?
2: கோள்களா மேம்?
0: ஆமாங்க.
2: சரிங்க.
0: திங்கள்.
2: இஸ்கு இஸ்கு.
0: செவ்வாய்.
2: இஸ்கு இஸ்கு.
0: பேனா.
2: ரிஸ்க் ரிஸ்க்.
0: புத்தகம்.
2: ரிஸ்க் ரிஸ்க்.
0: வெள்ளி.
2: இஸ்கு இஸ்கு.
0: பூமி.
2: இஸ்கு இஸ்கு.
0: தியானம்.
2: என்னங்க?
0: தியானம்.
2: ரிஸ்க் ரிஸ்க்.
0: கைப்பை.
2: ரிஸ்க் ரிஸ்க்.
0: அருமையா விளையாண்டிங்க ராஜலட்சுமி, நன்றிங்கம்மா. இது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். பண்பலை சொல்லும் நேரம் நண்பகல் 12:06. வாங்க. வணக்கம். வணக்கம். யாருமா பேசுறீங்க?
3: புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி.
0: எப்படி இருக்கீங்க வசந்திமா?
3: நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம்.
3: ஓகே மேம். அங்க எப்படி, மழையா வெயிலா?
0: இங்க நார்மலா தான் இருக்கு. வெயில் தான் அடிக்குது, மழை இன்னும் பெய்யல.
3: ஓகே மேம்.
0: உங்க ஊர் பக்கம் எப்படி இருக்கு?
3: வெயில் வெயில் நேத்து இன்னைக்கு வெயில்.
0: ரொம்ப வெயிலா இருக்கா இல்ல ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கா?
3: ரொம்ப தான் இருக்கு.
0: சரி, இப்போ விளையாட்டு விளையாண்டலாமா? தொட்டு தொட்டு விளையாட்டு விளையாட போறோம். சரியா? விளையாட்டுகள் இத பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ அத தலைப்பை பயன்படுத்தி சொல்லணும்.
3: என்ன
0: விளையாட்டுனால இருக்கு அப்படி சொல்லலாம்.
3: இப்ப வந்து நம்ம வந்து இது கபடி விளையாண்டோம்னா தமிழ்நாட்டுக்கு முதல்வே கபடி தான். கபடி வந்து எல்லாரும் விளையாடலாம், ஆண்கள் விளையாடலாம், பெண்கள் விளையாடலாம்.
0: நீங்க விளையாண்டிருக்கீங்களா?
3: நான் விளையாண்டது இல்ல, ஆனா எங்க வீட்டுக்கார விளையாடி இருக்காரு.
0: சரி சரி. சொல்லுங்க, இன்னும் 2-3 பாயிண்ட் சொல்லுங்க.
3: அதான் வேற என்ன சொல்றதுன்னு பாக்குறேன். கபடி கபடி சொல்லிக்கிட்டே போய் ஆளை இழுத்து இழுத்து கொண்டாந்து விடுறது, அந்த மாதிரி ஒரு கபடி விளையாட்டு.
0: அதோட சுறுசுறுப்பா இருக்கலாம், இது ஒரு உடற்பயிற்சி.
3: கபடி கபடி கபடி கபடி.

0: குளிக்கிட்டே போய் அவங்களை இழுத்து பிடிச்சவங்களே இது பண்றது.
1: உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி தரும்.
0: கபடி விளையாட்டு வந்து ஒரு சுறுசுறுப்பா கொடுக்கும் மனுஷனுக்கு.
1: நம்ம நண்பர்களோட இணைந்து நல்லா ஜாலியா விளையாடலாம் அப்படிதானே?
0: ஜாலியாக விளையாடலாம். ஆமா ஆமா,
1: நான் சொன்னதையும் கேட்டு நீங்களும் சொந்தமாவும் சொன்னீங்க, அருமையாவும் சொன்னீங்க வசந்திமா, நன்றி.
0: ஓகே மேம்.

0: இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் என்று அட்டநாயகி. பண்பலை சொல்லும் நேரம் நண்பகல் 12:15. இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வாங்க. வணக்கம்.
1: இனிய பண்பலைக்கு நண்பர்கள் வணக்கம் மேடம். ஒரு நாள் மேடம்
0: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம். இப்போ விளையாட்டு விளையாண்டுலாமா?
1: மிருதங்கம்,
0: புல்லாங்குழல், நூலகம், லண்டன். சரிங்க, அருமையா விளையாண்டீங்க சுகுணாமா, நன்றிங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வாங்க. வணக்கம். இது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் என்று ஆட்டநாயகி. வணக்கம், யாருமா பேசுறீங்க?
2: வணக்கம்மா, கரூர் மாவட்டம் வாங்கலந்து ராஜேஸ்வரி.
0: எப்படி இருக்கீங்க ராஜேஸ்வரி அம்மா?
2: நல்லா இருக்கம்மா, எங்க வீட்டுல
0: அப்படிங்களா? சரிங்கம்மா, இப்போ வந்து தொட்டு தொட்டு விளையாட்டு விளையாட போறோம், சரிங்களா? சரி, உங்களுக்காக கொடுக்கற தலைப்பு வந்து பூமி.
2: பூமி
0: பூமி
2: பூமி வந்து ஒரு உருண்டமா. பூமியில வந்து உயிரினம் வாழுது, நிறைய உயிரினம் இருக்கு. உயிரினம், தாவரம்,
0: தாவரங்கள்
2: இருக்கு, நிறைய இருக்கு. விலங்குகள்,
0: மரங்கள் இருக்குது. தன்னைத்தானே பூமி சுற்றுகிறது,
2: தன்னைத்தானே சுற்றுவது.
0: மரம் வளர்ப்பது பூமியில நம்மளோட கடமை தானே. நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை வந்து பூமியை பாதுகாக்கணும்ன்றதுதான். அதுக்கு வந்து செடி கொடிகள் தாவரங்கள்லாம் வச்சோம்னா பூமியும் நம்ம சுற்றுப்புறமும் தூய்மையா இருக்கும், ரொம்பவும் நம்மளுக்கு ஆக்சிஜனும் அதிகமா கிடைக்கும்ல. ஆமா ஆமா ராஜேஸ்வரிமா, அருமையா விளையாடிங்க. இது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் என்று அட்டநாயகி. இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வாங்க. பண்பலை சொல்லும் நேரம் நண்பகல் 12:17. வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வடுகுபலைம்புதூர் சுமதி
0: பிரபு. சுமதிமா, எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கிறேன்.
0: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம். விளையாட்டு தெரியுங்களா உங்களுக்கு? நன்றிங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சுமதிமா.
3: நன்றிங்க.
0: இப்போ இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாட்டு விளையாட போறோம், சரிங்களா? சரி, மண் வகைகள் எது எதுன்னு சொல்லணும், சரிங்களா?
3: சரிங்க.
0: கரிசல், செம்மண், மீன், உப்பு, சரளை, வண்டல், டால்பின், கடல் நீர்.
3: கடல் நீருங்களா?
0: ஏன் கடல் நீர்னு கொஞ்சம் குழப்பமாயிருச்சுங்களா? கடல் நீர்ல மண் இருக்குன்றதால. அருமையா விளையாண்டிங்க சுமதிமா, நன்றிங்க.
4: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
5: வணக்கம் அன்பான நேயர்களே, சர்க்கரை நோயில் பாதிக்கப்பட்டவங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க கேட்குறது, கொஸ்டின் என்ன கேஸ்னா, ஏன் சார் எனக்கு வந்து வெயிட் குறைஞ்சிட்டே போகுது, ஏன் சர்க்கரை

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கோடி பண்பலை 100 பிள்ளை

0: வந்தால் வெயிட் குறையுது அப்படின்ற எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்குது. ஆனால் இது எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சில பேருக்கு வெயிட் நார்மலாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வெயிட் கூடுதலாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வெயிட் கூடுதுனால தான் சுகரே வந்திருக்கும், ஒரு சில பேர் சர்க்கரை இருக்கும், ஆரம்பத்தில் அவங்க வெயிட்டாக இருந்திருப்பாங்க, அந்த சர்க்கரை வந்ததுக்கப்புறம் வெயிட் குறைஞ்சிருக்கும். இதுக்கு பொதுவாக என்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கணும். இந்த சர்க்கரை வர்றதுக்கு அதுக்கு முன்னாடி சர்க்கரை வர்றதுக்கு பொதுவான காரணங்கள் என்ன அப்படின்றது வந்து, பொதுவாக சர்க்கரை வந்து இப்போ நம்ம வந்து இன்சுலின் வந்து சரியாக வந்து உடம்புல அதாவது கணையத்தில் வந்து சுரக்காமல் இருக்கிறதும், சுத்தமாக சுரக்கலைன்னா நம்ம வந்து முதலாம் வகைன்னு சொல்லிடுவோம். இன்சுலின் வந்து சுரக்கக்கூடிய பீட்டா செல் அழிஞ்சு போகிறனால அந்த முத்தமாக வந்து சுரக்காமல் போயிடுது. சில பேருக்கு என்னென்னா வந்து அந்த இன்சுலின் வந்து சுரக்கிறது கம்மியாக சுரக்கும், சில பேருக்கு இன்சுலின் சுரந்து வேலை செய்யாது. அப்போ இந்த இன்சுலினோட வேலை என்ன, இந்த இன்சுலினோட ஹார்மோனோட பொதுவாக வேலை என்னென்னா, இது வந்து நம்ம உடம்பில் இருக்கிற முக்கியமான செல்களுக்கு தேவையான எனர்ஜியை கொண்டு போய் கொடுக்கறது. இந்த எனர்ஜி எங்கேருந்து பொதுவாக கொண்டு போகுது அப்படின்னா வந்து நம்ம மாவுச்சத்து உணவுகளை கார்போஹைட்ரேட் இதை கொண்டு போய் இதை குளுக்கோஸாக நமக்கான குளுக்கோஸ் இதை கன்வெர்ட் பண்ணி செல்லுக்கு தேவையான எனர்ஜியை வந்து பொதுவாக இன்சுலின் கொடுக்கும். இது எங்கே ப்ராப்ளம் நடக்கும் அப்படின்னா வந்து இப்போ இன்சுலின் நமக்கு ஏதோ ஒரு காரணத்தில் கம்மியாக இருக்குது, இல்லை சுத்தமாக இல்லை, இல்லை வேலை செய்யலை. அப்போ என்ன ஆகுனா இந்த இன்சுலின் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கிறதுனால இன்சுலின் வந்து சரியாக வேலை செய்யாதனால செல்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காது. அப்போ இந்த செல் என்ன பண்ணுதுன்னா தனக்கு தேவையான எனர்ஜியை அந்த நம்ம மற்ற உடம்புல இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து புரதச்சத்துக்களை இதை என்ன பண்ணுதுன்னா எனர்ஜியாக யூஸ் பண்ணுது. அப்போ உடம்புல இருக்கிற அந்த தசைநார்கள் இருக்கிற எல்லா கொழுப்புகளை வந்து என்ன பண்ணுதுன்னா இதை வந்து உருக்கி தனக்கு தேவையான எனர்ஜியாக கொண்டு போகிறனால தான் உடம்பு மெலிஞ்சிக்கிட்டே போகும். இதுதான் முக்கியமான விஷயம். சரி சார், இது வந்து தொடர்ந்து மெலிஞ்சிட்டே தான் போகுமானா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உணவுகள் என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா, நமக்கு நார்மலாக நம்ம சாப்பிட்ற உணவுகளில் வந்து இப்போ புரத உணவுகளை கொழுப்புள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து உள்ள உணவுகளை குறைச்சிக்கிட்டே நம்ம என்ன பண்ண அப்படின்னா வந்து இன்சுலின் இல்லைன்னா டேப்லெட் போட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டாவே கண்டிப்பாக மீண்டும் நம்ம ஒரு நார்மலான வெயிட்டுக்கு நம்ம வர முடியும். இப்போ இதில் முக்கியமான விஷயம் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். மக்களே நல்லா தெரிஞ்சுங்க, சுகரை கண்ட்ரோல் பண்ணணும். உணவு முறைகளில் நம்மளுடைய புரத உணவுகளையும் கொழுப்புள்ள உணவுகளையும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு மாவுச்சத்து உள்ள உணவுகளை குறைச்சிக்கிட்டு நல்ல இரவு நல்ல தூக்கம் ஒரு 45 நிமிஷம் நான் வந்து ஒரு மணி நேரம் நல்ல ஒரு வாக்கிங் உடற்பயிற்சி நல்ல உடற்பயிற்சி பண்ணுறோம், நல்ல ஒரு உறக்கம் இருக்குது, ஒரு நல்ல ஒரு கேலரிஸ் அளவு கரெக்டாக உள்ள அந்த புரதம் உள்ள கொழுப்புள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துகிட்டு மாவுச்சல்லு குறைய எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து அது இல்லாமல் சுகரையும் கண்ட்ரோல் பண்ணுறோம். அது மருத்துவ ஆலோசனை பேரில் அவர் ஊசியோ இல்லை மாத்திரையோ கொடுப்பாங்க, கொடுத்து சுகரை கண்ட்ரோல் பண்ணால் கண்டிப்பாக நம்முடைய பழைய வெயிட் நமக்கு வந்துடும். அதே நேரங்களில் உடல் உழுப்பும் எதுவும் பாதிக்காமல் இருக்கும் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்குது, பயன்படுத்திக்க நேர்களே. மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிர்

அடுத்த நிகழ்ச்சிக்கு நேர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

இசையோடு இதுமாய் இது நம் கூடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் இன்று ஆட்டநாயகி. பண்பலை சொல்லும் நேரம் நன்றி.

0: பகல் 12:29. இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம். வணக்கம், பேசலாம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: மேடம், கரூர்ல இருந்து சுதா பேசுறேன் மேடம்.
0: சுதா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம் சுதா. உங்களுக்கு இன்னைக்கு விளையாட்டு தெரியும்ல?
1: தெரியுங்க மேடம், தெரியுங்க.
0: தொட்டு தொட்டு இப்போ உங்களுக்கு குடுக்கற தலைப்பு வந்து மூங்கில்.
1: மூங்கிலா? மூங்கில வச்சு நம்ம பந்தல் போடலாங்க.
0: சரி,
1: மூங்கில் மரம் இருக்குங்க.
0: ஆமா,
1: மூங்கில் வந்து ஜன்னல் வைக்கலாங்க. அப்புறம்
0: மூங்கில் உயரமான மரம்,
1: மூங்கில் பிரியாணி, மூங்கில கூட இருக்குங்க.
0: ஆமா, மூங்கில ஏணி செய்யறோமா? பச்சை நிறத்துல தானே மூங்கில் மரம் இருக்கும், உயரமான மரம் தானே?
1: ஆமாங்க மேடம்.
0: நீங்க முதல்ல மூங்கில் மரம் பாத்திருக்கீங்களா?
1: பாத்திருக்கேன் மேடம், நிறைய படத்துல பாத்திருக்கோங்க.
0: நேர்ல பாக்கல அப்போ?
1: நேர்ல பாத்ததில்ல மேடம்.
0: சரிங்க, சரிங்க, அருமையா விளையாண்டீங்க சுதா.
1: மேடம் ஒரு நிமிஷம் மேடம்.
0: சொல்லுங்க சுதாமா.
1: 27வது பிறந்தநாள் கொண்டாடும் பண்பலைக்கு வாழ்த்துக்கள் மேடம்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றிங்க சுதாமா.
1: இது
0: கோடி பண்பலின் 100.5 மகளிர் நேரம். இன்று ஆட்டநாயகி இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம்
2: சகோதரிக்கு. மதிய வணக்கம்.
0: வணக்கம், யாருமா பேசுறீங்க?
2: வாழ்த்துக்கள்.
0: பேருந்து வந்து ஊர்ல வச்சிருக்கோமா? ஈரோடு. திருவண்ணாமலை. குருவி. காகம். சரியாதான் விளையாண்டீங்க, ஆனா ஏதோ ஒரு நினைப்பு ஓடிட்டு இருக்கோ. ஏன் சத்தியவாணிமா? நீங்க தான் அப்படி
2: சொன்னீங்க,
0: அவ்வளவுதான். நன்றிங்க சத்யவாணிமா. இது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். வாங்க. வணக்கம். வணக்கம்
3: சொல்லுங்க மேம்.
0: வணக்கங்கம்மா, யார் பேசுறீங்க?
3: திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் கிராமத்துல இருந்து
0: பேசுறேன். லட்சுமி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க லட்சுமிமா?
3: நான் தோட்டத்து வேலை பார்க்கறேன்.
0: அப்படிங்களா, சரி. இப்போ தொட்டு தொட்டு விளையாட்டு விளையாட போறோம், சரிங்களா? வானவில். வானவில்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க. தொட்டு தொட்டுன்னா அந்த தலைப்பு ஒட்டி பேசணும்,
3: அவ்வளவுதான்.
0: வானவில் தொடர்பா உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை சொல்லுங்க, சரியா? கொஞ்சம் கோபுரம் இருக்கிற இடத்துல நின்னு பேசுங்க லக்ஷ்மிமா. சொல்லுங்க.
3: வானவில்ல 7 நிறங்கள் இருக்கு.
0: ஆமா, பாத்திருக்கீங்களா?
3: பாத்திருக்கேன்.
0: பார்க்க வில் போன்ற அமைப்பா இருக்குங்கல்ல?
3: ஆமாங்க.
0: பார்க்க ரொம்ப அழகா இருக்குமா?
3: அழகா இருக்குமா?
0: ஏழு நிறங்கள் இருக்கும்ல வானவில்ல, பாத்திருக்கீங்களா? சரி, கொஞ்சம் கோபுரம் இருக்கிற இடத்துல இருந்து பேசினா நல்லா தெளிவா கேக்கும், சரிங்களா? நன்றிங்க லக்ஷ்மிமா.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்கள்.

0: அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: கோடிப்பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியன் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். 2 பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு தலைநகர் பிராட்டிஸ்லாவாவில் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். ஸ்லோவாக்கியா பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாக தமது பயணம் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தும் பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1993 ஸ்லோவாக்கியா சுதந்திரம் பெற்ற பிறகு அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. வர்த்தகம், முதலீடு, தானியங்கி வாகன உற்பத்தி மற்றும் ரயில்வே துறைக்கான உற்பத்தி ஆகியவற்றில் பல்வேறு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ளவும் பிரதமரின் ஸ்லோவாக்கியா பயணம் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய 7 உறுப்பு நாடுகள் இதில் பங்கேற்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை நடைபெறும் விழாவில் உரையாற்ற உள்ளார். இந்தியா, பிரேசில், எகிப்த், கென்யா, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதிய அளவு உணவு தானியங்கள் கையிருப்பில் இருப்பதாக கூறினார். எல்னினோ தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாகவும் அவர் கூறினார். நவம்பர் மாதம் தொடங்கும் ரபி பருவத்திற்கு தேவையான உரங்களும் கையிருப்பில் இருப்பதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை விரிவுபடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 10 1,40,000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பயணியர் விமான சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். லக்னோவிற்கு இன்று புறப்பட்ட முதல் விமானத்தில் விமான நிலைய பயணிகளுக்காக நிலம் வழங்கிய 172 விவசாயிகள் மற்றும் 20 பெண்கள் பயணம் செய்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இந்த விமான நிலையம் உலகத்தரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 165 அதிகரித்துள்ளதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28 பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தற்போது 1,20,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட இந்த விமான நிலையம் எதிர்காலத்தில் 22

0: 50 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்ட சர்வதேச விமான நிலையமாக மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விமான நிலையத்திலிருந்து விரைவில் பெங்களூரு, ஹைதராபாத், ஜெய்ப்பூர் உள்ளிட்ட 16 நகரங்களுக்கு விமான சேவை தொடங்க உள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இரு தலைவர்களும் தனித்தனியாக விடுத்துள்ள செய்தியில் காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நடுத்தர மக்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நடுத்தர மக்களுக்கான பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தி தரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வருமான வரி சீர்திருத்தத்தால் நடுத்தர மக்களின் வரிச்சுமை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வெளிப்படைத் தன்மையுடன் பின்பற்றப்படுவதாகவும் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்திருப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்தார். பிரதமரின் உஜ்வலா இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட திட்டங்களால் மக்கள் பெரிதும் பயன்பெற்றிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஆயுஷ்மான் பாரத், மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் போன்றவற்றால் மக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை மத்திய அரசு உயர்த்தியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளின் வசதிகள் மேம்பாட்டு தினம் இன்று கொண்டாடப்பட்டது. விமான நிலைய இயக்குநர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய சுற்றுலாத்துறையின் சார்பில் மாணவர்களுக்கு விமான நிலைய சேவை குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. பயணிகளின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சென்னை விமான நிலையத்தில் யாத்ரி சுவிதா நிவாஸ் பயணிகளின் வசதி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை விமான நிலையம் நவீன பயணிகளின் சேவை அமைப்புகள், விரிவாக்கப்பட்ட செக் இன் மற்றும் பாதுகாப்பு வசதிகள், மேம்படுத்தப்பட்ட உடைமைகள் கையாளுதல் அமைப்புகள் மற்றும் சிறந்த அணுகல் வசதிகளுடன் திகழ்கிறது. இந்த மேம்பாடுகள் பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் வசதி ஆகியவற்றில் உயர் தரத்தை பயணிகளுக்கு மிகவும் திறன்பட சேவை செய்து விமானத்தின் நேர தவறாமை செயல்பாட்டை மேம்படுத்தவும் சுமூகமாக மற்றும் நம்பகமான பயணத்தை அனுபவிப்பதற்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் டிஜி யாத்ரா செயல்படுத்துவதன் மூலம் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பயணிகளின் தடையற்ற பயணத்தை அனுபவிக்க உதவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் வரும் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்திடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தடை வரும் வெள்ளிக்கிழமை நீக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கைவிடுவது குறித்த அம்சங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்பதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் அப்பகுதியில் அமைதி ஏற்படும் என்றும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபார், பீகார், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரா, மேற்கு வங்கம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் தெற்கு சத்தீஸ்கரில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 5 நாட்களில் தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாக

0: உள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. மேற்குவங்கத்தின் ஒரு சில பகுதிகள், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பகுதிகளில் வரும் 7 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டிருந்த தலைநகர் தில்லியில் இன்று காலை லேசான மழை பெய்துள்ளது. தில்லியில் பகல் நேர வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இன்று நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை தீபிகா 2 கோலும் நவ்னீத் கவு 1 கோலும் அடித்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் டுனிஷியாவை வென்றது. துருக்கி அன்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவராவிற்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கிய அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாய வலை மீள வழி கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: மாய வலை மீள வழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு பிரிவு உதவி பேராசிரியர் ஸ்ரீ தேஜஸ் நடராஜன் அவர்கள் இணைகிறார்.
4: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பத்தி பேச போறோம். சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம். ஈஸி மணி, நோ ரிஸ்க், இதை நிறைய பேர் கேள்வியும் பட்டிருப்போம், இந்த ஸ்கேம்லயும் விழுந்திருப்போம். இந்த காலத்துல சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னா ரொம்ப பேர் நம்புறோம். அதே மாதிரி ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தியா இருந்தா உண்மையாதான் பேசுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ரீசெண்டா என்ன நடக்குது, ஃபேக் ஆன்லைன் பிசினஸ், ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி ஸ்கேம்ஸ், இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நான் சிம்பிளா இன்வெஸ்ட் பண்ணேன், பெரிய ப்ராஃபிட் எடுத்தேன், டெய்லி 10,000 இன்கம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி நமக்கு காட்டுறாங்க, ஸ்கிரீன்ஷாட்ஸ், லக்ஸுரி லைஃப், காரு, ஃபாரின் ட்ரிப், இதெல்லாமே காட்டுறாங்க. பட் இதெல்லாம் உண்மை கிடையாது, இதெல்லாம் மார்க்கெட்டிங் டிராமா. இவங்களை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணது கொஞ்சம் ப்ராஃபிட் காட்டுவாங்க. அப்புறம் என்னாகும், நீங்க இன்னும் ப்ராஃபிட் எடுக்கணும்னா இதுல நிறைய நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அண்ட் கடைசியில என்னாகும்னா அந்த அக்கௌண்டே க்ளோஸ் ஆயிரும், இன்ஃப்ளூயன்சரும் காணாம போயிருவாங்க. உண்மை என்னன்னா அது ஒரு ஃபேக்கான பிளாட்ஃபார்மா இருக்கும், இல்ல பொய்யான ஸ்கீமா இருக்கும், இல்லைன்னா இல்லீகல் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் குரூப்பா கூட இருக்கலாம். இன்ஃப்ளூயன்சர் இது பண்ணதுக்கு அவங்களுக்கு ப்ரொமோஷன் மணி வரும். ஆனா யாருக்கு இங்க லாஸ், நமக்கு தான். இன்ஃப்ளூயன்சர் சொல்லுவாங்க, நான் இந்த ஆப் யூஸ் பண்றேன், நீங்களும் யூஸ் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஆக்சுவலா SEBI ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா யாருனாலையுமே இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கொடுக்க முடியாது, அது இல்லீகல். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்ஃபுளுசர் சொல்ற எல்லாமே பொய்யுன்னு சொல்ல வரல, பட் இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்ட போது நம்ம தான் கொஞ்சம் சேஃபா இருந்துக்கணும். ஒருத்தர் கேரண்டீட் ப்ராஃபிட், ரிஸ்கே இல்ல, ஹரி பண்ணுங்க, இதான் லாஸ்ட் சான்ஸ், இல்ல ஸ்கிரீன்ஷாட் மட்டும் ப்ரூஃப்னு சொன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்பயுமே கேரண்டி கிடையாது. இன்ஃப்ளூயன்சர் சொல்றதை மட்டும் அட்வைஸா கேட்டுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அவங்க SEBI ரெஜிஸ்டர்டானு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஈஸி மணி அப்படின்னு சொன்னாலே தயவு செஞ்சு அங்க ஸ்டாப் பண்ணிருங்க. கிரிப்டோ, ஆன்லைன் பிசினஸ் அப்படின்னா கண்டிப்பா அங்க டபுள் ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கிட்ட எல்லாத்துட்டையும் டிசைட் பண்ணிட்டு ஒரு டெசிஷன் எடுங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஃபேமஸா இருக்கலாம், ஆனா அவங்க சொல்ற எல்லாமே உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சோசியல் மீடியா ஃபேமஸ்னால அவங்க வந்து ஃபினான்ஷியல் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்கன்றது உண்மை கிடையாது. உங்க மணி உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான், இன்ஃப்ளூயன்சர்ஸோடது கிடையாது. ஸோ நீங்க தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே சேஃபா பார்த்து பண்ணணும். சேஃபா இருங்க, எதுலயும் ஸ்கேம் ஆகிறாதீங்க. நன்றி, வணக்கம்.
3: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளித்து

0: ஸ்ரீ தேஜஸ் நடராஜன் அவர்கள் நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.
1: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீல வழி.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.

ஒவ்வொரு நொடியையும் இசையால் அழகாக்கும் நம் கோடை பண்பலை 100.5 இதுவரை இணைந்திருந்தோம் மகளிர் நேரம். இனி கவின்மிகு காவிய கானங்கள் அரங்கேறும் நேரமாய் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

மலரும் நினைவுகளையும் கனவுகளையும் வரியிலும் கவியிலும் மெட்டலம் தொடுத்து செவியில் கொடுத்து இனிமை தரும் நேரத்தை எடுத்து வருகிறது கூடை பந்தலை நூறு புள்ளியாய் நெஞ்சில் நிறைந்தவை. ஒலிக்க வருகிறது முதல் பாடல். பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தாராபுரம் நாடார் திரு துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா, சுகந்தி, மெலிசை மன்னர்கள், டி கே ராமமூர்த்தி, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் வளமான வரிகளில் முத்துக்கள் பூக்கும் குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி, டி ஆர் ரமணா இயக்கத்தில் படம் வெளிவந்த ஆண்டு 1965. கன்னி ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? இதோ இப்படித்தானோ.

குறிஞ்சி மலரின மனம் வீசிக் கொண்டிருக்கும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது கூடை பந்தலை நுறுப்புள்ளியா இந்த நெஞ்சில் நிறைந்தவை. இனி டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். கொடிக்கால் புதூர்

முத்துச்சாமி அகிலாண்டேஸ்வரி. 1975 ஏசி திரிலோகச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த இப்படத்திற்கு இசை மெலிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். வாலியின் வாழ்வு தரும் வரிகளில் நறுமணத்தின் வாசம் தரும் குரல்கள் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி. யார்மடி சுமந்து தான் பிறந்தாலும் செவிமடை திறந்து இதயம் நிறைக்க வருகிறது பாடல். 1:10 கோடி பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில்

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
5: தங்கள் அன்புடன்
4: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
5: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
4: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
5: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேர்

0: நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
0: நமது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
3: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
4: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
3: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

இசையும் இதயமும் நிறைந்து கொண்டிருக்கும் இவ்வெளிக்கூடை பந்தலை நூறு புள்ளியாய் இந்த நெஞ்சில் நிறைந்து வை. இனி வண்ணங்காமுடி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் சிலமலை, புகழ்மதி, சஞ்சனா, வர்ஷன், ஆத்விக், புஷ்பம், பிச்சைமணி. ஆயிரத்து 1957 ஆண்டு பிள்ளையா இயக்கத்தில் வெளிவந்த இப்படத்திற்கு இசை ஜி ராமநாதன், தஞ்சை ராமையாதாஸ் வரிகளில், பாகுடன் தேனும் கலந்து இனிக்கும் குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா. மேகத்தில் மறையும் நிலவை தேகத்தில் இணைக்க இசைக்க தருகிறது கூடை பந்தலை நூறு புள்ளி ஐந்து.

0: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

கானம் என்னும் தேனி பருக பருக இனிக்காதோ மனமென பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நூறு புள்ளியாய் நின்னெஞ்சில் நிறைந்தவை. இனி அமுத வல்லி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தென்காசி குணசேகரன், பாரத் பிரியன். இசை சக்கரவர்த்தி டி ஆர் மகாலிங்கம் குரலில், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளில், மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தியின் இசையில் படம் வெளிவந்த ஆண்டு 1959. படத்தை இயக்கியிருக்கிறார் ஏ கே சேகர். கண்ணில் மேடிக்கட்டு ஆடும் எழிலை, கூடு கட்டி வாழும் குயிலை தாளத்தோடு கேட்கலாமா நெஞ்சம் இணைக்க நெஞ்சம் நிறைந்தவையில்?

0: ஆர் மகாலிங்கத்தோடு இணைந்து பாடினார் பி. சுஷீலா.
1: எல்லாருக்கும் வணக்கம், நான் விஜய் சேதுபதி பேசுறேன்.
2: நான் யாரு, நான் யாரு, நான் யாரு,
1: இது கோடை பண்பலை 100.5.
2: நான் ராஜா, நான் ராஜா, எங்கேயும் நான் ராஜா.
1: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. தவறாம கேளுங்க.

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி நீல வானம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் இராமேஸ்வரம் ஹியாத் மெஹானா. கண்ணதாசரின் எண்ணத்தில் நின்ற வரிகளில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் உறவை சொல்லும் முன்னத குரல் பி சுஷீலா. பி மாதவன் இயக்கத்தில் படம் வெளிவந்த ஆண்டு 1965. நீராடும் உங்கள் ஆசை நெஞ்சின் நிலையை சொல்ல வாடை காற்றோடு செவி தேடி வருகிறது பாடல் இதோ கேட்கலாம்.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிரெழுத்து.

0: நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.

சின்ன ஆசைகளை சிதறாமல் தந்து கொண்டிருக்கிறது கூடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் உடைய காட்டூர் ராமசாமி, ருக்மணி, கவின், பூபதி இவர்களுக்காக ஒலிக்க வருகிறது அன்ன இல்லம் திரைப்படத்திலிருந்து பாடல். கவியரசர் கண்ணதாசன் வரிகளில் திரை இசை திலகம், கே வி மகாதேவனின் இனிய இசையில் காதல் ஜாடை சொல்லும் குரல் டி எம் சௌந்தரராஜன். 1963 ஆண்டு வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் பி மாதவன். நாடகம் நடத்தும் நடையை இசையோடு கேட்போமா இப்பொழுது 1:34 நிமிடத்தில்?

வயது பாடல்களோடு கவிதை வரிகளையும் எழுதி நிலையத்திற்கு அனுப்பி இருக்கிறார் நம் அன்பு நேயர் தென்காசி பாலு. அவரின் விருப்ப பாடல்கள் ஒலிக்கும் இன்று மாலை 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சியில். 1:38 நெஞ்சில் நிறைந்த வயல் இனி கை ராசி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். கரிவலம் வந்த நல்லூர் கணேசன், தங்கராஜ், காமராஜ், மாணிக்கம், மாரிமுத்து, கே சங்கர் இயக்கத்தில் ஆர் கோவர்த்தனம் அவர்களின் தித்திக்கும் இசையில் படம் வெளிவந்த ஆண்டு 1960. கவியரசர் கண்ணதாசனின் காதல் வரிகளில் காலம் எல்லாம் கானம் பாடும் குயில்கள், டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா. கானம் என்னும் மாற்றினிலே, கவிதை என்னும் ஓடத்திலே போக அழைக்கிறது கீதம் நெஞ்சில் நிறைந்தவையில்.

உணர்வுகளை சுமது இசையால் செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி ஒளி விளக்கு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் ராஜபாளையம் சுபாஷினி சத்யா. 1968 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் சாணக்கியா. மெலிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாலியின் வசந்த வரிகளில் முத்து மொழி என வண்ணம் தீட்டும் குரல்கள் டி எம் சௌந்தரராஜன். எல் ஆர் ஈஸ்வரி. யார் யாரோ தேடிய பாடலை தவிட்டாமல் தருகிறது பண்பலை 1:44.

நீச்சல் நினைந்தவையில் இனி செல்வ மகள் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். பாகல்பட்டி பெருமாள் மகாலட்சுமி. குயில் என கீதம் பாடும் பி சுஷீலா, டிஎம் சௌந்தரராஜன் குரலில், வாலியின் காதல் வரிகளில், மல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், 1967 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் கே வி ஸ்ரீனிவாசன். நினைவாக நான் இருந்தேன்னு, நிஜமாக நீ வர வேண்டும் என நினைக்கும் இதயங்களை நிறைக்க வருகிறது பாடல். நெஞ்சில் நிறைந்தபையில் 1:50.

நெஞ்சில் நிறைந்தவையில் தூத்துக்குடி கழுகுமலை ஈஸ்டர் அந்தோணி மரிய தங்கமலர் இவர்களுக்காக ஒலிக்க வருகிறது பொன் ஊஞ்சல் திரைப்படத்திலிருந்து பாடல். சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் படம் வெளிவந்த ஆண்டு 1973 கவியரசர் கண்ணதாசன் வரிகளில் எண்ணத்தில் ஊஞ்சலாடும் வண்ண குரல்கள் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா. உள்ளம் நாடும் நினைவுகளோடு கொஞ்சம் ஊர்கோளம் செல்வோமானாமும்

0: மிகவும் பயந்த சுபாவம் உடைய கொடும்பாளூர் இளவரசி வானதி இப்பொழுது திடீரென்று மிகவும் மனோதிடம் தைரியம் மிக்க ஒரு பெண்ணாக மாறியது கண்டு சோதிடரும் வந்தியத்தேவனும் ஆச்சரியத்துக்கு உள்ளானார்கள். என்ன காரணமாக இருக்கும் என்று ஒருவருக்கொருவர் ஆராய்ந்து பார்க்கத் தொடங்கினார்கள். சோதிடரே, கொடும்பாளூர் வம்சத்தார் பரம்பரையான வீர சைவர்களாயிற்றே, இந்த பெண்ணுக்கு திடீரென்று புத்த மதத்தில் பற்று உண்டாவானேன் என்றான்.
1: பூர்வ ஜென்ம வாசனையா இருக்கலாம் என்றார் சோதிடர்.
2: நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு புறப்படுவானேன்.
1: அதுதான் எனக்கும் வியப்பா இருக்கு.
2: உம்முடைய சோதிட சாஸ்திரத்தில் பார்த்து சொல்ல முடியாதாக்கும்.
1: தம்பி, சோதிட சாஸ்திரத்தின் மூலம் இதை எப்படி அறியலாம்? இது ஒற்றாடல் சாஸ்திரத்தை சேர்ந்தது.
2: ஒற்றாடல் என்று ஒரு சாஸ்திரமா?
1: ஏன் இல்லை, ஏன் இல்லைன்னு கேட்குற. பொய்யாமொழி புலவரின் திருக்குறள் பற்றி நீ கேட்டது இல்லையா?
2: அப்படி ஒரு நூல் உண்டு என்று கேட்ட ஞாபகம் இருக்கிறது.
1: அந்த நூலில் ஒற்றாடல் என்று ஒரு அதிகாரம் இருக்கு. அதில் 10 பாட்டு இருக்கு.
2: அப்படியா? அவற்றில் 2 நல்ல பாடல்கள் சொல்லுங்கள்.
1: எல்லாம் நல்ல பாடல்கள் தான். இட கேள. வினை செய்வார் தஞ்சுற்றம் வேண்டாதார் என்ற அங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று. அரசன் தன் கீழ் ஊழியம் செய்வோரையும் தன்னுடைய சொந்த உறவினரையும் அவ்வாறே தன் பகைவர்களையும் ஒற்றர்கள் வைத்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் என்கிறார் வள்ளுவர். இன்னுங்கள், துறந்தார் படிவட்டராகி இறந்தார் ஆராய்ந்து என் செய்யினும் சோர்வில் தொற்று. துறவிகளைப் போல வேடம் பூண்டோம், செட்டவங்களை மாதிரி பாசாங்கு செய்தோம், எதிரிகள் எவ்வளவு துன்பப்பற்றினாலும் ரகசியத்தை வெளியிடாமலும் சோர்வில்லாமல் உழைக்கிறவன் ஒற்றன் என்று வள்ளுவர் கூறுகிறார். அரசர்கள் ஒரு ஒற்றனுடைய காரியத்தை இன்னொரு ஒற்றனை கொண்டு ஒற்றறிய வேண்டும் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கிறார். ஒற்றொற்றித் தண்ட பொருளையும் மற்றும் ஒரு ஒற்றினால் ஒற்றிக்கொழல். இந்த பாடல்களை எல்லாம் நீ கேட்டதில்லைன்னு சொல்ற.
2: வந்தியத்தேவனுக்கும் ஒரே வியப்பாய் போய்விட்டது. இனி அவகாசம் கிடைத்ததும் திருக்குறளை படித்துவிட்டுத்தான் வேறு காரியம் பார்ப்பது என்று தீர்மானித்துக் கொண்டான். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படியெல்லாம் ராஜரீக முறைகளை பற்றி எழுதியவர் எத்தகைய அறிவாளியாயிருக்க வேண்டும்? இன்னும் சற்று நேரம் பேசியிருந்துவிட்டு வந்தியத்தேவன் புறப்பட்டான்.
1: நீங்கள் ராத்திரி இங்கே தாமசிட்டு காலையில் போகலாமே
2: என்று சோதிடர் கூறியதை அவன் கேட்கவில்லை. இன்னொரு சமயம் வருகிறேன், அப்போது தங்கள் விருந்தாளியாக இருக்கிறேன் என்றான்.
1: இன்னொரு சமயம் நீங்கள் வரும்போது என்னோட சோதிடங்கள்லாம் பலிச்சிருக்கிறத காண்பாய்
2: என்றார் சோதிடர். ஐயா சோதிடரே, நீர் சோதிடம் ஒன்றுமே சொல்லவில்லையே. சொல்லியிருந்தால் அல்லவா அவை பலிக்க முடியும் என்று கூறி நகைத்து கொண்டே வந்தியத்தேவன் குதிரை மீது ஏறி புறப்பட்டான். சோதிடர் வீட்டிலிருந்து சற்று தூரம் வரையில் ஒரே பாதைதான் இருந்தது. பல்லக்கு சென்ற பாதையிலேயே அவனும் போக வேண்டியிருந்தது. பின்னர் பாதைகள் இரண்டாக பிரிந்தன. ஒரு பாதை வடக்கு நோக்கி கொள்ளிடக்கரைக்குச் சென்றது. இன்னொன்று தென்கிழக்காக திருவாரூர் நோக்கிச் சென்றது. திருவாரூர் சாலையில் வெகு தூரத்தில் பல்லக்கு போய்க் கொண்டிருப்பதை வந்தியத்தேவன் பார்த்தான். ஒரு கணம் அவனுடைய உள்ளம் தத்தளித்தது. கொடும்பாளூர் இளவரசி கேட்ட உதவியை மறுக்க வேண்டி வந்துவிட்டதே. உண்மையிலேயே அவளுக்கு உதவி தேவையாயிருக்குமானால், வழியில் அபாயம் ஏதேனும் ஏற்படுமானால், பின்னால் அந்த செய்தி தெரியும்போது என்னை நானே மன்னித்து கொள்ள முடியுமா? வழித்துணை போக மறுத்தது பற்றி நெடுங்காலம் வருந்த வேண்டியிராதா? ஆயினும் என்ன செய்வது? முதன் மந்திரியும் இளைய பிராட்டியும் இட்ட கட்டளை மிக கண்டிப்பானது. வேறு காரியங்களில் நான் இப்போது தலையிட முடியாது. முன்னர் சில முறை அப்படி சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிட்டு தொல்லைப்பட்டதெல்லாம் போதும். ஆழ்வார்க்கடியான் வேறு எச்சரித்திருக்கிறான். அன்றியும் வானதி தேவியை தான் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு அழைத்துச் செல்வதென்பது கனவிலும் நினைக்க முடியாத காரியம். இவ்வாறு முடிவு செய்த வந்தியத்தேவன் குதிரையை கொள்ளிடக்கரை பாதையில் திருப்பினான். அதே சமயத்தில் வீர் என்ற ஓர் அபயக்குரல், மிக மிக லேசான பெண்குரல் ஒலித்ததாக தோன்றியது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான், பல்லக்கை காணவில்லை. அங்கே இருந்த சாலை முடுக்கில் திரும்பி இருக்கக்கூடும். ஆயினும் போய் பார்த்துவிட வேண்டும் என்ற முடிவுக்கு ஒரு கணத்தில் வந்துவிட்டான்.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: வந்தியத்தேவன். அதனால் அப்படியொன்றும் தாமதம் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. குதிரை பாய்ந்து சென்றது. வெகு சீக்கிரத்தில் சாலை முடுக்கின் அருகில் வந்துவிட்டது. அங்கே அவன் கண்ட காட்சி வந்தியத்தேவனுடைய இதயமே நின்றுவிடும் படி இருந்தது. பெண்ணுருத்தி ஓரத்து மரம் ஒன்றில் கட்டப்பட்டிருந்தாள். அவளுடைய வாயில் துணி அடைக்கப்பட்டிருந்தது. இருட்டும் நேரமாதலால் யார் என்று முதலில் தெரியவில்லை. அருகில் சென்று பார்த்தான். வானதி பல்லக்குடன் நடந்து சென்றது சேடிப்பெண் என்று தெரிந்தது. அவள் முனகிக்கொண்டே தன் கட்டுக்களை அவிழ்த்து கொள்ள முயன்று கொண்டிருந்தாள். வந்தியத்தேவன் குதிரையிலிருந்து பாய்ந்து இறங்கி முதலில் வாயில் அடைத்திருந்த துணியை எடுத்துவிட்டு கட்டுக்களையும் அவிழ்த்து விட்டான். அவ்வளவு பலமாக கட்டப்படவில்லை என்பது அவன் உள்மனத்தில் பதிந்தது. பெண்ணே, என்ன நடந்தது? சீக்கிரம் சொல். பல்லக்கு எங்கே? உன் எஜமானி எங்கே? என்று பதறிக்கொண்டே கேட்டான். சேடிப்பெண் உளறி குளறி மறுமொழி கூறினாள். அந்த சாலை முடுக்கில் பல்லக்கு திரும்பிய போது திடீரென்று ஏழெட்டு மனிதர்கள் பக்கத்து மரங்களின் மறைவிலிருந்து பாய்ந்து வந்தார்கள். அவர்கள் சிலருடைய கைகளில் மண்டை ஓடுகளும் சூலாயுதங்களும் காணப்பட்டன. அவர்களில் இரண்டு பேர் சேடிப்பெண்ணை மண்டையில் அடித்து கீழே தள்ளினார்கள். வாயில் துணியை அடைத்தார்கள். இதற்குள் மற்றவர்கள் பல்லக்கு சுமந்தவர்களிடம் ஏதோ பயங்கரமான குரலில் சொல்லவே அவர்கள் பாதையை விட்டு விலகி குறுக்கு வழியில் பல்லக்குடன் ஓடினார்கள். மற்றவர்களும் தொடர்ந்து போனார்கள். வானதி தேவியின் குரலே கேட்கவில்லை. இவ்விதம் கூறிவிட்டு பல்லக்கு சென்ற குறுக்கு பாதையையும் அந்த சேடிப்பெண் சுட்டிக்காட்டினாள். பெண்ணே, நீ அந்த குடந்தை சோதிடர் வீட்டிற்கு போயிரு. நான் உன் எஜமானியை கண்டுபிடிக்க பார்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் குதிரை மீது பாய்ந்து ஏறினான். குதிரை ராஜபாட்டையிலிருந்து திரும்பி குறுக்கு வழியில் சென்றது. மேடு பள்ளம் காடு செடி என்று பாராமல் அதிவேகமாகச் சென்றது. அமாவாசை முன்னிரவு. நன்றாக இருள் சூழ்ந்து விட்டது. வடதிசையில் தோன்றி மேலே வந்து கரிய மேகங்கள் இப்போது வானவெளி முழுவதும் பரவி மறைத்துவிட்டன. ஆகாயத்தில் ஒரு நட்சத்திரம் கூட கண் சிமிட்டவில்லை. மரங்களின் மீதும் புதர்களின் மீதும் பறந்த மின்மினி பூச்சிகள் சிறிது வெளிச்சம் அளித்தன. அதன் உதவி கொண்டு வந்தியத்தேவன் குதிரையைச் செலுத்திக் கொண்டு போனான். எங்கே போகிறோம்? எதற்காகப் போகிறோம்? போவதானால் பயன் ஏதேனும் ஏற்படுமா என்பதும் ஒன்றும் தெளிவாகவில்லை. குந்தவை தேவியின் அருமை தோழிக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அவளை காப்பாற்ற முயலுவது தன் கடமை. புறம் கடவுள் இருக்கிறார். ஒரு நாழிகை நேரம் குதிரை ஓடிய பிறகும் பல்லக்கை கண்டுபிடிக்க முடியவில்லை. வெறும் பைத்தியக்கார வேலையில் இறங்கிவிட்டோமோ என்ற யோசனை வந்தியத்தேவன் மனதில் உதித்தது. குதிரையை நிறுத்தினான். அந்தச் சமயம் சற்று தூரத்தில் ஏதோ சத்தம் கேட்டது. கூர்ந்து கவனித்தான். குதிரை காலடி சத்தம் போலிருந்தது. ஆம், குதிரைதான். ஒரு குதிரையா, பல குதிரைகளா என்று தெரியவில்லை. பல்லக்கை காவல் புரிந்து கொண்டு போகும் குதிரை வீரர்களாயிருக்கலாம். இனி ஜாக்கிரதையாகப் போக வேண்டும். திடீரென்று பெருங்கூட்டத்தின் நடுவில் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. அதனால் வானதி தேவிக்கும் பயனில்லை, தன் காரியமும் கெட்டுப்போகும். மெல்ல மெல்ல நின்று நின்று குதிரையை விட்டு கொண்டு போனான். முன்னால் போவது ஒரே குதிரைதான் என்று ஒருவாறு நிச்சயித்து கொண்டான். சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த குதிரை ஒரு மேட்டுப்பாங்கான கரையின் மீது ஏறுவது போல தோன்றியது. தான் பின்தொடர்வது தெரியாமல் மறைந்து நிற்க விரும்பினான். சுற்றுமுற்றும் கூர்ந்து பார்த்தான். பாழடைந்த மண்டபம் ஒன்று இடிந்த சுவர்களுடன் பக்கத்தில் காணப்பட்டது. அதன் அருகே சென்று மொட்டைச்சுவர் ஒன்றின் மறைவில் குதிரையை நிறுத்தி கொண்டான். முன்னால் சென்று மேட்டில் ஏறிய குதிரையை கண்கள் வலிக்கும்படியாக இருட்டில் உற்று பார்த்து கொண்டிருந்தான். யாரங்கே என்ற குரல் வந்தியத்தேவனை திடுக்கிடச் செய்தது. அது அவனுக்கு பழக்கப்பட்ட மனிதரின் குரலாகத் தோன்றியது.
1: மகாராஜா, அடிமை நான்தான்
0: என்ற மறுகுரலும் கேட்டது. ஒரு நிமிட நேரத்துக்கெல்லாம் குரல்கள் கேட்ட இடத்தில் ஒரு தீவர்த்தி வெளிச்சம் தோன்றியது. மரத்தின் மறைவிலிருந்து கையில் தீவர்த்தியுடன் ஒருவன் வெளிவந்தான். அதன் வெளிச்சத்தில் குதிரை தெரிந்தது. குதிரையின் மேல் ஒரு ஆள் வீற்றிருப்பது தெரிந்தது. குதிரை மேலிருந்தவர் மதுராந்தகர்தான் என்பது உறுதியாயிற்று. தரையில் நின்றவன் தீவர்த்தியை தூக்கி பிடித்தபோது இளவரசர் ஏறியிருந்த குதிரை மிரண்டது. முன்னங்கால்களை அது மேலே தூக்கி ஒரு தடவை சுழன்றது. பின்னர் சடால் என்று பாய்ந்து ஓடத் தொடங்கியது. அந்த குதிரை நின்ற இடம் ஓர் அகன்ற வாய்க்காலின் கரை. அந்த மேட்டுக்கரையிலிருந்து குதிரை வாய்க்காலின் வெள்ளத்தில் பாய்ந்தது. தீவர்த்தி பிடித்த மனிதன் மகாராஜா மகாராஜா என்று கூறிக்கொண்டேன் குதிரையை பின்தொடர்ந்து வாய்க்காலில் குதித்தான். குதித்தவன் இடறி விழுந்தான். தீவர்த்தி வாய்க்காலின் வெள்ளத்தில் அமிழ்ந்தது.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.

0: இந்த ஏழையின் குடிசையில தங்கிட்டு காலையில போகலாமேன்னு வானதிய வேண்டி கேட்டுக்கிட்டாரு சோதிடர். அந்த பிடிவாதக்கார பொண்ணும் இல்லை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு, என் உயிரை பத்தி கவலை இல்லை, இதனால யாருக்கு உபயோகம்னு விரக்தியோட போயிட்டான். வந்தியத்தேவனையும் கேட்டு பார்த்தார், அவனும் தங்குறதா இல்லை. அது போகட்டும், விஜயதசமி அன்னைக்கு தஞ்சாவூர்ல சுந்தர சோழர் ஆதுர சாலை தொடக்க விழால வெள்ளை புறவை மேல ஏறி உட்கார தெரியாம உட்கார்ந்து தவிச்சுக்கிட்டே வந்து சேர்ந்தார் மதுராந்தகர். இப்ப இந்த இருட்டு வேளையில இங்க என்ன வேலை அவருக்கு? சரி, நம்ம வேலையை பார்ப்போம். பூர்வ ஜென்ம வாசனை, முந்தைய பிறவிகளிலே செய்திருந்த வினைகளின் பதிவுகள் ஆள் மனத்துல மன சங்கிலி போல தொடர்ந்து வருவத வாசனைன்னு தத்துவ ஞானிகள் குறிப்பிடுறாங்க. எடுத்துக்காட்டா, பெருங்காயம் வச்சிருந்த டப்பா அந்த பெருங்காயம் எடுக்கப்பட்ட பிறகும் அதன் வாசனை அப்படியே வச்சிருக்கும். பெரும் காயம் பெரிய உடல் போன பிறகும் அந்த வாசனை தொடரும்னு இருபொருள் பட சொல்லுவது உண்டு. இந்த வாசனை சங்கிலி தொடரிலிருந்து விடுபட உதவுவது தியானம். ஆசா நிகழும் துகள் ஆயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்கிறார் அருணகிரிநாதர். நிகழும் சங்கிலி விலங்கு, ஆசைகளால் ஆன விலங்கு பொடி பொடியா உடைஞ்சிட்டா அனுபூதி நிலை கிட்டும். ஒற்றாடல் பொருட்பாலில் 59வது அதிகாரம். பகைவர், சமமானவர், நட்பினர், இந்த மூணு வகையினரையும் அறிவதற்கு ஒற்றரை ஆளுதல். சேடிங்கிற சொல்லுக்கு பணிப்பெண், தோழி என்பது பொருள். தீதியில் தெய்வமடந்தையர், சேடியர், தாதிமார் என தம் பணி கேட்கவே கம்பராமாயண பகுதி. முன்னிரவு, இரவின் முற்பகுதி, அதாவது மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை, நள்ளிரவுக்கு முன்னால் உள்ள ரா பொழுது. தமிழ் இலக்கணப்படி ஒரு நாள் 6 சிறு பொழுதுகளை கொண்டது. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மாலை, இரவு 10 மணிக்கு மேல் நள்ளிரவை தாண்டி 2 மணி வரை யாமம். வாய்க்கால் பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்கே கூடுதலாக ஒரு துணுக்கு, நீர்ப்பாசனத்துக்காக வெட்டப்பட்ட வாய்க்கால்களை வயலை விட மேடாக அமைச்சாங்க. வெள்ளை நீரை வடிய வைக்கிற வாய்க்கால்களை வயலை விட தாழ்வா, அதாவது ஆழத்தில் அமைச்சாங்க. மதுராந்தகரின் குதிரை வயலை நாசப்படுத்தாம வாய்க்கா கரை மேலே ஏறிடுச்சு போலும். தீயை கண்டு மிரண்ட குதிரையும் தீவர்த்தி பிடிச்ச ஆளும் வாய்க்கால்ல மதுராந்தகர்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: இனிய வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 சிறப்பு வென்றார் வந்தார். கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் சிறப்பு நிகழ்ச்சியாக நாள்தோறும் வளம் வந்து கொண்டிருக்கிறது சிறப்பு வென்றார் வந்தார். அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரா ரொம்ப பரிச்சயமான ரொம்ப பழமையான நேயர் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்கும் தெரியும், தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்க தான் நிலையத்தில் இருக்காங்க. இப்போ அவங்க கூட தான் பேச போகிறோம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க மேடம்.
0: சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் கலந்துருக்கீங்க, எப்படி இருக்கு?
1: ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க மேடம். எங்களை போன்ற ஒரு நேயர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறது நம்ம கோடை பண்பலைக்கு எப்படி நன்றி சொல்றேன்னு எங்களுக்கே தெரியல. சிறப்பா இருக்கு மேடம்.
0: எதிர்பார்த்தீங்களா? அதாவது நாள்தோறும் நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து கேக்குறீங்க. நீங்க வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு நாம எப்பயாவது போவோமா பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிந்தனை செஞ்சிருக்கீங்க?
1: சிந்தனை செஞ்சிருக்கேங்க மேடம். நான் வந்து இந்த நம்ம தங்கள் அன்புடன் பகுதியில் வந்து வாட்ஸ்அப் பதிவு போடுவேன்.
0: சரி,
1: அதில் வந்து எப்பயுமே பதிவு வரும். ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த பதிவுகள் வரும். அந்த நிகழ்ச்சிக்கு எப்பயுமே நம்ம நிகழ்ச்சிகளை பாராட்டி எப்பயுமே அது வாட்ஸ்அப் பதிவு போட்டுகிட்டே இருப்பேன். அதில் சிறந்த கடிதங்கள் அதுலேயும் முத்தான நேரில் வாங்கியிருக்கேன்.
0: சரி,
1: அப்படி இருக்கும்போது கடிதம் எழுதுறதுக்கும் எனக்கு சில நேரங்களில் வந்து கொஞ்சம் இடர்பாடு இருக்கும். அதனால் வந்து கடிதம் எழுதுறது அளவாக வச்சுக்கிருவேன். அதுக்கு பிறகு வந்து

0: நம்ம இந்த நிகழ்ச்சி வரும்போது நம்மளும் எனக்கு முத்தானா நேராக வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினால எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. புதுக்கோட்டை கீரங்குடி அசோக்குமார் அவர் வந்து முத்தான நேராக வந்திருந்தார்.
1: சரி,
0: அவர் வந்து விருப்பத்தின் பேரை என்னை கூட்டு வந்திருந்தார். சரி, அவர் வந்து அந்த பேட்டி எடுக்கிறத பார்த்து இது பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நம்மளும் இந்த இடத்துல வந்து ஒரு நம்மளும் முத்தான நேரம் இருந்து வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வருமா வரமாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது.
1: சரிங்க.
0: அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி நான் கடிதம் எழுதியிருந்தேன். கடிதம் எழுதியிருந்தால் 26 ஏப்ரல் 26ஆம் தேதி வந்து அந்த கடிதம் எழுதியிருந்தேன். காலநிலை மாற்றம்ங்கிற தலைப்பில் அது அந்த கடிதத்துக்காண்டி ஒரு முத்தான நேர் என்னை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த தேர்ந்தெடுக்கும்போது மகிழ்ச்சி அளவே இல்லை.
1: அது இல்லாமல் இப்போ சிறப்பு விருந்தினராக நேரலையில் உட்காந்துருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறீங்க.
0: மிக்க மகிழ்ச்சியாக இருக்குங்க மேடம்.
1: சரி, பண்பலையோட நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே பாராட்டி கடிதம் எழுதுவீங்க, அப்புறம் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் போடுவீங்க அப்படின்னு சொன்னீங்க. எத்தனை ஆண்டு காலமாக நம்ம பண்பலை கேட்குறீங்க?
0: நான் சோதனை ஒளிபரப்பு காலத்தில் கேட்குறேங்க மேம். அப்போ வந்து எனக்கு 98-99 அந்த டயங்களில் வந்து மாலை நேரங்களில் சோதனை ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அப்போ வந்து டேப் ரெக்கார்டர்னு இருக்கும், கேசட் இந்த மாதிரி போகிறதுல, அந்த இதில் வந்து சோதனை ஒளிபரப்பு கொடைக்கானல் 100.5 பாட்டு போடுவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து இறைச்சலோடு நம்ம வானொலி கேட்டிருந்த அனுபவம் இருந்திருக்கு.
1: சரி,
0: அந்த நேரம் அந்த தெளிவாக வந்து அந்த நம்ம பண்பலை சோதனை ஒளிபரப்பு பண்ணும்போது சில பட பாடல்கள்லாம் கேட்கும்போது எனக்கே ஒரு வியப்பாக இருந்தது. அப்போ இவ்வளோ தெளிவாக வானொலி கேட்குமா அப்படிங்கிறது அப்போ வந்து ஒரு தெரிஞ்சுக்கிறாத ஒரு எஃப்எம்ஐ போய் தெரிஞ்சுக்கிறாத வயசு இருந்தாலும் அந்த நேரங்களில் வந்து நம்ம 100.5 சோதனை ஒளிபரப்பு பண்ணும்போது ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. அதே போல் நம்ம நிலையம் ஆரம்பிக்கும் போது முதல் பாடலாக வந்த நம்ம வானவில்லின் அந்த பாடல் வந்து ரொம்ப முத முத ஒழிக்கும் போது அதுக்கு மகிழ்ச்சியே இல்லைங்க மேடம்.
1: அந்த பாடல் கேட்டாலே நம்ம மனசு ஒரு புத்துணர்ச்சி
0: ஐரோப்பியெல்லாம் ஒரு தேசிய கீதம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம். அந்த பாடல் எப்போ போட்டாலும் அந்த நம்ம பண்பலை வந்து ஆரம்பித்த அந்த ஞாபகம் எனக்கு எப்பயுமே வந்துடும்.
1: சரி, சோதனை ஒளிபரப்புலேருந்து நம்ம கோடை பண்பலை கேட்டுட்டு இருக்கீங்க. முதல் முறையாக எந்த நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் பேசுனீங்க, நினைவில் இருக்கா?
0: நினைவில் இருக்குது மேடம். நான் முதல் அந்த நேரலை நிகழ்ச்சி வந்து அப்போ வந்து இப்போ பண்பலை கழகங்கிறது வந்து அப்போ இருந்தது, பொது அறிவு கல்வி அதுக்கு வந்து அப்போ முனைவர் ஐயா இருந்தார், பட்டிப்பன்ற பேச்சாளர்.
1: சரிங்க.
0: அவர் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டார், அதுக்கு பதில் சொல்லி முதலாக பரிசு பாடல் வாங்கினேன்.
1: வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில்
0: அந்த நிகழ்ச்சியில் முதல் பாடல் வாங்கின அனுபவமும் இருக்குது மேடம். முதல் பாடல் வந்து காதல் பரிசு படத்தில் ஒரு பாடல் வாங்கினேன். அப்போ எனக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை.
1: சரிங்க. அப்போ வந்து வனத்துறிகையில் வந்து நீங்கள் சரியான விடை சொல்லி பரிசு பாடல் வாங்கியிருக்கீங்க. இப்போ உங்களோட விருப்ப பாடலா முதல் பாடல் சிறப்பு வென்றார் வந்தார்ல, என்ன பாடல் கேட்கலாம்?
0: அன்புள்ள ரஜினிகாந்த் படத்திலிருந்து கடவுள் உள்ளமே கருணை இல்லமே அந்த பாடல் கொடுங்க மேடம்.
1: பாடல் வருதுங்க, கேட்கலாம்.
0: நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பண்பலை 100 விளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிரான் அரிசியின் செப்புகா செந்தமிழ்.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிரான் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிரான் அரிசிகள்.
2: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புகா செந்தமிழ்.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: கோடை பண்பலை 100 விளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிரான் அரிசியின் செப்புகா செந்தமிழ்.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிரான் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிரான் அரிசிகள்.
2: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புகா செந்தமிழ்.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: நேரம் 2:40. கோடை பண்பலை 100.5 சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன் ஐயா அவரோட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயா சொல்லுங்கள், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க?
7: நான் வந்து ஒரு தையல் கலைஞராக இருக்கேன் மேடம். வீட்டில் வந்து என் மனைவி பெயர் முத்துலட்சுமி, பையங்க வந்து 2 பேருங்க மேடம். பெரிய பையன் பேர் ரிதன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இங்கே கோயம்புத்தூரில் படிக்கிற. அப்படி
6: சரி.
7: இளைய பையன் வந்து கொஞ்சம் கேண்டிகேப்டு, அதனால் வந்து மாற்றுத்திறனாலே அதனால் கொஞ்சம் வீட்டில் இருந்து பார்த்துட்ருக்கேன் மேடம்.
6: எத்தனை ஆண்டு காலமாக இந்த தையல் வேலையை நீங்கள் பார்க்குறீங்க?
7: நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா வந்து ஒரு அவரும் டெய்லர் தான், அதனால் வந்து சின்ன வயசுலேருந்தே காஜா போடுறது இந்த வேலையில் இருந்தனால வந்து என்னால் வந்து ஒரு 10ஆம் வகுப்பு வரையும் படிக்க முடிஞ்சது.
6: சரி.
7: அதுக்கு மேலே வந்து இப்போ படிக்கும்போதே அதை இந்த வேலையை கற்றுக்கிட்டேன். அதுக்கு மேலே வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து நான் அதுக்கு மேற்கொண்டு படிக்க முடியல. அப்படியே அப்பாத்த செஞ்ச தொழிலை

0: அப்படி ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி ஓரளவு இருக்கேன் மேடம்.
1: அப்படி அந்த வேலையவே அப்படியே செஞ்சுட்டே இருக்கீங்க. சரி, தையல் வேலை அப்படிங்கறனால முழு நேரமுமே நம்ம கூடை பண்பலை நீங்க கேட்பீங்களா? எத்தனை மணிக்கு நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க?
0: நிச்சயமாக மேடம், காலையில் எப்படியும் 6:30-7 மணிக்குள்ளே கேட்பேங்க மேடம். அதுலேருந்து ஆரம்பிச்சேன்னா நைட்டு நான் தூங்குறதுக்கு எப்பயும் 11 மணி ஆயிரும்.
1: சரி,
0: 11 மணி 11:30 கூட ஆயிரும். இரவு சிறகு வரையும் முடிஞ்ச அளவுக்கு கேட்டுருக்கேன்.
1: எல்லா நிகழ்ச்சியிலுமே கேட்பீங்க?
0: கேட்பேன்.
1: சரி, இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். ரொம்ப முக்கியமான வேலை ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கீங்க, அதாவது அந்த துணியை வந்து தச்சு நீங்க கொடுத்தே ஆகணும். அந்த நேரத்தில் வந்து ஒரு நேரலை நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க வந்து ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? உடனே நம்ம பண்பலையில தொடர்பு கொண்டு பேசணும்னு நினைப்பீங்களா, இல்லை வேலையை முடிக்கணும்னு நினைப்பீங்களா?
0: இல்லை, முக்கியமான கருத்துனா என்னால் தொடர்பு கொள்ள முடியணும்னு ஒரு முயற்சி பண்ணுவேன். ஆனால் இணைப்புங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இதாக இருக்குல்ல.
1: இல்லை, இணைப்பும் கிடைக்கும் அப்படின்னே வச்சுக்கலாமே. ஆனால் வந்து அந்த துணி கொடுத்தவங்க வந்து நின்றுட்டே இருக்காங்க, சீக்கிரமாக எங்களுக்கு தச்சு கொடுங்க, இப்போ எங்களுக்கு அவசரமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் வந்து நம்ம பண்பலையிலையும் பேசணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அதாவது அந்த கருத்தை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் என்ன,
0: அது வந்து நம்ம அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம், கொஞ்சம் நேரம் போருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இதில் இந்த முயற்சி எடுக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை, அது அவங்க ஒன்றும் சங்கடப்பட வேண்டியது இல்லை. சில நேரம் வந்து யாரும் சங்கடப்பட்டதும் இல்லை. ஒரு தடவை வந்து நான் இணைப்பு கேட்டு பண்பலைக்கழகத்துக்கு பதில் சொல்றதுக்கு இணைப்புல இருந்தேன். அப்போ நீங்க சொன்ன மாதிரி வாடிக்கையாளர் வர்றாங்க, விஷயத்தை கேட்கறாங்க, நான் போன் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா அந்த நம்ம பேசுறது வந்து நம்ம வானொலியில கேட்டுட்டு இருக்கு. அப்ப அவங்களும் அதை கேட்கறாங்க. கேட்கும்போது அவங்களே ஒரு நிமிஷம் நிப்பாட்டிக்கிட்டாங்க.
1: சரி,
0: பேசி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது நான் பேசின பிறகு பரவாயில்ல, வானொலியில் உங்கள் பேரெல்லாம் வருது, இப்போ அடுத்த மாநிலத்திலேருந்து கூட, கேரளா இந்த மாதிரி இடத்துல இருந்து கூட, எங்கள் ஊரில் இருக்க நிறைய பேர் வந்து அந்த ஊரில் அதிகமாக இருக்காங்க, கேரளாவில் இருக்காங்க.
1: சரி,
0: அங்கேருந்து கூட எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, முன்னாடி ஃபோன் பண்ணுவாங்க, உங்கள் பாட்டு வந்து ஆசையில் ஒரு குக்கில் வருது, தங்கலன் புள்ள பேர் கேட்டேன் சொன்னாங்க அப்படின்னு வந்து மெனக்கட்டு வந்து கடையில் வந்து சொல்லிட்டு கூட போவாங்க.
1: ஆனாலும் எல்லா வாடிக்கையாளரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, ஒரு சிலர் வந்து ரொம்ப அவசரம், எங்களுக்கு எங்கள் வேலையை முடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல.
0: அது இருக்குங்க மேடம், அது வந்து நம்ம அப்படியே இருந்தால் நம்ம என்ன ஒரு மணி நேரம் பேச போகிறது இல்லை, ஒரு மிஞ்சி போனால் ஒரு 2-3 நிமிஷம் பேசுவோம். அது வந்து நம்மளுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியும்.
1: எப்படியோ சமாளித்து வந்து கோடை பண்பலையில் பேசணும், அதுதான் முக்கியம் இல்லைங்களா?
0: நிச்சயம்.
1: சரிங்க, இப்போ அடுத்த விருப்ப பாடலாம், என்ன பாடல் கேட்கலாம்?
0: தாலாட்டு பாடவாங்கிற படத்தில் வந்து ஓடை கோயில் பாட்டு அப்படிங்கிற பாடல்
1: வருது. பண்பலை நேயர்கள் எல்லாருக்காகவும்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்துரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: நேரம் 2:48. கோடைப்பண்மலை 100.5 சிறப்பு வென்றார் வந்தார் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன் ஐயா அவரோட தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயா, பண்மலை அதாவது சோதனை ஒளிபரப்புலேருந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த கடிதம் எழுதுறது எத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குது? எப்படி ஆரம்பிச்சிச்சு?
1: கடிதம் எழுதுறது வந்து முன்னாடி இருந்து எழுதிட்டுருக்கேன் மேடம். அப்போ வந்து நிறை குறை கடிதங்கள் எழுத வாசிப்பாங்க, அதுக்குமே சில கடிதங்கள்லாம் நான் எழுதியிருக்கேன். அப்போ வந்து இயக்குனர் ஐயா வந்து பேசுவாங்க,
0: தங்கலான்புடன்
1: நிகழ்ச்சியில் வந்து பேசுவாங்க. அப்போ என் கடிதம்லாம் வந்திருக்கு.
0: சரி, அதுக்கப்புறம்?
1: அதுக்கப்புறம் வந்து பெரும்பாலும் வந்து கடிதம் எழுதலை. அதுக்கப்புறம் என் உயிரெழுத்து இந்த நிகழ்ச்சி வரும்போது அதுக்கு என்னுடைய தெரிவுகள்லாம் வந்திருக்கு. என் மனைவிக்கு நான் எழுதி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பெரும்பாலும் வந்து நான் இந்த பதிவு வந்து வாட்ஸ்அப்பில் என்றைக்கு இது பண்ணாங்களோ அதுலேருந்து நான் வாட்ஸ்அப் பதிவு தான் அதிகமாக போடுவேன்.
0: ஏன் நீங்கள் கடிதம் எழுதுறதை விட்டுட்டீங்க, என்ன காரணம்?
1: காரணங்கிறது எனக்கு ஒரு நேரக்குறைவு கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால எழுத முடியலை மேடம். நான் இரவில் வந்து அன்றைக்கன்னைக்கு நிகழ்ச்சிகளை ஒரு சின்ன இதில் வேலை செய்யும்போது குறித்து வச்சுக்கிடுவேன். இன்னைக்கு யார் நிகழ்ச்சி பண்ணாங்க, என்ன நிகழ்ச்சின்னு ஒரு பேப்பரில் குறித்து வச்சுக்கிடுவேன். அதை வச்சுக்கிட்டு நான் நைட்டு நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவு உணவெல்லாம் சாப்பிட்ட பிறகு அப்படியே அதை மேலோட்டமாக பார்த்து என்னென்ன நிகழ்ச்சி யார் பண்ணாங்க அப்படி மைண்டில் வச்சுக்கிட்டு, ஏன்னா நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம், அதனால் வந்து அது நினைவில் இருக்கும்.
0: கண்டிப்பாக
1: அதனால் அதை வந்து அப்படியே நான் வாட்ஸ்அப்பில் பதிவாக போட்டுக்கிறேன்.
0: சரி, ஆனால் வந்து நீங்கள் கோடைப்பண்மலை நிகழ்ச்சி கேட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பதிவும் போடுங்க, கடிதமும் எழுதுங்க.
1: நிச்சயமாக எழுதுறேன் மேடம், இனிமேல் அதை நான் இப்போ பழக்கமாக வச்சுக்கிறேன்.
0: சரி, உங்களுக்கு பண்மலையில் ரொம்ப பிடித்தமான நிகழ்ச்சி இதுதான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து நாள்தோறுமே நான் எப்போவுமே கேட்பேன் அப்படின்னா எந்த நிகழ்ச்சியை சொல்லி?
1: எனக்கு வந்து முதல்ல எடுத்தோம்னா நம்ம பண்புடையோட முக்கியமான நிகழ்ச்சிங்கிறது வானவில் தான். வானவில்னால வந்து எத்தனையோ பல கருத்துக்கள் வந்து நல்வழிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த நிகழ்ச்சி தான் என் தலையாய நிகழ்ச்சி, எனக்கு
0: அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: அதுக்கடுத்து பிடிச்ச நிகழ்ச்சிங்கும் போது வண்ணத்துறை பண்பலைக்கழகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.

0: பிடிக்கும்.
1: சரிங்க.
0: ஏன்னா இன்றைக்கி வந்து பொது அறிவுங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு வந்து கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. அதனால் வந்து அந்த நீங்கள் எடுக்கிற கேள்விகள் வந்து அவங்களுக்கு பிற்காலங்களில் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு வந்து அதை குறித்து வச்சாங்களே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும்.
1: ஏதோ ஒரு வகையில் அது
0: பயனுள்ள அதை மாதிரி தான் இருக்கும். எப்பயுமே கேள்வி வந்து அவ்வளோ நுணுக்கமாக எடுக்கிறீங்க. அதனால் வந்து அந்த கேள்வி வந்து பல போட்டி தேர்வுகளுக்கு வந்து அது இதாக இருக்கும்.
1: கண்டிப்பாக அதை வந்து குறிச்சு வச்சுக்கணும். நம்ம கோடை பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐயா சொல்லியிருக்காரு. அடுத்த விருப்ப பாடலாக என்ன பாடல் கேட்கலாங்க?
0: மல்லுவேட்டி மைனர் படத்துல வந்து மனசுக்குள்ள நாயன சத்தம் அந்த பாடலுக்கு.

0: இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக தேனி மாவட்டம் பன்னிப்புரம் ராதாகிருஷ்ணன் ஐயா அவரோட தான் நம்ம பேசணும். ஐயா, கோடை பண்பலை 100.5 சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோங்க.
1: மிக்க நன்றி மேடம். இந்த வாய்ப்பு கொடுத்தா நம் நிலைய இயக்குனர் அவர்களுக்கும், நிலைய ஒளிபரப்பு அதிகாரிகள் அவர்களுக்கும், மற்றும் நிலையத்தில் பணிபுரியும் அறிவிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த நேரத்தில் சில நண்பர்களும் எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்தார்கள். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் இருப்பூர் ராஜா வெங்கடேஷ், சாலமன் ராஜ் மற்றும் கீரங்குடி அசோக்குமார், தேனி மாவட்ட நேயர்கள் தங்கராஜ், பிச்சைமணி மற்றும் கங்காதரன், மற்ற நேயர்கள் எல்லாருமே ஒரு எனக்கு வென்றாரு வந்தார் நிகழ்ச்சிக்கு அந்த வரவுமே கூப்பிட்டு வாழ்த்து சொன்னாங்க. அது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது.
0: இந்த நேரத்தில் அவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமாக கேட்பாங்க மேடம்.
0: சரிங்க, ஏதோ கவிதை சொல்கிறேன்னு சொன்னீங்க, சொல்லுங்கள்.
1: நிச்சயமாக சொல்கிறேன் மேடம். வைகரை விடியலாய், ஆன்மீக தேடலாய், பொது அறிவு பெட்டகமாய், அறிவு சுரங்கமாய், நேயர்களின் எண்ணங்களால் வளம்பெறும் வானவில்லாய், நிறங்களால் வண்ணம் திட்டும் வண்ணத்தூருகையாய், சித்திர செவ்வானத்தில் ஒளி தீட்டும் ஓவியமாய், காவிய கானங்கள் படைக்கும் இளமை பேசும் இசைச்சுடராய், என்றும் எங்கள் மனதில் நிற்கும் நினைவே சுகம் தந்து, இரவு சிறகாய் தாளாட்டும் எங்கள் கொடைக்கானல் பண்பலை 100.5, 27வது உதயநாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்கய்யா.

கோடை பண்பலை 100.5 இனி தொடர்வது நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களோடு பொழிப்புறையும் இணைந்து வலம் வரும் நிகழ்ச்சியாக உயிரெழுத்து நிகழ்ச்சி வருமுன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் எதிர்பார்ப்புகளை மத்திய அரசு பூர்த்தி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உணவு தானியங்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மத்திய அரசு செயல்படுத்த

வரும் திட்டங்கள் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உயிரி தொழில்நுட்பம் உயர் வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தேர்போகி கிராமம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைவில் நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் குழந்தைகள் தொடங்கி மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தாவேக அரசு பரிசீலனைக்கு உட்படுத்துவது தவறானது என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் யுயாங்கில் இன்று தொடங்கிய உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் அன்பு நேயர்களே, இன்பத்தின் இனிய முகவரியாக, இசையின் இதய துடிப்பாக, நாளும் நம்மை மகிழ்விக்கும் நம் 100.5 இனி நாம் ரசிக்க உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியில் தன் யதார்த்தமான வரிகளோடு பாடல்களையும் ரசிக்க தந்துள்ளார் நம் அன்பு நேயர் தென்காசி பாலு அவர்கள். இறைவனும் மனிதனும் எனும் தலைப்பில் பாடல்களை தந்துள்ளார் நம் நேயர். புயல் அடித்தால் மழை, சிலை வடித்தால் கலை, கோடை பண்பலையை நினைத்தாலே எங்களுக்கு இன்ப அலை. நேயர்களின் கற்பனை திறனை வளர்க்கும் உயிரெழுத்து நிகழ்ச்சியில் என் தெரிவும் வளம் பெற வேண்டும் என்ற ஆவல் எனக்கு மிகவும் அதிகம் என்று கூறியுள்ளார் நம் நேயர். உண்மை, அன்பு, நன்றி, கருணை, பண்பு, பணிவு போன்ற நற்குணங்களை வளர்த்து கொண்டால் நாமும் தெய்வ பிறவிதான் என்று இறைவன் நமக்கு 6 கட்டளைகளை வழங்கியிருக்கிறார். நாமும் ரசிப்போம் நேயர்களே ஆண்டவன் கட்டளை படப்பாடலை.

0: கிழக்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால்

0: 350-5151.
1: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும்.

நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. நாம் மனிதனாக பிறந்தது யார் செய்த தவறு? படைத்தவனோ நம்மை பாவமென்றே நினைக்கின்றான். பறந்து விரிந்த இந்த பூமியில் பரந்த மனம் இருந்தால் நிறைந்த நிம்மதி நம்மை தேடி வரும். மனதிற்கு ஆறுதல் தரும் பாடலை கேட்போமா நேயர்களே? நம் கூடை பண்பலை 100.5.

0: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ணத்துரிகை.
2: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னவர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

இறைவனும் மனிதனும் எனும் தலைப்பில் யதார்த்தமான பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றது நூறுபுள்ளி ஐந்தின் உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் அன்பு நேயர் தென்காசி பாலு அவர்கள். மனசாட்சிக்கு பயந்தவன் மனிதன், தெய்வத்தின் சாட்சிக்கு பயந்தவன் புனிதன். தியாகம் பட பாடலுக்கு இவ்வாறு விளக்கம் தந்துள்ளார் நம் அன்பு நேயர்.

0: ஆரம்பிக்கலாங்களா?
1: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:00

0: முப்பது மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
1: ஒரே ஒரு பெயர் தான்
2: கோடை பண்பலை.
1: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
3: வெறித்தனமா இருக்கும்.
4: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம் பாடி
1: நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும்
4: கோடை பண்பலை 100.5.
5: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான்.
0: சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
1: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
0: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
6: எத்தனை

வாழ்க்கையின் நிலையாமையை யதார்த்தமான பாடல்களால் கேட்க தந்துள்ளார் நம் நேயர் தென்காசி பாலு அவர்கள். மனிதனும் தெய்வமாகலாம். எப்போது தன்னலம் மறந்து பொதுநலம் கருதி நல்லவனாக வள்ளலாக தியாகியாக மாறும் நாள் என்று வருமோ அன்றே அவன் தெய்வநிலையினும் மேன்மையை அடைகிறான்.

அடுத்த நிகழ்ச்சியில் இனி வருகிறது சாந்தி நிலையம் படப்பாடல். பாடலுக்கு இவ்வாறு விளக்கம் தந்துள்ளார் நம் நேயர். மகாபாரத காவியத்தில் ஒரு தத்துவம் சொல்லப்பட்டுள்ளது. கிருஷ்ண பரமாத்மா துரியோதனனை பார்த்து இந்த உலகில் உள்ள மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்கிறார். அதற்கு கெட்ட குணம் கொண்ட துரியோதனனோ, உலகில் உள்ள அனைவருமே கெட்டவர்கள், நல்லவர் எவரும் இல்லை என்றானாம். அதே கேள்வியை நல்ல குணம் படைத்த தர்மனிடம் கேட்டபோது, இந்த பூ உலகில் பொன்மணம் படைத்த மனிதர்களே அதிகம், கெட்டவர் என்று எவரையும் சொல்ல முடியாது என்றாராம். இதிலிருந்து நாம் அறிவது, அவரவர் பார்க்கும் பார்வையில்தான் நல்லதும் கெட்டதும். இதனை உணர்த்தும் இனிய கானம் பி. சுசீலா அவர்களின் குரலில் கேட்போமா நேயர்களே?

செவியோரம் கவி பாடிக்கொண்டிருக்கின்றது கோடை பண்பலை நிருபுலியாய்ந்தின் உயிரெழுத்து. இவ்வுலகில் யார் பெரியவர்? இறைவனா இல்லை மனிதனா எனும் வினாவை எழுப்பியுள்ளார் நம் நேயர்.

0: பாட்டும் பதமும் பண்பலை சொல்லும் நேரம் பிற்பகல் 3:45 நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து. வானம்பாடி படத்தில் வரும் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் எனும் பாடலை பற்றி குறிப்பிட்டுள்ளார் நம் நேயர். இந்த பாடலை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதும் போது கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும் என்று எழுதினார். இதனை வாசித்து பார்த்த TMS அவர்கள், கடவுளுக்கு ஏது இறப்பு, ஆகவே சாக வேண்டும் என்று பாடுவது சரியல்ல, வாட வேண்டும் என்று பாடுகிறேன் என்றார். அதனை கவிஞரும் பாராட்டினார். அந்த பாடலை பண்பலையில் கேட்டு ரசிக்க ஆவலோ ஆவல் என்று கூறியுள்ளார் நம் அன்பு நேயர்.
1: கடவுள்

0: கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்.
1: உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசம் இல்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில்

0: நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான

0: பருத்திலிருந்து தயாராகுது. பூமக் சினவாஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: வாழ்க்கையின் நிலையாமையை யதார்த்தமான பாடல் வரிகளால் கேட்க தந்துள்ளார் நம் நேயர் தென்காசி பாலு அவர்கள். கடவுள் மனிதனை படைத்தானா? இல்லை, மனிதன் சிலை வடிவில் கடவுளை படைத்தானா? யாரிடம் கேட்பது என்று தெரியாமல் புலம்பித் தவிக்கிறான் நாயகன்.

இசையின் சிறகில் நேசத்தின் நிழலில் இதுவரை பயணித்தோம் உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்தார் நம் அன்பு நேயர் தென்காசி பாலு அவர்கள். நேயருக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி, நன்றி, வணக்கம் நேயர்களே.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் எதிர்பார்ப்புகளை மத்திய அரசு பூர்த்தி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உணவு தானியங்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உயிரி தொழில்நுட்பம் உயர் வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தேர்போகி கிராமம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைவில் நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் குழந்தைகள் தொடங்கி மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் பெண்களின்

பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தாவேக அரசு பரிசீலனைக்கு உட்படுத்துவது தவறானது என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் குவேயாங்கில் இன்று தொடங்கிய உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஐந்தில் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: வழங்கும் வண்ணத்துரிகை. மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கறது ஒரு தனி சுகம்தான். அந்த மகிழ்ச்சியை சொல்ல வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதே பாட்டு ஒரு புதிரா நம்ம கண்ணு முன்னாடினா எப்படி இருக்கும்? பாட்டை கேளுங்க, பதிலை சொல்லுங்கன்னு பாட்டுக்குள் ஒளிந்திருக்கும் பதிலை கண்டுபிடிக்க நேயர்களை அன்புடன் அழைக்கிறது உங்கள் கொடைப்பண்பலை 100.5 வண்ண துருகியில் பாட்டுக்குள் பதில். நிகழ்ச்சியில் பங்கு பெற நேயர்கள் வரவேண்டிய எண்கள்: அறிமுக உள்ளங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற வழக்கமான நேயர்கள் 24 24 26 மற்றும் 290 333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு
2: அன்னலக்ஷ்மி,
0: செல்வராணி. வணக்கம் நேயர்களே.
2: வணக்கம் நேயர்களே.
0: வணக்கமா. என்ன பயங்கர உற்சாகமா இருக்கீங்க?
2: அதுவும் பிஜிஎம் வந்து பட்டை கலப்புற மாதிரி வரக்கூடாது. சரஸ்வதி
0: அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ அதுக்கு நீங்க செமைய ஆட்டம் போட்டீங்க பாத்தீங்களா? அதுதான் முடியல எனக்கு.
2: அதாவது எனக்கு நீங்க சொன்னீங்கல்ல ஓபனிங், அத பார்த்தேனே நீங்க பாடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருச்சு.
0: இல்ல பாட்டுக்குல் பதில் இல்ல, அதனால நீங்க அந்த
2: ரைமிங்
0: அந்த மனநிலையில கேட்டதனால நான் பேசுறது கூட உங்களுக்கு பாடுறதா கேட்டிருக்கும் போல இருக்கு. நிறைய பாடல்கள் வச்சிருக்கோம். என்ன ஒண்ணு, நம்ம நேயர்கள் வந்து வந்த உடனே பாட்டை கேட்ட உடனே பதில சொன்ன உடனே அவங்களுக்கு பரிசு பாடல் தரலாம் அப்படின்றதுனால ரொம்ப எளிமையா சுலபமா
3: கிட்ட பண்றனோ ஃபீல் ஆவறனோ அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பாக்கணும்.
2: என்ன
3: பண்றோம்?
0: ஆனா இத கேளுங்க, உடனே பதில் தெரியல அப்படின்னா அப்புறம் மட்டும் சொல்லணும் இதெல்லாம் இந்த டயலாக.
2: காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
0: வந்தாச்சு, பேர் சொல்லுங்க.
4: கரூர் காந்தி கிராமம் கனிமொழி வீரமணி மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்.
2: நீங்க எப்படி இருக்கீங்க கனிமொழிமா?
4: நல்லா இருக்கேன் மேடம்.
2: சரி, உங்களுக்காக இசை கீற்று வருது கேளுங்க.
4: பாருங்க மேடம்.

0: பாடல் கேட்டீங்களா கனிமொழிமா?
1: கேட்டேன் மேடம்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி என்னன்னா, வண்ண சிறகி எனும் சிறப்பு பெயரை உடைய பூச்சி இனம் எது?
1: வண்ணத்து
0: பூச்சி. பாடல்ல என்ன வந்து அது தாங்க சொல்லணும். நீங்க
2: வண்ணத்து பூச்சியோட இன்னொரு பேரை சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு.
0: என்ன பாடல் கேட்கலாம் கனிமொழி?
1: எனக்கு முத்து படத்துல இருந்து தில்லானா தில்லானா பாடலுங்க மேடம்.
0: இதோ
1: உங்களுக்காக.
0: சரி, உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.
1: நன்றிங்க மேடம்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
6: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் இன் சித்திரச்ச வண்ணம். கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
7: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
8: அன்பு நேயர்கள், இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வண்ண தூரிகையில். பாட்டுக்குள் பதில். பண்பலை சொல்லும் நேரம் மாலை 4:16.
9: அடுத்த நேயரும் வந்துட்டாங்க, வாங்க. வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
9: வணக்கம், பேர் சொல்லுங்க.
10: தேனி மாவட்டம் மோடிப்படி மகாராஜன் பரமேஸ்வரி மேடம்.
9: மகாராஜன்.
10: ஆமாம் மேடம்.
9: பாடல் கேட்கலாமா?
10: கேட்கலாம் மேடம்.

0: பாடல் கேட்டிங்களா?
1: கேட்டேன் மேடம்.
0: சம்பங்கி பூ, அதை வந்து இப்படியும் சொல்லுவாங்க.
1: இன்னொரு வட்டம் பாட்டை பாடுங்க மேடம்.
0: கேளுங்க.

0: கேட்டிங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சாச்சு மேடம்.
0: என்ன பாடல் கேட்கலாம்?

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட்.

0: இல்ல, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம். இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
1: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் இன் சித்திரச்ச வண்ணம்.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் இன் சித்திரச்ச வண்ணம்.

0: இது கோடை பண்பலை 100.5 வண்ண தூரிகையில் பாட்டுக்குள் பதில்.
1: இப்ப அடுத்த பதில கண்டுபிடிக்க யார் வந்திருக்காங்க? வாங்க வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
2: கரூர் வெங்கமேடு வீதியில இருந்து பரமேஸ்வரி சுரேஷ்கா.
1: பரமேஸ்வரி அம்மா, பாடல் கேட்கலாமா?
2: கேட்கலாம்க்கா.

0: என்னங்கம்மா உங்களை வர்ணிச்சு பாடின மாதிரி இருக்கு, அப்படியா
1: பாடல மயங்கி விழுந்துட்டாங்க போல இருக்கே.
2: சொல்லுங்க. கவிஞர் முடியரசன் எழுதிய புகழ் பெற்ற நூல் எது?
3: இன்னும் ஒரு முறை என்ன பார்த்து போறேன்க்கா.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களாமா? இல்லங்கம்மா, நான் தான் சொன்னேன்ல அந்த பாடல வந்து மயங்கி நீங்க விழுந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. அடுத்த நேயர் வந்துட்டாங்க, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: குடிசலை பாக்கியாங்க மேடம். இன்னொரு நல்லா இருக்கீங்களா?
0: நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்கோங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நான் சூப்பரா இருக்கோங்க மேடம்.
0: சரிங்கம்மா, பாடல் கேட்கலாமா?
2: கேட்கலாங்க மேடம்.
0: முதல்ல சொல்லிடுறோம், பாடல்ல மயங்கிறாதீங்க.

0: கவிஞர் முடியரசன் எழுதிய புகழ்பெற்ற நூல் எது?
1: ஒரு குழு கொடுங்க மேடம்.
0: பாடலே உங்களுக்கு க்ளூ தாங்க
1: மேடம். வளைகிங்களா?
0: இல்லை. சரி, இப்ப இன்னொரு நேயர் இணைப்புல இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு கேட்டுடலாமே. பாடலே உங்களுக்கு க்ளூ தாங்க.
2: வந்துட்டாங்க அடுத்த நேயர்.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்மா, நான் திருப்பூர் மாவட்ட குரணிக்குட்டியிலிருந்து கஸ்தூரி பேசுறேங்க.
2: எப்படிங்க இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: எல்லாருமே நல்லா இருக்கோம். பாடல் கேக்குறீங்களா?
3: சரிங்க.

0: பாடல் கேட்டீங்களா?
1: ஆ கேட்டேங்கம்மா.
0: கவிஞர் முடியரசன் எழுதிய புகழ்பெற்ற நூல் எது?
2: அந்த நூலோட பேர் மட்டும் சொன்னீங்கன்னா போதும்.
0: பாடல நேரடியாவே வந்துச்சு
2: இல்லைங்களே.
0: அதுல இருக்க எல்லாத்தையும் சொல்றாங்க ஐயா, அப்படிதானே? அதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளா சொல்லி இதுவா இதுவான்னு கேக்குறீங்கன்னு சொல்றோம்.
2: இன்னும் ஒரு நேயத்தை கேட்போம், இல்லாடி நம்மளே பதில் சொல்றோம்.
1: இன்னொரு
2: இன்னொருக்கா வா.
1: இன்னொருக்கா போடுங்க பார்க்கலாம்.
2: கேளுங்க.

0: கவிஞர் முடியரசன் எழுதிய புகழ் பெற்ற நூல் எது?
1: பாடல் போடுங்க
2: கேளுங்கம்மா.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வழங்கிய வண்ணத்தூரிகை. கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க, பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள்.
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: சிறப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் இன் சித்திரச்ச வனம்.
6: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் இன் சித்திரச்ச வனம்.

0: இணைந்திருக்கிறோம் கொடைப்பெண்மலை 100.5 வண்ணத்துருகையில். பாட்டுக்குள் பதில் நேரம் 4:39 ஆயிடுச்சு. இப்போ என்ன பாடல் போட போகிறோம்? வாங்க வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: கரு வெங்கமேடு செல்வாமல் வந்து பாலசுப்ரமணியன்.
0: பாலசுப்ரமணியன்,
1: ஆமாங்க. காலையில் எங்க ஊருக்கு வந்திருந்தீங்க, எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது.
0: தேடி வரும் பண்பலைக்கு,
1: தேடி வரும் பண்பலையில பேசியிருக்கேன். எங்க ஊர் தேடி வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க ஊர் மக்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் நேரில் பார்த்தது. இப்போ
2: இதே புன்னகையோடு இப்போ பதில் சொல்ல.
0: ஆமாம்,
2: அப்படிதானே?
1: முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன்.
0: மாடல் கேளுங்க, எளிமையாக தான் இருக்கும் இன்னைக்கு.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேன் மேடம், சொல்லுங்க.
0: கடவுளை புகழ்ந்து பாடும் பக்தி பாடல்களை குறிக்கும் சொல்.
1: குறிக்கும் சொல்,
0: கடவுளை புகழ்ந்து பாடுறது வந்து இப்படியும் சொல்லுவாங்க.
1: இன்னொரு போடுங்க மேடம்.
0: கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நெஞ்சத்திலேங்கிறது வரும் மேடம்.
0: நெஞ்சத்திலே வந்து கடவுளை புகழ்ந்து பாடுற பக்தி பாடலா? சரிங்க, நன்றிங்க. வாங்க, வணக்கம்.
1: வணக்கம், தேங்க்யூ.
0: நன்றிங்க.
2: வணக்கம்.
0: அடுத்த நேர் வந்தாச்சு. நேரம் 4:41 ஆயிடுச்சு.
2: வாங்க, வணக்கம்.
3: காற்றலையில் ஒரு காந்த அலை, கோடை பொங்கலை 100 புள்ளி மாலை. வணக்கம்.
0: வணக்கம்.
3: ஈரோடு மாவட்டம் பெருந்துறை திருவாச்சி சிலியம்பாளையம் சோமசுந்தரம்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா பாடல் பதில் எல்லாத்தையும்?
3: மேடம் இன்னும் நான் கேட்கவே இல்லை மேடம், இப்போ தான் கேட்குது.
0: சரிங்க, பாடல் கேளுங்க.

கேள்வி என்னன்னா, கடவுளை புகழ்ந்து பாடும் பக்தி பாடல்களை எப்படி சொல்வாங்க? என்ன சொல்வாங்க? இன்னொரு தடவையா?

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா
1: மேடம்? சுரங்கம்
0: இல்லைங்களே, கடவுளை பாடும் பக்தி பாடல்.
1: மேடம் ஒரு குழு கொடுங்க மேடம்.
0: அதுக்கு நேரடியாக வந்துச்சு பதில்,
2: நேரடியாக தொடக்கமே பதிலாக தாங்க வந்துச்சு.
0: என்ன சொல்லணும்,
1: ஒரு தடவை
0: மூணாம் முறையா?
1: ஆமா மேடம், ஒரு தடவை.
0: சரிங்க கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதேதான் பதில் சொல்லுங்க. நெஞ்சுக்குள்ள வந்துருச்சு உங்களுக்கு. என்னங்க
1: சோமசுந்தரம் ஐயா
0: சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. நன்றிங்க. வாங்க, வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் மேடம். இருவர் நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்கம்மா. பேர் சொல்லுங்கம்மா.
2: மேடம் உதயவுல வாழ்த்துக்கள். 27 உதயவுல வாழ்த்துக்கள் மேடம்.
0: நன்றிங்கம்மா.
1: யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
0: காந்திமதி அம்மா, பாடல் கேட்கலாமா?
2: கேள் போடுங்க மேடம். முயற்சி பண்றேன்.

0: பாடல் கேட்டீங்களாமா? கடவுளை புகழ்ந்து பாடும் பக்தி பாடல்களை குறிக்கும் சொல். பாடல்ல வந்து நேரடியா இருந்துச்சு, அருமையா சொல்லிட்டீங்க. என்ன பாடல்மா கேட்கலாம்?
1: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு.
4: பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை. கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
6: ஒரே ஒரு பெயர் தான் கோடை பண்பலை.
7: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
8: வெறித்தனமா இருக்கும்,
9: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி.
10: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்
9: கோடை பண்பலை 100.5.
11: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான்.
5: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
12: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
5: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
13: எத்தனை

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
1: பருத்தி தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வனம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இசையோடு இதமாய் இது நம் கோடி பண்பலை 100.5 வண்ண தூரிகையில் பாட்டுக்குள் பதில். பண்பலை சொல்லும் நேரம் மாலை 4:53.
2: இப்ப யாரு காத்துட்டு இருக்காங்க? வாங்க, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
3: மேட்டுரோட்டம் காலையனூர் ரா விமலா ராணி.
2: விமலா ராணி அம்மா, உங்களுக்கான பாடல் வருது, கேட்கலாமா?
3: ஓகே மேடம்.

0: பாடல் கேட்டிங்களா?
1: ஆ, கேட்டேன் மேடம்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி என்னன்னா, பூமியின் மேற்பரப்பிற்கு அடியில் பல நூறு கிலோமீட்டர் ஆழத்தில் கடுமையான வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக இயற்கையாக உருவாகும் கனிமம் எது?
1: பயிரம் மேடம்.
2: இவ்வளோ லென்த்தியான கேள்விக்கு இத்தனோண்டா பதில் சொல்லிட்டீங்களே,
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு கிள்ளி பட்டத்துல இருந்த மேடம், கொக்கர கொக்கரக்கு அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை, நன்றிமா.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.

நிறைவுக்கு வருகிறது கொடைபண்மலை 100.5 வண்ண துரிகையில் பாட்டுக்குள் பதில். நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் பிரேம்தாஸ், ஆர் சுந்தரராஜன். கணினியின் கைவண்ணம் சரஸ்வதி, சங்கர் கணேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சாரால். இனி இடைக்கால இன்னிசை கீதங்களோடு வளம் வர காத்திருக்கிறது 100.5 சித்திர செவ்வானம். சிவக்குமன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் எதிர்பார்ப்புகளை மத்திய அரசு பூர்த்தி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உணவு தானியங்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உயிரி தொழில்நுட்பம் உயர் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தேர்போகி கிராமம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள தடுப்பு பணிகளை விரைவில் நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் குழந்தைகள் தொடங்கி மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தவிர்க்க அரசு பரிசீலனைக்குட்படுத்துவது தவறானது என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் குயாங்கில் இன்று தொடங்கிய உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 266 ரன்

வெயிலும் குளிரும் ஒரு சேர வந்து போக, சில்லன்ற தென்றல் ஜெதிபாட, புன்னகை பூக்கள் காற்றில் மெட்டமைக்க, தூரத்து வானில் பறக்கும் பறவைகள் ஓவியம் வரைய, இசைவானில் ஆனந்தமாய் சிறகை விரிக்கிறது கூடை பண்பலை நொறுபிளியைந்தில் சித்திரச்ச வனம். நிகழ்ச்சியில் உங்களோடு சசிரேகா குமரகுரு. மெல்லிய கானங்களோடு பயணிக்க காத்திருக்கிறது இன்றைய சித்திரச்ச வனம்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம், தனித்து இருந்தும் இணைந்து இருப்போம்.

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அன்னாள் அதிடும் அதிடும்.

0: நேயர்களே, நம் கூடை பண்பலை 100.5 இன்றிரவு 10 மணிக்கு ஒலிக்க காத்திருக்கிறது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் திண்டுக்கல் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு வலம் வர காத்திருக்கிறது நேரலை நிகழ்ச்சியாக.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
7: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
6: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
0: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

உங்கள் இதய கூட்டிற்குள் இனிசை மழை கூடை பண்பலை நொறுபலி ஐந்தில் இது சித்திரச்ச வனம். ஒருவரை ஒருவர் காணும்போது பூ இதழ்கள் மௌனம் காக்க, காணாத போது ஓராயிரம் மொழிகள் பரிமாறப்படுகிறது காற்றின் தூதாக.

இசை கொண்டாட்டம் கோடை பண்பலை 100.5 இது சித்திரச்சு வனம். கண்களின் வழியே நுழைந்து இதயத்தில் இடம் பிடித்து எண்ணங்களில் உதயமாகும் வண்ண கனவுகளுக்குத்தான் எத்தனை வேகம். தரையில் நிற்கும் போதே வானில் பறப்பது, தூங்கும் போதே விழித்திருப்பதாக தோன்றுவது. கற்பனை சிறகு விரிகிறது கனவு உலகத்தில் இப்படி.

மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 இது சித்திர செவ்வானம். கற்றலும் கற்பித்தலும் தேடலும் நாடலும் ரசிப்பதும் ரசிக்கப்படுவதும் ஒரு சிறந்த வரம்தானே.

0: ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை வானொலி
1: அறிமுக நேயர்கள் 24/24/24 அனைத்து நேயர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 04542.
0: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெறும்.
1: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: கோடைப்பன் விலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

கோடை பண்பலை 100.5 இனியும் ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். மனதிற்குள் கோர்த்து வைத்த அன்பு மாலை பாசத்தாலும் நேசத்தாலும் சேர்ந்தது. விடாது இடைவிடாது நினைவில் தத்தளிக்கும் போது பிரித்தாலும் பிரிக்கத்தான் முடியுமா?

0: அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. பாடலை பாடியிருந்தார் எஸ். ஜானகி.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: செய்முறை பயிற்சி வகுப்புகள் அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை ஜே கே கே சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
1: ஏழாவது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
2: ஒரே ஒரு பெயர் தான்
3: கோடை பண்பலை.
2: அது பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
4: வெறித்தனமா இருக்கும்.
5: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி கோடை பண்பலை 100.5.
6: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான்.
1: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
7: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
1: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
8: எத்தனை

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 க்கான

0: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 7, சிதறிய ரத்தினங்கள். விக்ரமனிடம் குதிரையை கொடுத்து அதற்கே வழி நன்றாக தெரியும் என்றும் அதன் வழியில் போக விட்டுவிடும் படியும் ஒற்றர் தலைவன் கூறினார். இனி விக்ரமன் காட்டு வழிக்குள் புகுந்து கண்ணுக்கு மறைந்ததும் ஒற்றர் தலைவன் மீண்டும் அந்த சிற்ப வீட்டுக்குள் புகுந்தான். மார்பில் இரண்டு கைகளையும் கோத்து கட்டிய வண்ணமாக சற்று நேரம் அங்கிருந்த தெய்வீக சிலைகளை பார்த்து கொண்டு நின்றான். அப்போது அவனுடைய கண்களில் நீர் ததும்பிற்று. பிறகு அங்கு வந்த குழவியை பார்த்து, அம்மா, இந்த பிள்ளை மறுபடியும் ஒருவேளை இங்கு வந்தானானால் அவனுக்கு தங்குவதற்கு இடம் கொடு. ஆனால் என்னுடைய ரகசியத்தை மட்டும் உடைத்து விடாதே. மறுபடியும் 5-6 நாளில் நான் வருகிறேன் என்றான். அப்படியே சுவாமி என்றாள் கிழவி. பிறகு ஒற்றர் தலைவன் அந்த சிற்ப மண்டபத்தின் பின்புறம் சென்றான். அங்கே விக்ரமன் ஏறிச் சென்றது போலவே தத்ரூபமாய் இன்னொரு குதிரை இருந்தது. அதன் மேல் வெகு லாவகமாக ஏறி உட்கார்ந்து அந்த வீரன் கிளம்பினான். விக்ரமன் போன வழியாக அவன் போகாமல் முதல் நாள் இரவு வந்த காட்டுக்கொடி வழியில் புகுந்து சென்றான். சற்று நேரத்துக்கெல்லாம் விக்ரமன் வழிப்பறிக்கு ஆளான இடத்துக்கு வந்து சேர்ந்தான். ஒற்றர் தலைவன் அவ்விடத்தை நெருங்கி அங்கும் இங்கும் உற்று பார்த்தான். அவனுடைய முகத்தில் ஆச்சரிய குறி தென்பட்டது. உற்று பார்க்க பார்க்க அவனுடைய அதிசயம் அதிகமாயிற்று. ஆச்சரியத்திற்கு காரணம் என்னவென்றால், முதல் நாள் இரவு ரத்தின வியாபாரியின் வாளுக்கும் தன்னுடைய வாளுக்கும் இரையாக விழுந்தவர்களின் உடல்கள் அங்கே காணப்படவில்லை. அவ்விடத்தில் மிகவும் அருவறுப்பான கோர காட்சி ஒன்றை ஒற்றர் தலைவன் எதிர்பார்த்தான். இரவில் காட்டு மிருகங்கள் இறை தேடி அங்கு வந்திருக்கும் என்றும், அவை இறை உண்ட பிறகு மிகுந்த எலும்பு கூடுகள் சகிக்க முடியாத காட்சியாக இருக்கும் என்றும் அவன் எண்ணினான். ஆனால் அங்கே அப்படி ஒன்றும் காணப்படவில்லை. காட்டு மிருகங்கள் எலும்பை கூட விழுங்கி இருக்குமா? அல்லது உடல்களை அப்படியே இழுத்து கொண்டு போயிருக்குமா? அப்படி போயிருந்தால் அந்த ஆட்களின்

0: துணிமணிகள் வாட்களெல்லாம் எங்கே? நாம் போன பிறகு இங்கே யாரோ வந்திருக்கிறார்கள், என்னமோ நடந்திருக்கிறது என்று ஒற்றர் தலைவன் எண்ணினான். உடனே அவன் குதிரையிலிருந்து குதித்து இன்னும் கவனமாக அங்கும் இங்கும் உற்று பார்க்க தொடங்கினான். சட்டென்று ஒரு பொருள் அவனுடைய கவனத்தை கவர்ந்தது. அவனுடைய முகத்தில் அப்போது வியப்பு மட்டுமல்லாமல் கேள்விக்குறியும் தோன்றியது. அந்த பொருள் என்னவெனில் ஒரு மண்டையோடுதான். நேற்று அங்கு இறந்து விழுந்தவர்களின் மண்டையோடாக அது இருக்க முடியாது. அது மிக பழமையான மண்டையோடு. நேற்று நாம் போன பிறகு இங்கு வந்தவன் காபாலிகனாய் இருக்க வேண்டும். அவன் கழுத்தில் போட்டிருந்த மண்டையோட்டு மாலையிலிருந்துதான் இது விழுந்திருக்க வேண்டும். அவனோ அவர்களோதான் இங்கே செத்து விழுந்தவர்களின் உடல்களை அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும் என்று ஒற்றர் தலைவன் எண்ணமிட்டான். இன்னும் அவ்விடத்தில் அவன் சுற்றுமுற்றும் பார்த்தபோது ஓரிடத்தில் இரத்தினங்கள் கொஞ்சம் சிதறி கீழே கிடப்பதை கண்டான். குள்ளன் இரத்தின மூட்டைகளை கீழே போட்டபோது ஒரு மூட்டை அவிழ்ந்து போய் சிதறி இருக்க வேண்டும். அந்த இரத்தினங்களை திரட்டி எடுத்துக்கொள்ளலாம் என்று எண்ணி ஒற்றர் தலைவன் குனிந்தான். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நெஞ்சினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

கண்கள் காற்றில் கவனத்தை ஓடவிட்டு இதழ்கள் அமைதி காக்க உடல் அசையவில்லை. கால்கள் ஓரிடத்தில் நிற்க நினைவுகள் நிஜத்தில் ஒன்று சேர முடியவில்லை. இதுதான் காதலின் தீவிரமோ?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம் AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட A Leading Autonomous Institution.
2: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK Muniraja College of Technology கோபிச்செட்டிப்பாளையம்.
1: Counseling code 2758.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர சவானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

தரும் இறைவி அகிலாண்டேஸ்வரியும் மாங்கல்ய பாக்கியத்தை அருள்வதாக நம்பப்படுகிறது. ஆலயத்தின் கருவறையில் சதுர வடிவ ஆவுடையார் மீது லிங்க மேனியுடன் காட்சி தருகிறார் சிவபெருமான். இவருக்கு பின்னால் கங்கையை தன் கை விரல்களால் பூமியில் விடும் அழகிய திருக்கோலத்தில் ஈசனும் ஊடல் தணிந்த நிலையில் அம்பிகையும் நமக்கெல்லாம் காட்சி அருள்கின்றனர். அம்பிகை அகிலாண்டேஸ்வரி தனிச்சன்னதியிலும் அருள்பாளித்துக் கொண்டிருக்கிறார். கருவறையில் சிவபெருமானும் அம்பிகையும் காட்சி தருவதால் இந்த தலம் திருமண தடை நீக்கும் பரிகார தலமாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது. இதற்கு ஒரு அழகிய வரலாறும் உண்டு. சூரிய வம்சத்தில் வந்த மன்னர் சகரன் அசுவமேத யாகம் செய்ய விரும்பினார். சர்வ லட்சணங்களும் பொருந்திய ஒரு குதிரையை அனுப்பி வைத்தார். ஆனால் அந்த குதிரையானது போகும் வழியிலேயே காணாமல் போய்விட்டது. குதிரையை திரும்ப கொண்டு வரும்படி தன்னுடைய பிள்ளைகளை சகர மன்னர் அனுப்பி வைத்தார். அப்படி குதிரையை தேடி சென்ற சகர மன்னனின் குமாரர்கள் ஒரு ஆசிரமத்தின் வாயிலில் குதிரையை நிற்பதை கண்டனர். அந்த ஆசிரமமானது கபில முனிவர் வசிக்கும் ஆசிரமம். இதை கண்ட குமாரர்கள் கபிலர்தான் குதிரையை கவர்ந்து கொண்டு வந்து இங்கே கட்டி வைத்திருப்பதாக எண்ணிக்கொண்டு முனிவரை கோபமாகவும் தவறாகவும் பேசியதுடன் அவரை தாக்கவும் முற்பட்ட போது இந்த செயலை கண்ட முனிவர் பொறுத்திருப்பாரா? உடனே கோபம் கொண்டு கபில முனிவர் அவர்களை சபித்து விட்டார்.

திருவாரூர் மாவட்டத்தில் பெரிய குருவாடி என்ற ஊரில் பழமையான சிவாலயம் அமைந்துள்ளது. அகத்தியர் வழிபட்ட சிவத்தலங்களில் இதுவும் ஒன்று. இங்குள்ள இறைவன் அகஸ்தீஸ்வரர்.

0: வெகு காலத்திற்கு பிறகு சகர மன்னனின் அடுத்தடுத்து வந்த சந்ததிகளில் ஒருவரான பகிரத மன்னன் தன்னுடைய முன்னோர்கள் கபில முனிவரின் சாபத்திற்கு ஆளாகி துன்புற்று இருப்பதைக் கண்டு அவர்களின் ஆன்மாவை சாந்தியடைய செய்யும் வகையில் ஒரு வழியை அறிந்து கொண்டார். அது என்னவென்றால், கங்காதேவியை பூமிக்கு வரவழைப்பது. விஷ்ணு பரமாத்மாவிடம் கங்கையை வரவைத்து தங்களது முன்னோர்களின் சாம்பல் மீது படும்படி செய்தால் தங்களுடைய முன்னோர்களின் சாபம் நீங்கி அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும் என்று வேண்டி கேட்டுக்கொள்ள, அதன்படியே விஷ்ணு பரமாத்மாவும் கங்கையிடம் கூற கங்காதேவியும் அதனை ஏற்றுக்கொண்டு பூமியை நோக்கி வர சம்மதித்தாள். ஆனால் கங்கை தேவிக்கு ஒரு தயக்கமாக இருந்தது. என்னவென்றால், விண்ணிலிருந்து பூமியை நோக்கி வரும்பொழுது கங்கையின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் பூமியை அழிந்துவிடும் என பயந்தார். இதை மன்னன் பகிரதனிடம் கங்காதேவி கூற, அதற்கு மன்னன், தங்களது வேகத்தை தாங்கிக் கொள்ளும்படி நான் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்று கூறினார். அவ்வாறே பகிரத மன்னனும் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்ள, சிவபெருமானும் கங்காதேவியின் வேகத்தை தாங்கிக் கொள்ள சம்மதத்தை அருளினார். அப்போது விண்ணிலிருந்து வேகமாக இறங்கிய கங்கையை தன் திருமுடியில் தாங்கிக் கொண்டார். சிவபெருமான் கங்காதேவியை தன் திருமுடியில் தாங்கிக் கொண்டதைக் கண்ட பார்வதி தேவி ஈசனிடம் கோபித்துக் கொண்டார். அதனால் சிவபெருமான் அம்பிகையின் உடலை தணிக்கவும் இந்த உலகம் செழிக்கவும் திருமுடியில் இருந்த கங்கையை தம்முடைய இரு விரல்களால் எடுத்து பூமியில் விடுத்தார். அதன் காரணமாக கங்கா விசர்ஜன மூர்த்தி என்ற திருப்பெயரும் இங்குள்ள இறைவனுக்கு ஏற்பட்டது. கங்கா விசர்ஜன மூர்த்தியாக அம்பிகை அகிலாண்டேஸ்வரியுடன் எழுந்தருளியிருக்கும் திருத்தலம்தான் பெரிய குருவாடி திருத்தலம். சகர மன்னனின் சாபம் நீக்கிய அகஸ்தீஸ்வரர் நம் சங்கடங்களை போக்கட்டும். இன்று திருவாரூர் மாவட்டம் பெரிய குருவாடி அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம், வியாசமுனி விரித்துரைத்த விஸ்வநாதாஷ்டகத்தை நாளும், பாசமுற பகர்வார்க்கு சுகம் கல்வி

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:07.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வல்லுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: மகாகவி பாரதி. நினைச்ச உடனே மனதுக்குள்ள ஒரு இன்பமும் உடல்ல ஒரு உற்சாகம் ஏற்படக்கூடிய ஒரு பேருங்க. பிறந்த இடம் வந்து எட்டயபுரம், ரொம்ப வறட்சியான பகுதி. அவருக்கு எத்தனை மொழிகள் தெரியும் அப்படின்னு கேட்டா, எட்டயபுரத்தில் பிறந்ததால் தமிழ், பாளையங்கோட்டையில் படித்ததால் ஆங்கிலம், காசியில் சில ஆண்டுகள் இருந்ததால் சம்ஸ்கிருதம், ஹிந்தி. இதை தவிர 1908-18 10 ஆண்டுகள் பாண்டிச்சேரியில் இருந்ததுனால பிரெஞ்சு, கன்னடம், மலையாளம், தெலுங்கு என்று இத்தனை மொழியும் அவருக்கு தெரியுங்க. 1882 பிறந்து 1921 39 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த மகாகவி. 10க்கும் மேற்பட்ட மொழி தெரிஞ்சிருக்குது. ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருந்தீங்களா, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொன்னா எத்தனை பெருமை, எத்தனை அழகு. அது மட்டும் இல்லைங்க, தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவர் வந்து அதனுடைய வயதை பத்தி எல்லாரும் கேட்கிறாங்க. இப்ப உங்க மொழிக்கு என்ன வயது? 400. உங்க மொழிக்கு என்ன வயது? 800. பாரதிட்டு கேட்டாங்க. அவருடன் சொன்னார், எங்க மொழிக்கு வயதெல்லாம் கிடையாது, அவள் எந்த பிறந்தவள் எந்தறியாத இயல்பின்லாம் எங்கள் தாய். எங்க அம்மா வயசு எனக்கு தெரியாத மாதிரி என்னுடைய மொழியினுடைய வயசு என்னுடைய தாயினுடைய வயசும் தெரியாது எனக்கு. என்னுடைய தாய்மொழி அத்தகைய தன்மை மிகுந்தது. அது மட்டும் இல்ல, இந்த குறைவான வயதுக்குள்ள அவர் வாழ்ந்த அந்த காலத்துல எத்தனை விஷயங்களை அவர் கற்றுக்கொண்டார். காசியில் இருந்தபோது அவருடைய அத்தை வீட்டுக்காரரு இவர்கிட்ட அதிகம் பேச மாட்டாராம். ஏன்னா இவன் மரபு மீறின ஆளா இருக்கான், மீசை வச்சுக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு என்ன ஆளுவேன் அப்படின்னு பேசவே மாட்டாராம். ஒரு நாள் எட்டயபுரம் ஜமீன்தார் வந்து அங்கே வந்திருக்கிறாரு, எங்க காசிக்கு. வந்த உடனே அந்த கோயிலில் காலையில் பூஜை நடந்த உடனே யாராவது தமிழ் பாசுரம் பாடுங்க அப்படின்னாங்களாம். அந்த ஓதுவாரை காணோம். உடனே வீட்டுக்காரருக்கு என்ன செய்யும் தெரியல, கையை பறிஞ்சு நின்றுருக்காரு. மகாராஜா கேட்குறாரு, அவருடைய செல்வத்தில் தான் அது நடந்துகிட்டு இருக்கு. உடனே பாரதி கணீருங்கிற குரலில் திருவாசகத்தை எடுத்து பாடுறாருங்க. திருவாசகத்தை பாடின உடனே கேட்டு ராஜா மெய்சிலுத்து போகிறார். அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படியே அசந்து போகிறாங்க. நீ பாரதி தானே, இன்னார் பையன் தானே? ஆமாம் சொல்லிட்டு, சரி நீ ஏன் எட்டயபுரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்புறம் பாரதி கிளம்புறதுக்கு தயாராக இருக்கிறார். இப்போ ஒரு நிகழ்ச்சியை பாருங்க, இவர் பாடி முடித்தோடனே அவங்க அத்தை வீட்டுக்காரர் அது வரைக்கும் அவரை மதிக்காதவர் ஓடி வந்து கை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டாரான். நீயே உண்மையானவன், ஏன்னா உன் குரலில் இருந்த உண்மையும் உணர்வும் உன்னுடைய வாழ்க்கைக்கு பெரிய விஷயம்னு சொன்னாராம். வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்று போல் இருந்த ஒரு தன்மை பாரதிக்கு உண்டு. அவர் வெறும் கவிஞரா? அதை தாண்டவருங்க. எப்படி என்றால், அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர், ஆங்கிலம் தெரியும். அதே போல அவர் ஒரு படைப்பாளி, கட்டுரையாளர், கவிதையாளர். புதுக்கவிதைக்கு அவர்தான் விதை போட்டவர். பாஞ்சாலி சபதத்திலே மாலை நேர வர்ணனையிலே அவர் வந்து சொல்லுகிற வார்த்தை இருக்கு பாருங்க, புதுக்கவிதைக்கு அதுதான் அடித்தளம் என்றே சொல்வார்கள். இன்னும் சொல்றதாக இருந்தால், வடமொழியிலே சொல்லுகின்ற ஒரு வேத மந்திரம் என்ன என்று கேட்டால், சூரியனை வணங்குகிற போது பாஸ்கராய வித்மகே மகஜுதே தராயதிமிகே தன்னோ ஆதித்யாய பிரஜோதயாதி என்று சொல்லுகிற வார்த்தையை அப்படியே அழகாக மொழிபெயர்த்திருப்பாருங்க. செங்கதித்தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக அப்படிம்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. மொழிபெயர்ப்பாளர், எழுத்தாளர், படைப்பாளர், பத்திரிகையாளர், கார்ட்டூனிஸ்ட், எல்லாத்துக்கும் மேலே ஒரு சிறப்பு எழுதுறீங்களா, டைட்டானிக் அப்படின்னோடனே நமக்கு அந்த கப்பலும் அந்த படமும் ஞாபகத்துக்கு வருதுங்க. 1912 அந்த டைட்டானிக் கப்பல் கவிழ்ந்து போனதை பாரதி இந்தியா என்கின்ற தன்னுடைய பத்திரிகையில் அவர் பதிவு பண்ணியிருக்காருங்க. எப்படி பதிவு பண்ணுறாரு தெரியுமா? 1800க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சென்ற டைட்டானிக் என்ற சொகுசு கப்பல் இப்படி நீரில் அமைந்திருக்கிறது, அதன் காரணமாக பலர் மரணமடைந்திருக்கிறார்கள், அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதாக என்று ஒரு வரலாற்று பதிவை தன்னுடைய இதில் பதிஞ்சு வைத்திருக்காருன்னா எத்தனை பெருமையுடையதாக இருக்குன்னு பாருங்க. இப்படியான பெரும் தன்மைகள் கொண்ட பாரதிய ஒரு துளிதான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது என்று சொன்னால் அந்த கடல் முழுவதையும் உணர்ந்து கொண்டால் எவ்வளவு பெருமை இருக்கும். பாரதி காலத்தால் அளிக்க முடியாத ஒரு மாபெரும் கவிஞன்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: விளங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.

0: 150 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
1: பிஎஸ்சி ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் பிஎஸ்சி ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், கோபிச்செட்டிப்பாளையம்.

0: 52 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு வளம் வரும் நினைவே சுகம் நிகழ்ச்சியில் பங்கு பெற திண்டுக்கல் மாவட்ட அன்பர்களை வரவேற்று காத்திருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.

மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவுத் திட்டம் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பிரச்சினை உலக அளவில் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள திரு நரேந்திர மோடி, இதன் மூலம் மேற்காசியாவில் அமைதி திரும்ப வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், வரி சலுகைகள் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உடான் திட்டம் நடுத்தர வர்க்கத்தினரின் விமான பயண கனவை நனவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் வந்தே பாரத், நமோ பாரத் போன்ற ரயில் சேவைகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில், சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 81 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 12 கோடி குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த சாதனைகள் தொடரும் என்றும் திரு பியூஷ் கோயல் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். காலை உணவுத் திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். முதல்கட்டமாக செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பெண் படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர்

0: வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் உடனடியாக கைது செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். விளம்பர அரசியலை நிறுத்திவிட்டு சட்டம் ஒழுங்கை காக்க உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு இந்த சம்பவமே சாட்சி என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று கும்மிடிப்பூண்டியில் உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவியதன் காரணமாகத்தான் மக்கள் மாற்றத்தை விரும்பி தாவேக்காவுக்கு வாக்களித்ததாக அவர் கூறினார். இருப்பினும் தாவேக்கா அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு ஏமாற்றம் அளிப்பது போல் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் தாவேக்கா அரசு தோல்வியடைந்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த பாலியல் படுகொலை சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது தொடர்கதையாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசும் காவல்துறையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளையும் உரிய காலத்திற்குள் மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தெற்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகள் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே திருப்பூரில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி தீயணைப்புத் துறையின் சார்பில் இன்று நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை காலம் துவங்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது, இடிபாடிகளில் சிக்கிய நபர்களை மீட்பது மற்றும் தீப்பிடித்த நபரை காப்பாற்றுவது உள்ளிட்ட உயிர்காக்கும் நடவடிக்கைகள் மற்றும் அவசர காலங்களில் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பொதுமக்களும் அவசர காலங்களில் செயல்படுவது குறித்து விழிப்புணர்வு பயிற்சியும் வழங்கப்பட்டது. திருப்பூரிலிருந்து சபரீஷ்.
0: மாவட்ட செய்திகள். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பால பணிகளை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தலைமையில் மனித சங்கிலி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். உதகையை கட்டமைத்த ஜான் சலீமனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி லக்ஷ்மி பவ்யா தன்னேரு அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குவை யாங்

இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 44 நாடுகளில் 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசீசா யொகுபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாடுமணி சிங், சச்சின் சிவச், சாக்ஷி, பிரீத்தி பவார் உட்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன.
3: இன்று மிளகாயில் சீர்மிகு சாகுபடி முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் வேளாண்மை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் முனைவர் கோ சதீஷ் அவர்கள்.
4: வணக்கம் வேளாண் பெருமக்களே. எனது பெயர் முனைவர் கோ சதீஷ், இணை பேராசிரியர் தோட்டக்கலை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், பழ அறிவியல் துறை, தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரியகுளம். நான் தற்போது உங்களிடம் மிளகாயில் உயர் சாகுபடி தொழில்நுட்பத்தை பற்றி பேச இருக்கிறேன். அதாவது மிளகாய் ஒரு முக்கிய உணவு பயிராகும். மிளகாய் நமது அன்றாட உணவில் சேர்த்து கொள்ளும் ஒரு பிரதான பொருளாகும். பச்சை மிளகாயாகவும் காய்ந்த வற்றலாகவும் உபயோகம் செய்யப்படுகின்றன. மிளகாய் 17வது நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்களால் தென் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக தென் மாநிலங்களாகிய தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம், மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்களில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அதிக அளவில் இரவை பயிராகவும் குறைந்த பரப்பில் மானாவரி பயிராகவும் பயிரிடப்படுகின்றது. திருச்சி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் இரவை மற்றும் மானாவரியாகவும் பயிரிடப்படுகின்றன. மிளகாயில் 2 வகை சாகுபடியில் உள்ளன. அதிக அளவில் பயிரிடப்படுவது மற்றும் ஏற்றுமைக்கு என்னவென்றால் தட் இஸ் சம்பா ரகங்கள். மற்றொரு ரகம் வந்து உருண்டை காய்களை உடைய குண்டு வகையாகும். அடுத்ததாக நாம் மிளகாயின் ரகங்களை பற்றி பார்ப்போம். அது 2 பிரிகிறது. அதாவது சம்பா ரகங்கள், அதாவது நீண்ட காய்களை உடையது, மற்றும் குண்டு ரகங்கள். இந்த 2 வகைகள் உள்ளன. முதலாவதாக சம்பா ரகங்களை பார்ப்போம். அதாவது கோயில்பட்டி ஒன்றுன்னு சொல்லக்கூடிய K1, இது ஒரு அசாம் மாநில ரகத்திலிருந்து மறுதேர்வு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட ரகமாகும். கோவில்பட்டியில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கப்பட்டது. செடிகள் நல்ல உயரமாக வளர்ந்து பரவக்கூடியவை. காய்கள் இளம் பச்சை நிறத்துடன், நன்கு பழுத்த பழங்கள் சிவப்பு நிறத்துடன் காணப்படும். காய்ந்த வற்றல் மற்றும் கூர்மையாக நுனியுடனும் காணப்படும். ஹெக்டருக்கு 1700 கிலோ வரை காய்ந்த வற்றல் மகசூல் தரவல்லது. வயது சுமார் 210 நாட்கள் உடையதாக இருக்கும். அடுத்ததாக கோவில்பட்டி 2, இதுவும் கோவில்பட்டியில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கப்பட்டது. கோவில்பட்டி 1 ரகத்தை சாத்தூர் சம்பா ரகத்தையும் கருவொட்டு அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு ஓர் ரகமாகும். செடி உயரமாகவும் ஓரளவு படர்ந்தும் காணப்படும். பழங்கள் நீண்டும் பளபளப்பாகவும் காணப்படும். இந்த ரகம் 210 நாட்கள் வரை வரக்கூடியவை. 1800 கிலோ வரை பற்றலுக்கு மகசூல் தரவல்லது. அடுத்ததாக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரியகுளம் 1 என்ற மிளகாய் உள்ளது. இது கோ 1 மற்றும் ராமநாதபுரம் குண்டு என்ற ரகங்களில் கலப்பின சந்ததியில்

0: தேர்வு செய்யப்பட்ட சம்பா ரகமாகும். செடிகள் குட்டையாகவும் இருப்பதால் காற்று அதிகம் உள்ள பகுதிகளில் பயிரிடலாம். பழங்கள் நல்ல சிவப்பு நிறத்துடன் அதிக காரத்துடனும் இருக்கும். பழங்கள் நீளமாகவும் நுனியில் வளைந்தும் இருக்கும். வயது 180 நாட்கள் வரை. மகசூல் ஹெக்டருக்கு 3100 கிலோ வற்றல் கிடைக்கும். அடுத்ததாக கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் வெளியிட்ட ரகம், அதாவது கோ 1 மற்றும் கோ 3. முதலாவதாக கோ 1 பற்றி பார்ப்போம். கோவையில் அமைந்துள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தனிவழி தேர்வு மூலம் உருவாக்கப்பட்டது. பழங்கள் நீண்டும் பளபளப்பாகவும் பிரகாசமாக சிவப்பு நிறத்துடன் காணப்படும். சுமார் 210 நாட்களில் ஹெக்டருக்கு 2100 கிலோ வரை வற்றல் மகசூல் தரவல்லது. அடுத்ததாக கோ 3, இதுவும் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இந்த ரகம் வெளியிடப்பட்டது. இந்த ரகமானது மறுதேர்வு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டது. செடிகள் குட்டையாகவும் குறைந்த அளவே படரும் தன்மை உடையதாகவும் நெருக்கி நடவிற்கு, அதாவது 30-15 சென்டிமீட்டர் என்ற அளவில் உகந்தது. காய்கள் நீண்டு மெலிந்து கரும்பச்சை நிறத்துடன் காணப்படும். அதிக காரத்தன்மையுடையது. மகசூல் ஹெக்டருக்கு 15-18 டன் பச்சை மிளகாய் அல்லது 3500 கிலோ வற்றலுக்கு உகந்ததாக இருக்கும். அடுத்ததாக குண்டு ரகங்களை பற்றி பார்ப்போம். குண்டு ரகத்தில் கோ 2, பரமக்குடி 1, பாலூர் 1 என்ற ரகங்கள் உள்ளன. முதலாவதாக கோ 2, அதாவது பெரியார் மாவட்டத்தில் உள்ள நம்பியூர் என்ற இடத்தில் உள்ள உள்ளூர் ரகத்திலிருந்து தனிவழி தேர்வு மூலம் உருவாக்கப்பட்டது. பச்சை மிளகாய்க்கும் வற்றலுக்கும் ஏற்ற ரகம். மகசூல் ஹெக்டருக்கு 2100 கிலோ வற்றல் அல்லது 10740 கிலோ பச்சை மிளகாய் தரவல்லது. இதனோட வயது 200-210 நாட்கள் வரை வரும். அடுத்ததாக பரமக்குடி 1, அதாவது BM1 சொல்லுவாங்க, அது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பரமக்குடி வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் மானாவாரி சாகுபடிக்கு ஏற்றது இந்த ரகம். மானாவாரியில் ஹெக்டருக்கு 2000-2200 கிலோ தரவல்லது. அடுத்ததாக பாலூர் 1, பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கப்பட்டது. தமிழகத்தின் வடகிழக்கு மாவட்டங்களில் December-January மாதத்தில் இந்த இரவை பயிராக பயிர் செய்ய ஏற்றதாக ரகமாகும். செடிகள் குட்டையானவை, காய்கள் பளபளப்பான பச்சை நிறத்திலும் உருண்டை வடிவத்துடன் அதிகமான காம்படி பகுதியும் மொட்டையான நுனியுடனும் இருக்கும். வயது 210 நாட்கள் வரை தரவல்லது. மகசூல் ஹெக்டருக்கு 18.4 டன் வரை பச்சை மிளகாய் கிடைக்கும். இந்த ரகமானது உவர் மண்ணை தாங்கி வளரக்கூடியது. மோர் மிளகாய் மற்றும் ஊறுகாய்க்கும் ஏற்ற ரகமாகும். அடுத்ததாக மண் மற்றும் தட்பவெப்பநிலை, நல்ல ஆழமான வடிகால் வசதியுடன் கூடிய இருமண் பாட்டு நிலம் மிளகாய்க்கு உகந்தது. மண்ணின் கார அமிலத்தன்மை 6.5-7.5 வரை இருக்கலாம். இப்பயிரை களிமண் நிலங்களிலும் மானாவாரியாகவும் பயன்படுத்தலாம். 200°C-300°C வரையில் உள்ள தட்பவெப்பநிலை மிகவும் உகந்தது. அடுத்ததாக நாற்றாங்கால் பராமரிப்பு, January-February, June-July மற்றும் September மாதங்களில் நிலத்தை ஆழமாக கொத்தி கிளறி 2 சென்ட் பரப்புள்ள நாற்றாங்களுக்கு 100 கிலோ என்ற அளவில் மக்கிய தொழு உரத்தமிட்டு கலக்க வேண்டும். பின்னர் வசதியான அளவுள்ள மேட்டு பாத்திகள் அமைத்து 5 சென்டிமீட்டர் இடைவெளியில் கோடு இழுத்து வரிசையாக விதைக்க வேண்டும். விதையாக விதைப்பதற்கு முன்பு 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது 2 கிராம் திரம் அல்லது கேப்டான் கலந்து பூவாளியினால் தினமும் ஊற்றி வர வேண்டும். மேலும் விதைத்த பின் கார்போஃபியூரான் 2 கிராம் 1 சதுர மீட்டருக்கு 10 கிராம் என்ற அளவில் இட வேண்டும். நாற்றல்கள் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு என்ற 2.5 கிராம் என்ற அளவில் தயாரிக்க மருந்தை கரைசலை 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் நாற்று பாத்திகளை நனைக்க வேண்டும்.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.
2: இதுவரை மிளகாயில் சீர்மிகு சாகுபடி முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் பெரியகுளம் வேளாண்மை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் முனைவர் கோ சதீஷ் அவர்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

குடை பண்பலை 100.5 சிறப்பு வாழ்த்து தென்றல். வணக்கம் நேயர்களே,

0: வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பு நேயர்கள்,
1: வணக்கம். நான் கரூர் மாதம் வாங்கலந்து ராஜேஸ்வரி. என்னுடைய வானொலிக்கு 90. எப்போதும் எனக்கு வானொலி பிடிக்கும். நான் எங்கே போனாலும் என் துணைக்கு எப்பவுமே கூட வந்துட்டே இருக்கும். மலைகள் இளவரசி, இனிய பிறந்த நாள், 27 அடி எடுத்து வச்சு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எப்போதும் உள்ளத்திலும் சரி இல்லத்திலும் சரி ஓயாம ஒழிச்சு கொண்டிருப்பது நம்ம கோடை பண்பலை. நன்றி, வணக்கம்.
2: 27 உதய விழா கொண்டாடும் பண்பலைக்கு வணக்கம். ஊராண்ட மன்னர் புகழ் போல இவ்வுலகை ஆண்டு கொண்டிருக்கிற கொடை அரசியை நீ வாழ்க வளமுடன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு நீ வாழ்க வளர்க வளமுடன். நன்றி, வணக்கம்.
3: கோடை இளவரசி 100.5, பண்பலை இளவரசி எங்கள் தோழிக்கு 27 பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்வது ஈரோடு பசுமை நகர் பரிமலா. கோடானு கோடி வாழ்த்துக்கள். எங்கள் இளவரசி என்றும் சிறப்பா இருக்கணும்னு வாழ்த்துறோம்.
4: திருப்பூர் மாவட்டம் பூலவாடியிலிருந்து ராமசாமி. கோடை பண்பலை 27 பிறந்த நாள் கொண்டாடும் பண்பலைக்கு வாழ்த்துக்கள். தினந்தோறும் இன்னிசை பாடி வந்து என்னை தாளாட்ட செய்யும் கோடை பண்பலை 100.5, உனக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 27 வாழ்த்துக்கள். வணக்கம்.
5: நான் கரூர் காந்தி ஸ்ரீரங்கம் பேசுறேங்க. இளைய இயக்குநர் ஐயாவுக்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ரொம்ப நன்றி. முத்தான அறிவிப்பாளர்களுக்கும் நம்ம நேயர்களுக்கும் 27 கோடை பண்பலைக்கு வாழ்த்துக்கள்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: வட்டம் திரையூர் வட்டம் கோணப்பாதையிலிருந்து சந்திரா பேசுறேன். மலைகளின் இளவரசி கோடை பண்பலை காலையில் வசந்த விடையிலாகவும் மனதோட ராகமாகவும் ஏழு வண்ணம் கொண்ட வானவில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமை பாட்டு பட்டாலும் மகளிர் நேரமாகவும் நெஞ்சில் நிரந்தரையோடும் உயிர் எழுத்தோடும் என்ன தூரியாகவும் சித்திர செவ்வானத்தோடு கொடை தென்றல் நினைவே சுகமாக எங்களை உறங்க வைக்கும் பண்பலையே. வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: வணக்கம், கோயில்பட்டியிலிருந்து சந்திரசேகரன் பேசுறேன். வாழ்த்துக்கள். நான் கிட்டத்தட்ட 25 வருஷமா இந்த பண்பலையோட இணைஞ்சிருக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு பொக்கிஷம் சொன்னா இந்த பண்பலையில நான் பேசுறதும் இந்த பண்பலையோட வாழ்றதும் தான். வாய்ப்பு நினைக்கிறேன்.
2: ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பெருமாம்பாளையம் குணசேகரன். வணக்கம். கடல் அலை ஓயாத ஒழித்து கொண்டே இருப்பதை போல் நம் கோடை பண்பலை ஓயாமல் ஒழித்து கொண்டே இருக்கும். வாழ்த்துபவர் குணசேகரன், டெய்லர், கோமதி, சக்திவேல், பிரியங்கா, ஞானசேகர், நிவேதா, அவிஷ்ணு, சௌமித்ரன். 26ஆம் ஆண்டு நிறைவு பெற்று 27ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் கோடை பண்பலைக்கு கோடான கோடி வாழ்த்துக்கள். வணக்கம்.
3: இனிய வணக்கத்துடன் தர்மபுரி பாகல்பட்டி பெருமாள். என ஈர்த்த கோடை குமரியே, அறிவை வளர்க்கும் நூல் நிலையம் நீ, பகுத்தறிவை வளர்க்கும் புத்தக சாலை நீ, சிந்தனையும் ஊற்றும் நீயே, நித்தமும் சொட்டு சொட்டாய் சிந்திடும் தேனடையும் நீதான். நீ என்ற வாலி வாலி வாலி நீடு ஒளி என வாய்மணக்க நான் இனிக்க உதய் விழா நல்வாழ்த்துக்களை கூறிடும் நேயர் பாகல்பட்டி பெருமாள். நன்றி.
4: குக்கிராமந்தோறும் இல்லங்களில் ஒழித்துக் கொண்டிருக்கும் இனிய பண்பலை கோடை பண்பலையே வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். 27ஆம் ஆண்டு மட்டுமல்ல 87ஆம் ஆண்டிலும் அடையெடுத்து சிறப்பட செயலோட வாழ்த்தும் எண்ணம்பட்டி சௌந்தர ராசு.
5: கோடை பண்பலை 100.5க்கு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன். இசையால் தாளாட்டு கொண்டிருக்கும் எங்கள் கோடை பண்பலை 100.5க்கு 27ஆம் ஆண்டு உதய விழா நல்வாழ்த்துக்கள். எங்களுக்கு திறந்தோறும் வானவில் வண்ணம் தலைப்புகள், அருமையான தலைப்பு. ஒரு மனிதன் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று அருமையாக கோடை பண்பலை எடுத்து வைக்கிறது. கோடை பண்பலை 100.5 மேலும் மேலும் சிறந்து விளங்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

0: வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நிகழ்ச்சிக்கான ஒலிப்பதிவு நடைபெறும்.
1: வந்து சொல்லும் வாழ்த்துக்கள், அதிகாலை பூத்த பூக்கள், அவை கூறும் வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு வாழ்த்து தென்றல் உங்கள் கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: கோடை பண்பலை 100.5 உதய விழாவை முன்னிட்டு இன்று இரவு 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: வாழ்த்து சொல்லுங்கள்.
0: கோடை பண்பலை 100.5 உங்களின் வாழ்த்துக்களை பகிர அன்புடன் அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. அறிமுக நேர்கள் 24/24/24 அனைத்து நேர்களும் 24/24/26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று ஜிஆர்பி ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சிறப்பு வாழ்த்து தென்றல். வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பு நெஞ்சங்கள்.

0: வந்து கழுவா மாட்டோம். நடந்த சாலப்பொழையும் லட்சுமணாகவும் பேசுறேங்கம்மா. எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குது உங்க நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறதுக்கு. நாங்கெல்லாம் காட்டுல வேலை செஞ்சுட்டு கேட்டுட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாம் என்ன ஒரு கோயில்ல நீங்க எல்லாம் ஒரு தெய்வம் மாதிரி உங்களை நாங்க நினைக்கிறோம். எனக்கு அப்பா அம்மா இல்ல, அப்பா அம்மா அக்கா தம்பி தங்கை அண்ணன் எல்லாம் நீங்கதான். நன்றி. 27வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளங்கோன் பேசுறேங்க. 27ஆம் உதய நாள் விழா காணும் நமது கோடை பண்பலைக்கு எனது சார்பாக என் குடும்ப சார்பாகவும் வாழ்த்துக்களை செய்வோம். முசிறி ஐயா ஆரம்பித்த 2001 சோதனை விழுத்து கேட்டுக்கிட்டு வரோமா, அது நீ மேலும் மேலும் தொடர்ந்து வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கங்க.
2: வணக்கம். ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன். எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்றும் நிலையான ஆட்சி செய்து கொண்டிருக்கும் எங்கள் கோடை பண்பலை இளவரசிக்கு 27வது அகவை தின நல்வாழ்த்துக்களை கூறுவது சின்னியம்பாளையம் சரவணன். நன்றி.
3: வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் ஒன்றியம் பழையனூர் அருகில் அலகுடன் கிராமம் தமிழ் செல்வன். கோடை 1/5 27வது வாழ்த்து சொல்லி குடும்பத்தினருடன் தமிழ்ச்செல்வன் கற்பாய மனுஷங்கர் மதுமிதா. நன்றி, வணக்கம்.
4: தோல் கொடுக்கும் தோழனாக, அருவி வளர்க்கும் ஆசானாக, கலங்கரை விளக்கமாக உலகெங்கும் ஒளி வீசிக் கொண்டிருக்கும் எமது கோடை பண்பலை 100.5 27வது உதய தினால் நல் வாழ்த்துக்கள். வாழ்த்து அன்புள்ளங்கள் இளையான்குடி இக்பால் சித்தி கதிஜா. வாழ்க கோடை பண்பலை வளர என்றும்.
5: அனைவருக்கும் வணக்கம். பிடித்தவர்களுக்காக பிடித்த நிகழ்ச்சியை வழங்கி அனைத்து மாவட்ட நேயர்களின் மனங்களையும் தன்வசப்படுத்தி வானொலி வரலாற்றில் தனி முத்திரை

0: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சிறப்பு வாழ்த்து தென்றல். வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பு நெஞ்சங்கள்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார் தெரு செல்விரவி. தினந்தோறும் காலை 9 மணிக்கு வரும் வானத்தில் பல வண்ணத்தில் இருப்பதை போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்து மலையில் நினைய செய்யும் 100.5 செவ்வாய் 9 மணிக்கு குரலின் குரலாய் ஒழிக்க செய்யும் குறிஞ்சி மலரே, மகளிர் நேரம் மகளிரின் அறிவை வளர்க்க செய்யும் மலை அரசியே, அறிவு பெட்டகமே. 8 மணிக்கு இளையோரின் பங்களிப்பில் இளையோரை உற்சாகப்படுத்தும் இசை வீணையே. 4 மணிக்கு செப்புக செந்தமிழ் தமிழை வளர்க்க செய்யும் தங்க பேழையே. வென்றார் வந்தார் நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய வெண்மேக சாரலே. சிறப்பு தேடி வரும் பண்பலை அனைத்து மாவட்ட நேயர்களின் மனதை வருடி சென்ற சிகரமே. 27வது உதய விழா காணும் 100.5 100 ஆண்டு பல்லாண்டு மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: வணக்கம் மேடம். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து சூர்யா பேசுறேன். கோடை பந்தலைக்கு 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள்.
3: இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீங்கா இடம் பிடித்திருக்கும் பண்பலையே, காற்றலைகளில் ஒரு காந்தலை, எங்கள் இதயத்தை கொள்ளை கொண்ட பண்பலை, கோடை இளவரசிக்கு 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.
4: மாவட்டம் தென்பழஞ்சி வேலுசாமி பேசுறேன். மாலையில் இளவரசி கோடை பண்பலைக்கு 27வது பிறநாள் வாழ்த்துக்கள்.
5: என்றும் நீங்காத உறவை வளர்க்கும் கோடை இளவரசியான கோடை பண்பலை, நீ ஒரு உச்சத்தில் இருக்கும் கோடை பண்பலை, 27வது உதய நிகழ்வு கூறி வாழ்த்து சொல்வது தேனி மாவட்டம் டி சுப்புலாவரம் நாளிமலை அடிவாரம் ரங்கநாதன். நீ அன்பெண்ணும் அகல் விளக்கு, அணையால் சுடர் விளக்கு, நீ என்றும் கிட்டாக்கணி, ஆனால் அறிமுகங்கள் நினைக்கிறார்கள் நீ எட்டாக்கணியாக. அன்பை போற்றி அனைவரையும் அரவணைத்து அழகிய பல்லாக்கில் ஏறி காற்றலையில் தவழ்ந்து பூந்தேனாக உலகை சுற்றி வளம் வருகிறாய். உன்னுடைய குணம் தெளிந்த ஓடை நீர் போல் மாசற்றவை, எங்கும் பொங்காத கடுஞ்சொல், எப்போதும் அன்பு காட்டுவதில் இவ்வுலகில் உனக்கு ஈடு இணை இல்லை. பண்பலையில் ஒரு சிகரம், நேயர்களுக்கு நீ ஒரு அகரம், உன் இசையை கேட்பதில் எத்தனை இனிமை, கடந்து செல்லும் பாதையெல்லாம் உன் இசையறிவில் தேனில் நினைத்த பலா போல் தேனமுதமாக செவி குளிகிறது. பணிவிலும் அதிகாலையில் நீ பாடும் ராகம் பக்தி பரவசமுட்டும் பஞ்சாமிரதம், இனிய இரவு வேளையில் தென்றல் கீதமாய் ஜொலிக்கிறாய், உழைத்த உடலுக்கு களைப்பை போக்கி உற்சாகப்படுத்துகிறாய். உனக்கு உதய விழா, நேயர்களுக்கு திருவிழா.
6: வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் கள்ளிம்பூர் கேசில்மணி. 27வது உதய விழா காணும் எனது கோடை பண்பலைக்கு வாழ்த்துக்கள்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சிறப்பு வாழ்த்து தென்றல். வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பு நெஞ்சங்கள்.
1: சேலம் மாவட்டம் கீரிப்பட்டியில் இருந்து வள்ளிமா பேசுறமா. 27ஆம் ஆண்டு இதய விழா வாழ்த்துக்கள்.
2: கோடை பண்பலை வானொலி 100.5. இன்று நேற்று அல்ல, உன்னை உலகம் தெரிந்த நாள் முதல் என் வாழ்வில் நீ வசந்தார். குரலின் குரல் மூலம் என்னை அறம் நினைவில் நடக்க வைத்து, உணர்வுகள் பேசும் எழுத்துக்கால் கவிதையில் நடவோட வைத்து, உரிமையின் குரலாக அன்பின் இதயமாக நம்பிக்கையின் ஒளியாக என்னை திக்கும் காட வைத்த கோடை பண்பலை 100.5 அகவையை அதிகரித்து வைக்கும் கோடை பண்பலுக்கு என் வாழ்த்துக்கள். கூறுவது அம்புதும் அம்பலவரம் நீயன் கட்டே.
3: நான் ஈரோடு மாவட்டம் கோவிந்தசாமி பேசுறேங்க. நமது கோடை பண்பலை 27ஆவது உதய நாள் விழாவை முன்னிட்டு நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பலை கோவிந்தசாமி மற்றும் லட்சுமி மற்றும் வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா.
4: கை ஆறுமுகம் வரகூர் நாமக்கல் மாவட்டம் கோடை பண்பலைக்கு 27ஆவது ஆண்டு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். கோடான கோடி நேயர்களுக்கும் நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.

0: மனதில் பிறந்தது ராகம்.
1: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள். சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
1: பண்பலை படைப்பாளிகள்.
5: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
2: நிலைய இயக்குனர்,
5: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
2: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சிறப்பு வாழ்த்து தென்றல். வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பு நெஞ்சங்கள்.
1: அன்பான பண்பலையே, ஆசைமிகு பண்பலையே, இன்பத்தை தூண்டும் இயற்கை பண்பலையே, உள்ளத்தை ஊக்குவிக்கும் அன்பான பண்பலையே, எண்ணத்தை ஏற்றமிகு பண்பலையே, ஐயத்தை போக்கும் இன்ப பண்பலையே, ஒற்றுமையை ஓங்க வைக்கும் ஓங்கார பண்பலையே, அவுகத்தை ஊக்குவிக்கும் அன்பான பண்பலையே வாழ்த்துகிறோம். வயதை கூறாமல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. செல்வி ராஜேந்திரன், வெள்ளக்கோயில்.
2: நிலையத்தில் அனைவருக்கும் வணக்கம். நான் கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டத்திலிருந்து பெரிசன் பேசுறேங்க. கொடைக்கானல் மலைகளை சுற்றி பார்ப்பது கண்களுக்கு

0: கொடைக்கானல் பண்பலை கேட்பது என்றுமே மகிழ்ச்சி. 27ஆம் ஆண்டு உதயவிழா தானம் கொடைக்கானல் பண்பலை வானொலிக்கு நல்வாழ்த்துக்கள், நன்றிகள்.
1: அகவை 27 அடியெடுத்து வைக்கும் அறிவு பண்பலையே, நாள்தோறும் வானவில் மேலே அமைத்து நேயர்களின் எண்ண கருத்தை வெளிப்பட வைத்து சிந்தையை தூண்டி அறுவை பெருக்கும் கேட்பு ஊடகத்தின் பல்கலைக்கழகமே, விவசாயிகளுக்கும் கைத்தறி நெசவாளர்களுக்கும் ஏனைய தொழிலாளர்களுக்கும் உற்ற துணையாக இருக்கும் கோடை பண்பலையே, கோடையிலும் வாடாமல் நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கும் என் பணி தொடர்ந்து சேர்ந்து விளங்கிட வாழ்த்துகிறேன். வாலிய பல்லாண்டு, ராஜாராமன், ராமநாதர் மாவட்டம், யமுனேஸ்வரம்.
2: தஞ்சாவூர் மாவட்டம், பேராவணி வட்டம், விளங்குளம், அண்ணா நகர்லேருந்து எஸ் செல்வராஜுங்க. 27ஆம் ஆண்டு பிறந்த நாள் நல் வாழ்த்துகள், மனசார வாழ்த்துகிறேன் எங்க அம்மா.

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது இன்றைய சிறப்பு வாழ்த்து தென்றல். மீண்டும் கேட்கலாம் சிறப்பு வாழ்த்து தென்றல் நாளை இரவு 7 மணிக்கு.

0: கோடைப்பண்பலை 100.5 இனி கேட்கலாம் தமிழில் செய்தி அறிக்கை.
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஸ்லோவாக்கியா பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ரயில்வே, உற்பத்தி, பசுமை தொழில்நுட்பம் மற்றும் வாகன தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவுக்கு மேலும் உத்வேகம் அளிக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் வரி சலுகைகள் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உடான் திட்டம் நடுத்தர வர்க்கத்தினரின் விமான பயண கனவை நனவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் வந்தே பாரத், நமோ பாரத் போன்ற ரயில் சேவைகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 81 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 12 கோடி குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த சாதனைகள் தொடரும் என்றும் திரு பியூஷ் கோயல் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அறிவியல் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்தார். அரசின் முக்கிய திட்டங்களில் தொழில்நுட்பம் ஒரு அங்கமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உயிரி தொழில்நுட்பத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். காலை உணவு திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். முதல் கட்டமாக செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பெண் படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திமுக, அஇஅதிமுக, பிஜேபி, பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அமமுக ஆகிய கட்சிகளும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளன. சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளையும் உரிய காலத்திற்குள் மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இந்தியா, தாய்லாந்து உள்பட 16 நாடுகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குயாங்கில் இன்று

தொடங்கியது. இந்தியா உள்பட 44 நாடுகளைச் சேர்ந்த 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசீசா யாக்குபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மாணவ கண்மணிகளுக்கு இனிய இரவு வணக்கம். மழலையின் சிரிப்பு என்றும் மாறாது, அதுபோல் இளமையின் துள்ளலும் என்றும் அடங்காது. அப்படி தேனாய் இனிக்கும் நினைவுகளை தென்றலாய் இதயத்தில் வைத்து இடைவிடாத புன்னகையோடு இன்ப அலைகளில் நீந்தி புது வசந்தமாய் வளமர காத்திருக்கிறது 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில ரெண்டு விளையாட்டுகள் விளையாட போறோம். ஒன்னு சொல்லுக்குள் சொல், இன்னொன்னு கக்கப்போ. சொல்லுக்குள் சொல் அப்படின்னா, நாங்க தரக்கூடிய வார்த்தையில இருந்து பொருள் தரக்கூடிய வார்த்தைகளை நீங்க கண்டுபிடிக்கணும். உதாரணமா, திரை விமர்சனம் என்ற வார்த்தையை நான் சொன்னால் நீங்கள் திரை, விரை, விமர்சனம், சனம், சதி என்று நீங்கள் சொல்லலாம். கக்கப்போ அப்படின்னா தமிழ் எழுத்துக்களில் ஏதாவது ஒன்றை சேர்த்து சொல்வேன், அந்த பொதுவான எழுத்தை நீக்கிட்டு என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். என்ன குட்டீஸ், விளையாடலாமா? நிகழ்ச்சியில் பங்கு பெற அறிமுக மாணவ கண்மணிகள் 24 24 24 மற்ற வழக்கமாக பேசக்கூடிய மாணவ செல்வங்கள் 24 24 29 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி. இப்ப நிகழ்ச்சிக்கு வரும் முதல் மாணவ கண்மணி யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
1: தேனிலிருந்து ஹரிணி பேசுறீங்கக்கா.
0: ஹரிணிமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்கும். விளையாடலாமா? உங்களுக்கான விளையாட்டு சொல்லுக்குள் சொல்.
1: சரிக்கா.
0: ஓகேமா. நாகப்பட்டினம்.
1: நாக பட்டி. நாகம்.
0: அப்புறம் என்ன சொல்லலாம்?
1: பட்னம்.
0: ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கு.
1: பட்டின்னுதாங்க சொன்னேன்.
0: ஆ ஓகேம்மா. அப்புறம் வேற என்னலாம் சொல்லலாம்?
1: நாட்டி.
0: நாட்டியா? அது ஆங்கில வார்த்தை தானே. வேற என்ன சொல்லலாம்?
1: நாட்டினம்.
0: அப்புறம் வீட்டு பாடத்தெல்லாம் என்ன செய்வீங்க?
1: பகம்.
0: என்னமா? பணம். படிப்பீங்கல்ல? படி, கடி, கபம், கணம், நாணம் அப்படிலாம் சொல்லலாம்ல.
1: ஆமாக்கா.
0: சரிம்மா, அருமையாக விளையாடுனீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் வந்து கேட்கலாம் நினச்சிங்கம்மா.
1: நன்றிக்கா.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது.

0: Cement, the perfect concrete choice for your home.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: இளமை பட்டாளங்களின் இனிய பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது 100.5 இளமை பேசுகிறது. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் மாணவ செல்வம் யாரு? வாங்க, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா.
1: அக்கா, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கரையூர் நீலம்பூர்லேருந்து ஜோதி பிரபாங்க்கா.
0: ஜோதி பிரபா, எப்படிம்மா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம்க்கா.
0: நீங்க? எல்லாருமே நல்லா இருக்கோங்கம்மா. விளையாடலாமா? அக்கா அக்கா அக்கா போ
1: விளையாடலாம்க்கா.
0: பம, பஞ்ச், பச, பழ், முதல்ல கரெக்டா சொல்லிட்டீங்களே. உங்களுக்கான ஒரு பாடல் வந்து கேட்கலாம். நினைச்சிங்கம்மா? சொல்லுங்கம்மா. நன்றிம்மா. இது அப்படியே வாழ்த்து தென்றல காலையில 10 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுவோம்ல, அப்ப அப்படியே வந்து சொல்லிருங்க நாளை காலையில. ஓகேம்மா, நன்றி. லீவ் அன்னைக்கு சொல்லுங்க. ஓகேம்மா, நன்றிங்கம்மா.

0: இணைந்திருக்கிறோம் கொடைப்பன்மலை 100.5 இது இளமை பேசுகிறது. நேரம் 8:22 ஆயிடுச்சு. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி யாரு? வாங்க வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சிவகங்கை மாவட்டம் கானடுகாத்தான் ராஜா அண்ணாமலையிலிருந்து அன்புமணி பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்கம்மா?
1: நலமா இருக்க அக்கா.
0: ம்,
1: நாளைக்கு எனக்கு பிறந்தநாள்.
0: கோடை பண்பலை சார்பா முன்கூட்டியே உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். நிகழ்ச்சியில விளையாட போலாமா?
1: விளையாட போலாம்க்கா.
0: சரிம்மா, சொல்லுக்குள் சொல், விளையாண்டலாம்.
1: சரிக்கா.
0: ஆசிரியர் தினம்.
1: ஆசிரியர் தினம்.
0: ம்,
1: தினம்.
0: ம்,
1: தினம்.
0: ம்,
1: ஆசிரியர்.
0: ம்,
1: ஆதி.
0: ம், அப்புறம் யார் சொல்லி கொடுக்கறா உங்களுக்கு? அன்பு மணிக்கே சொல்லி கொடுக்கறாங்களா?
1: இல்லக்கா,
0: பின்னாடில இருந்து யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சே.
1: இல்ல, யாரும் சொல்லலக்கா.
0: அப்படிங்களா? சரிங்கம்மா, சொல்லுங்க வேற என்ன. சிரி திரி சொல்லிடலாம். நன்றிங்கம்மா, உங்களுக்கான ஒரு பாடல் வந்து கேட்கலாம்.
1: நன்றிக்கா.

0: மாணவ கண்மணிகளின் உற்சாக பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது 100.5 இளமை பேசுகிறது. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி யாரு? வாங்க, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: மிதுன்.
0: மிதுன்,
1: ஆமாங்கா.
0: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கப்பா?
1: சலம்பட்டி கிராமம்.
0: எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
1: 6th.
0: இப்பதான் முதல் முறையா பேசுறீங்களா?
1: ஆமாங்கா.
0: அதனாலதான் கேக்குறதுக்கு மட்டும் தம்பி பதில் சொல்றாங்க, அப்படிதானே? சரிமா, கக்கோ விளையாடலாமா? தப தர தவை. இன்னொரு தடவை சொல்லட்டுமா? ஆ, தப தர தவை. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அந்த பொதுவான எழுத்தெல்லாம் நீக்கிட்டீங்கன்னா என்ன பதில்னு கண்டுபிடிச்சிடலாம். மூன்றே பறவை. முதல் நேயரா வந்து, அறிமுக நேயரா வந்து அழகா சொல்லிட்டீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாம். மிதுனுக்கு நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: மாணவ கண்மணிகளின் இனிய பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. 100.5 இளமை பேசுகிறது. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் மாணவ செல்வம் யாரு? வாங்க, வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
1: நாமக்கல் மாவட்டத்துல இருந்து கீர்த்தி பேசுறேன்.
0: கீர்த்தி, எந்த வகுப்புமா படிக்கிறீங்க?
1: 10th ஸ்டாண்டர்ட்.
0: 10th வகுப்பு. சூரிய கிரகணம் விளையாடலாமா? சொல்லுக்குள் சொல்ல, சூரிய கிரகணம்.
1: சூரியன்
0: அப்புறம்
1: கணம்
0: ரகம் அப்புறம் கைக்கு என்ன சொல்லுவோம்?
1: கரம்.
0: சூரணம், சூரி, க்ரயம், இதெல்லாம் இருக்கு. உங்களுக்காக ஒரு பாடலும் வருது, கேட்கலாம். நன்றிங்கம்மா.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: இணைந்திருக்கிறோம். கொடைப்பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. நேரம் 8:42 ஆயிடுச்சு. இப்ப இணைப்பில் யாரு இருக்காங்க? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் ரூபாஸ்ரீ.
0: ரூபாஸ்ரீ, எந்த வகுப்புமா படிக்கிறீங்க?
1: 9 வகுப்பு.
0: சரிம்மா, கக்க கப்போ விளையாடலாமா? கக, கடி, கஹா, கர, கம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? வீட்டில் உங்களுக்கு முன்னாடி கூட அது மாட்டிருக்கும் செவுத்துல. அருமையா சொல்லிட்டீங்களே. உங்களுக்காக ஒரு பாடல் எடுத்து கேட்கலாமாப்பா?
1: கேட்கலாம்க்கா.
0: நன்றிங்கம்மா.

0: செல்ல சிட்டுகளின் இனிய பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. 100.5 இளமை பேசுகிறது. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. என்னமா? திருப்பி இன்னொரு தடவை சொல்லுங்க. ரித்திக் ராஜா? சொல்லுக்குள் சொல், விளையாடலாமா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு
1: சொல்லிருங்க.
0: எந்த வகுப்புமா படிக்கிறீங்க? சரிங்கம்மா, சொல்லுக்குள் சொல். உங்களுக்கான வார்த்தை சிலந்தி பூச்சி, பார்த்துருக்கீங்களா? சரிம்மா, சொல்லுங்க. சிலந்தி பூச்சி. சிந்தி தானே? அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? ஒரு இனிப்பு கூட இருக்கு இதுல. லட்டு சாப்பிட்ருக்கீங்களா? லட்டை ஊத்து தூட்டா என்னது
1: அது?
0: தெரியலையா? பூந்தி. அவ்வளோதான், நிறைய சொல்லிட்டீங்க தம்பி. உங்களுக்காக ஒரு பாடலும் வருது, கேட்கலாமா? நன்றிங்கம்மா.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும் சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். எண் மீண்டும் 944-388-6452. அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொது நலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடைப்பண்பலை 100.5.

முயற்சி என்னும் விதையிருந்தால் தோல்வியும் ஒரு உரம்தான். தோல்விகள் என்பது நம்மை செதுக்கும் ஒளிகள் என்பதை மனதில் கொண்டு கனவுகளை நோக்கி பயணிப்போம், வெற்றி பெறுவோம் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது

வானலை இசை தேனலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நம் வசமாகும் வசந்த இசை அலைகள், கலைகளை அள்ளி அள்ளி தரும் அன்பினலை, நேயர்களை பாட வைக்கும் நடிக்க வைக்கும் நட்பின் கலை அலை, இது நம் உறவுகளை சொல்லி உரிமையுடன் உரையாட வைக்கும் சிறந்த பண்பலை, இது நம் பண்பலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5. வணக்கங்களுடன், வாழ்த்துக்களுடன், சலீமா ஷாஜஹான்.

வணக்கங்க எல்லாரும், எப்படி இருக்கீங்க? காற்றினிலே வரும் கீதம் என்று அந்த காலத்து பாடலாக இருந்தாலும் சரி, காற்றுக்கென்ன வேலி என்று 70களின் பாடல்களாக இருந்தாலும் சரி, பூங்காற்று திரும்புமா என்ற 80களின் பாடலாக இருந்தாலும் சரி, பூங்காற்றிலே உன் சுவாசத்தை என்று 90களின் பாடலாக இருந்தாலும் சரி, இன்று வெளியாகும் எந்த பாடலாக இருந்தாலும் சரி, இந்த காற்றை பற்றி பாடாத கவிஞரும் இல்லை, காற்று இல்லாமல் கவிதையும் இல்லை. ஆனால் இந்த காற்றை நம்மால் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் அதன் இருப்பை நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். காற்று ஒரு இயற்கை சக்தி மட்டுமல்ல, அது உலகின் பல அற்புதமான கதைகளை சுமந்து வரும் அற்புத சக்தி. அது தூது செல்லும், காதல் சொல்லும், இசையாய் பேசும், இதமாய் வீசும், சுதந்திரமாய் பறக்கும், ஆனந்த சிறகை விரிக்கும், கடற்கரையில் உப்புவாசம் வீசும், மலைகளின் தென்றலால் நம் மேனி மேவும், மரங்களில் தஞ்சமடையும், அமைதியின் அர்த்தமாய் விரியும், எல்லைகளை கடந்து மேகங்களை படர்ந்து ஊருக்கு ஊர் மழை பொழிய உதவும், கோடை காலத்தில் கொஞ்சம் இளைப்பாறும் உணர்வை தரும். இந்த காற்று எல்லோருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு பாலமாய் இருந்து கவிதைக்கும் காதலுக்கும் இணைப்பை தூண்டி, குழந்தை பருவ நினைவுகளை மீட்டு, பள்ளி நண்பர்களோடு பட்டம் விட்டு விளையாடச் செய்து, மழை வரும் அறிகுறிகள் காட்டி, எத்தனை எத்தனையோ சம்பாஷணைகளை நம்மோடு செய்து கொண்டே இருக்கிறது. இன்று உலக காற்று தின சிறப்பு நிகழ்ச்சியாக நம் கோடை பண்பலை 100.5 காற்றின் இசையாக வருகிறது இன்றைய கொடை தென்றல். இதில் காற்று வெளியீடை என்னென்ன சொல்லப் போகிறது என்று சுகிக்கலாமா?

0: நிற்கின்றேன்.
1: கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா என்ற பாடலை கேட்டு காற்று அந்த கொடியோடு விளையாடி கொண்டிருக்கும் அந்த நேரத்தை கொஞ்சம் நினைத்து பார்க்கலாம். அந்த காற்று பேசுவதில்லை. அது மனித உறவுகளின் ஆழத்தையும் உணர்வுகளையும் நெருக்கத்தையும் மட்டுமே புரிய வைக்கிறது. வாழ்க்கையில் சில சந்திப்புகள் இப்படித்தான். யார் முதலில் வந்தார்கள், யார் முதலில் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள், யார் முதலில் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று திடமாக சொல்ல முடியாது. ஒரு புன்னகையால் நட்பு பிறக்கிறதா, அல்லது நட்பு இருந்ததால்தான் புன்னகையங்கு மலர்ந்ததா, ஒரு அன்பான வார்த்தையால் பாசம் உண்டானதா, பாச மிகுதியால்தான் அந்த அன்பு வார்த்தைகள் உச்சரிக்கப்படுகின்றனவா? காற்று கண்ணுக்கு தெரிவதில்லை, ஆனால் அதன் தொடுதலை நாம் உணர்கிறோம். அதே போலத்தான் அன்பும் பாசமும் கருணையும் நட்பும் கண்களுக்கு தெரிவதில்லை, ஆனால் நம் வாழ்க்கைக்கு அவை அர்த்தமேற்றி நம்மை ஆட்டுவிக்கின்றன, நம்மை இயக்குகின்றன. ஒரு கொடி காற்றின் வருகையை அசைந்து அறிவிப்பது போல ஒரு மனிதன் மற்றொருவரின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் சின்னஞ்சிறிய தாக்கம் பெரிய மாற்றங்களை உருவாக்குகிறது. சில நேரங்களில் ஒரு பார்வை, ஒரு வார்த்தை, ஒரு உதவி, ஒரு நினைவு கூர்தல், இவை அனைத்தும் நம் மனதில் இனிய தென்றலாக வீசும். அந்த காற்று கொடியை மட்டுமல்ல, நம் மனதையும் மென்மையாய் தொட்டு சென்ற பின் அன்பு பூக்கிறதா, அந்த நினைவு பூக்கிறதா, இல்லை அந்த நினைவு பூத்ததால் அந்த காற்று நம்மை தீண்டியதா என்ற கேள்வியையும் நம் மனதில் அசைய விடுகிறது.

காற்று நம் இருப்பையே இடம்பெயரச் செய்கிறது, எண்ணங்களினால் இடம்பெயரச் செய்கிறது. கோடை பண்பலை 100.5 மெகாஹெட்ஸின் கொடை தென்றலில் இது காற்றின் இசை, உலக காற்று தின சிறப்பு நிகழ்ச்சி. இந்த காற்று அசையும், அந்த கொடியும் அசையும், நம் மனமும் அசையட்டுமே.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: காற்று வெறும் இயற்கை சக்தி அல்ல, மகிழ்ச்சியின் தூதுவராய் மாறி நிற்கும் துணை இந்த காற்று. தென்றல் காற்றுக்கு எல்லைகள் இல்லை, அது எந்த வீட்டின் கதவையும் தட்டி அனுமதி கேட்பதில்லை. சின்னதொரு சாவி துவாரம் கிடைத்தால் போதும், அது சில்லென உள் நுழைந்து அந்த அறையையே செல்லிட வைக்கும். மனிதர்களின் நிலையை அது கண்டுகொள்வதில்லை, மதம் தெரிவதில்லை, மொழி தெரிவதில்லை, அது எல்லோரையும் சமமாக தொட்டு செல்கிறது. அதனால்தான் இதமானவர்களை இன்னும் இதமாக்குகிறது இந்த காற்று. அப்படி அந்த காற்று

ஒவ்வொரு வேகத்தில் மனிதர்களை தொடும்போது ஒவ்வொரு பெயர் பெறுகிறது. 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மென்காற்று, 6 முதல் 11 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் இளந்தென்றல், 12 முதல் 19 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் தென்றல் காற்று, அதற்கு மேல் புழுதி காற்று மண்ணை கிளப்பும், அதற்கு மேல் ஆடி காற்று அம்மியையும் நகர்த்தும், அதற்கு மேல் 40 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஊரை நாசம் செய்யும் கடுங்காற்று, அதற்கு மேல் புயற்காற்று, அதற்கு மேல் சூறை காற்று என்று மனிதர்களை ஆட்டி வைக்கிறது இந்த காற்று. நம் வாழ்க்கையிலும் சில

பகிர்ந்து தென்றல் காற்றாய் வீசிக் கொண்டாடு செய்வார்கள். அதே நபரோ வேறு சிலரோ அவ்வப்போது திட்டி தீர்த்து புழுதி காற்றாய் கஷ்டப்படுத்துவார்கள். சிலர் செய்யும் செயல்கள் நம்மை ஒரு நொடி நகர்த்திவிடும். இவர்களா இப்படி என்று அவர்கள்தான் ஆடிக்காற்று. அப்போது ஆடி போவது நாமாகத்தான் இருப்போம். இன்னும் சிலர் எப்போதும் நம்மை கண்டாலும் கடிந்து கொண்டு கடும் காற்றாய் ஏசுவார்கள். இன்னும் சிலர் புயல் காற்றாய், சூறை காற்றாய் எப்போதாவது வந்து நம்மை நிலைக்குலைய செய்வார்கள். ஆனால் என்ன, இவர்கள் எல்லோரும் காற்றுதான், வருவார்கள் செல்வார்கள். நாம் இவர்களை எதிர்கொள்ள கற்றுக்கொள்வதுதான் ஒரே வழி. கற்றுக்கொள்ளலாமா? ஒரு புன்னகை, ஒரு அன்பான வார்த்தையை பதிலாய் கொடுத்து அனைவரையும் சமாளித்து வாழ கற்றுக்கொள்ளலாமா? இப்போது காற்றில் அழகை தன்னழகாய் சொல்லும் பாடலில் மனதை மூழ்கச் செய்யலாமா? மலர்கள் மணக்க, மேகங்கள் நகர, மழை பொழிய இசைக்கட்டும் இந்த காற்று. கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் இது காற்றின் இசை. உலக காற்று தின சிறப்பு நிகழ்ச்சி. இந்த காற்று அசையும், அந்த கொடியும் அசையும், நம் மனமும் அசையட்டுமே.

பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியம் ஒரு செய்தியை ஒருவர் மற்றொருவருக்கு அகத்தினை வழியாக சொல்ல அக்ரிணை பொருட்களை தூதுவிடலாம் என்கிறது. ஞாயிறு திங்கள் அறிவே நானே, கடலே காணல் விலங்கே மரணே, புலம்புறு பொழுதே புள்ளை நெஞ்சே, அவையல பிறவும் நுதலிய நெறியால் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்கு அமையும் என்மனார் புலவர். ஞாயிறு திங்கள் அறிவே நானே, கடலே காணல் விலங்கே மரணே, புலம்புறு பொழுதே புள்ளே நெஞ்சே, அவையல பிறவும் நுதலிய நெறியால் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்கு அமையும் என்மனார் புலவர் என்று தொல்காப்பியத்தில் பொருளியல் செய்யுள் 201 பா சொல்கிறது. நமக்கு கிடைக்க பெற்றுள்ள தூது இலக்கியங்களில் 14 பிறகு, அதாவது நெஞ்சுவிடு தூது என்ற நூலுக்கு பிறகு, அன்னம், மேகம், பழையது, மான், கிள்ளை போன்ற பல அக்ரிணை பொருட்களை வைத்து 50 மேற்பட்ட தூது இலக்கியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் நம் காற்றுக்கும் ஒரு அழகிய நூல் உண்டு. அதுதான் பல பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது. இந்த தூது திண்டுக்கல் மலை மீது அமைந்துள்ள பத்மகிரிநாதரான முருகன் மீது காதல் கொண்ட தலைவி ஒருத்தி வீசும் தென்றல் காற்றை தூதாக அனுப்பி தன் நிலையை தலைவனிடம் கூறுமாறு வேண்டி நிற்கிறாள். கலிவெண்பாவால் எழுதப்பட்ட இந்த நூல் தலைவியின் ஆற்றாமையை தீர்த்து வைக்க தென்றலை தூதுவிடுகிறது. இப்படி இலக்கிய செழிப்பு கொண்டதாலோ என்னவோ அன்பின் தூதுவராக காற்றை மாற்றி நினைவுகளை சுமக்கச் செய்து காதலர்கள் தங்களை இணைக்குமாறு காற்றை வேண்டி கேட்டுக்கொள்கிறார்கள். அதுவும் இந்த காற்று சந்தன மரங்கள் நிறைந்த அந்த காட்டை கடந்து வந்திருக்கிறது. அதனால் அதன் மீது சந்தன வாசம் வீசுகிறது. அது பிரிந்து போன அன்பான முகத்தை நினைவுபடுத்துகிறது. சில எல்லைகளை அது கடக்க இருக்கிறது. அதேபோல தங்களை பிரித்து வைத்திருக்கும் இந்த மலைகள், காடுகள், நதிகளால் எல்லாம் அன்பை பிரிக்க முடியாது என்று அந்த சந்தனக்காற்றை தூதுவிடுகிறான் இந்த காதலன். அதையே செய்கிறாள் அந்த காதலி. காதல் அன்புக்கும் தடைகள் எப்படி போடுவது? இடையில் இந்த சந்தனக்காற்று இருக்கும்போது அதுவே இணைத்து வைக்கும். கோடை பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலில் இது காற்றின் இசை. உலக காற்று தின சிறப்பு நிகழ்ச்சி. இந்த காற்று அசையும், அந்த கொடியும் அசையும், நம் மனமும் அசையட்டுமே.

0: நங்கீற்று.
1: காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயோ என்று அன்று மீரா பாடினாள். அதே காற்றில் தமிழ் மொழியின் இனிமையை பாடிய அழகை இலக்கியம் மட்டுமல்ல, அதற்கு இலக்கணமே வகுத்து வழங்கியிருக்கிறது தமிழ் மொழி. நமக்கு கிடைத்திருக்கும் பழமை

நினைவுகளை சுமந்து வரும் ஒரு கவிஞன் இந்த காற்று. கவிதையை சுமந்து வரும் கவிஞன் இந்த காற்று. சில நேரங்களில் காற்று வெறும் குளிர்ச்சியை மட்டும் தருவதில்லை, அது நம் மனதில் மறைந்திருக்கும் நினைவுகளை மீட்டெடுத்து அதற்குள் ஒளிந்திருக்கும் உணர்வுகளை நமக்கே விளங்க வைக்கும். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் சில மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் சிறிது காலம் மட்டுமே அவர்கள் வாழ்வில் வந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் விட்டு சென்ற நினைவுகள் காலா காலத்திற்கும் நிலைத்திருக்கும், நினைத்திருக்கும், அவர்களுடனேயே பயணித்திருக்கும். ஒரு வானொலி பாடல் அவர்களை எப்போதும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். ஒரு மாலை நேர நடைப்பயணம் அவர்களை திடீரென்று நினைவுபடுத்தும். ஒரு திருமண வீட்டின் முகப்பு அவர்களை நினைவுபடுத்தும். ஒரு வாசனை திரவியம் அவர்களை நினைவுபடுத்தும். ஒரு கோப்பை காஃபி அவர்களை நினைவுபடுத்தும். என்றோ ஒரு நாள் அந்த தோட்டத்தில் வீசும் மென்காற்று அவர்களை நினைவுபடுத்தி அவர்களின் நினைவை உயிர்ப்பித்து தரும். அந்த திறமை அந்த காற்றுக்கு வெகு இயல்பானதாக என்றும் இருக்கிறது. கூடவே ஒருவரை கவிதை பாடவும் வைத்துவிடும், இல்லையெனில் இசை பாடலை முணுமுணுக்க வைத்துவிடும். அப்படித்தான் அந்த காதல் காற்று இப்போது வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகளை மீட்டெடுத்து தர வருகிறது. கவிதை ஒன்றை பரிசாய் தருகிறது. கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் கொடைத்தென்றலில் இது காற்றின் இசை, உலக காற்று தின சிறப்பு நிகழ்ச்சி. இந்த காற்று அசையும், அந்த கொடியும் அசையும், நம் மனமும் அசையட்டுமே.

இயற்கைக்கும் மனித உணர்வுகளுக்கும் இடையில ஒரு அற்புதமான ஒற்றுமை இருக்குங்க. அதன் காற்று நாணலும் காதலை நாணமும் வெளிப்படுத்தும்னு ஒரு கவிஞர் சொன்னால் நாம் நம்பித்தானே ஆக வேண்டும். ஆம், காற்று வந்தால் தலைசாயும் நாணல், காதல் வந்தால் தலைசாயும் நாணம். நாணல் காற்றின் தொடுதலை மெதுவாக ஏற்று தலைசாய்வது போல மனித மனமும் அன்பின் தொடுதலை ஏற்று வெட்கப்படுகிறது. வாழ்க்கையில் சில உணர்வுகள் வார்த்தைகளால் வெளிப்படுத்தப்படுவதில்லை, மாறாக அது ஒரு பார்வையால், ஒரு புன்னகையால், ஒரு மெல்லிய சிரிப்பால், ஒரு தலையசைப்பால், ஒரு அமைதியான மௌனத்தால் வெளிப்படுத்தப்படுகின்றன. அந்த உணர்வுகளைப் போலத்தான் இந்த காற்றும். அதை நாம் பார்க்க முடியாது, உணர முடியும், அதன் இருப்பை ஏற்க முடியும். இந்த காற்றைப் போல அது கொண்டு வரும் காதலையும் ஏற்போம். எப்படி ஆற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுவது போல சில நேரங்களில் நம் மனதிற்குள் உணர்வுகளும் எல்லைகளை தாண்டி பெருக்கெடுத்து நம்மை திக்குமுக்காடச் செய்கின்றன. மழை வருவதற்கு முன்பு மேகங்கள் வானத்தை மூடுவது போல வாழ்க்கையில் இனிமையான தருணங்கள் நம்மை ஆட்கொள்ளும் முன்பு சில காதல் தருணங்கள் நம் மனதை முழுவதுமாக மூடித்தான் ஆக்கிரமிக்கின்றன. காற்றின் மென்மை அதன் பலவீனம் அல்ல, அது அதன் வலிமை. ஒரு தென்றல் மரங்களை அசைக்கிறது, அலைகளை எழுப்புகிறது, இதயங்களை தொடுகிறது. அதுபோல அன்பும் அமைதியாக வந்து நம் வாழ்க்கையை மாற்றுகிறது. இந்த உலக காற்று தினத்தில் காற்றின் வேகத்தை மட்டுமல்ல, அது தரும் மென்மையின் சுகத்தையும் அனுபவிப்போம். ஏனெனில் மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவது புயல் காற்றல்ல, மென்மையான தென்றல்தான். அதுதான் காதல் மனங்களை இணைக்கிறது, புதிய உறவுகளை வளர்க்கிறது, வாழ்க்கைக்கு புதிய அர்த்தத்தை கொடுக்கிறது. கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் இது காற்றின் இசை, உலக காற்று தின சிறப்பு நிகழ்ச்சி. இந்த காற்று அசையும், அந்த கொடியும் அசையும், நம் மனமும் அசையட்டுமே.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கொஞ்சம் அதிகமாகிவிட்டால் பார்ப்பதெல்லாம் காதல் துணையாக தெரியும் என்பார்கள். நீங்களும் கூட அதை அனுபவித்து இருக்கிறீர்களா? அப்படித்தான் இந்த காதலனுக்கு காதலியின் கூந்தலை தென்றல் காற்று அசைக்கும் போது மழை கொண்ட மேகத்தை போல தெரிகிறதாம். காற்று சொல்லும் கற்பனை கதைகளில் இந்த காதல் கதையும் ஒன்றிணைந்து விட்டது போல. வாழ்க்கையில் சில தருணங்கள் தென்றல் நம்மை தொட்டு செல்வது போல இருக்கும். அந்த தருணங்களில் முக்கியமானவை காதல் தருணங்கள். முதல் சந்திப்பு, முதல் பார்வை, முதல் தொடுதல், முதல் முத்தம், முதல் பயணம், முதல் காத்திருப்பு. இப்படி காதல் துணையோடு செய்யும் ஒவ்வொரு முதல் விஷயமும் அற்புதமான அனுபவத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதில் எப்போதும் துணை நிற்பது இந்த காற்று. அந்த ஒவ்வொரு உணர்வையும் அழகாக பதிவு செய்யும் நம் மனம் இந்த தென்றல் காற்றையும் அற்புதமாக பதிவு செய்கிறது. எப்படி இந்த காற்று ஒரு இடத்தில் நிற்பதில்லையோ, அதே போல இந்த காதல் மனமும் ஓரிடத்தில் நிற்காமல் அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறது. மனித மனதிற்குள் காதல் புகுந்துவிட்டால் இந்த காற்றை போலத்தான் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு சந்தோஷமான சாபம். நாளைய நம்பிக்கையில் பயணிக்கும் அந்த காதல் மனத்திற்கு இந்த சந்தோஷ சாபத்தை இடுவது வேறு யாராக இருக்க முடியும்? அந்த காதல் காற்றை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? மாலை நேர காத்திருப்பு, அந்த மாலை தென்றல் இட்ட சாபமோ, கண் விழித்து இரவு நேர மெத்தை மீது தனித்து கிடக்கும் சாபமிட்டதும் அந்த தென்றல் காற்றோ? 1000 வார்த்தைகள் இருக்க மனதில் இருக்கும் காதலை எடுத்துச் சொல்ல தடை போடும் சாபம் கொடுப்பதும் இந்த தென்றல் காற்றுதானோ? சந்தேகமே வேண்டாம். அனைத்து சந்தோஷ சாபங்களுக்கும் காரணம் இந்த காதல் காற்றுதான். கொடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் இது காற்றின் இசை. உலக காற்று தின சிறப்பு நிகழ்ச்சி. இந்த காற்று அசையும், அந்த கொடியும் அசையும், நம் மனமும்

காற்றில்லாமல் இசையில்லை, காற்றில்லாமல் விசையில்லை, காற்றில்லாமல் அசைவில்லை. இந்த காற்று சில நேரங்களில் நினைவுகளின் ஆதாரமாகிறது, நம்மை ஆட வைக்கிறது, பாட வைக்கிறது, சிலாகிக்க வைக்கிறது. காற்று பல பரிணாமங்களை நம்மிடமிருந்து வெளிக்கொண்டு வருகிறது. நாம் எல்லோரும் அனுபவித்திருக்கும் ஒரு தருணம், சோர்வான ஒரு நாளின் முடிவில் வீசும் ஒரு தென்றல் மனதிலிருந்த பாரங்களை மெதுவாக குறைத்துவிடும். காலை முதல் மாலை வரை, ஏன் இரவு வரை தொடர்ந்து வேலைகளை செய்து செய்து சோர்ந்து போன மனமும் உடலும் அந்த தென்றல் காற்றில் இளைப்பாறும். வார்த்தைகள் ஏதும் தேவையில்லை, அறிவுரை ஏதும் தேவையில்லை. ஆனால் அந்த தென்றல் காற்று ஒரு ஆறுதல் அளிக்கிறது. அது காற்று செய்யும் மாயம். காற்று ஒரு தோழனாக சின்ன சின்ன உணர்வுகளை எடுத்தாளுகிறது. அது மனதின் ஆழத்தில் மறைந்திருக்கும் கனவுகளையும் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் மெதுவாக தொட்டு தொட்டு எழுப்புகிறது. வாழ்க்கையில் பல மாற்றங்களை சத்தமில்லாமல் நிகழ்த்தி அந்த தென்றல் காற்று இருக்குமிடம் தெரியாமல் மறைந்தும் போகும். மரக்கிளைகளை அசைக்கும் தென்றல் காற்று குழந்தையின் முகத்தை வருடி கொஞ்சம் சினுங்க வைக்கிறது. மென்மையான நினைவுகளை மீட்டெடுக்கும் அதே தென்றல் காற்று பிரிவின் தூரத்தை நீடித்து வன்மத்தை கக்கி காதல் ரணத்தையும் சீண்டி பார்க்கும். காற்று கொஞ்சம் காதலர்களை தண்டித்தும் கொல்லும். இது கோடை பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலில். இது காற்றின் இசை, உலக காற்று தின சிறப்பு நிகழ்ச்சி. இந்த காற்று அசையும், அந்த கொடியும் அசையும், நம் மனமும் அசையட்டுமே.

பேசும் தோழனாய் வருகிறது அந்த காற்று. பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று என்ன கோபமோ தெரியவில்லை, பட்டென்று பேசுவதை நிறுத்திவிட்டு போய்விடுகிறது. இப்படி ஒரு விசித்திரமான தோழனை எங்காவது பார்த்ததுண்டா? ஆமாம், பார்க்க முடியாது. காற்றுக்கு உருவமில்லை, கண்ணுக்கும் தெரிவதில்லை. காற்று ஒரு அமைதியான தோழன். சில நேரங்களில் வார்த்தைகளின்றி அது மென்மையாய் நம்மை தீண்டி சில விஷயங்களை சொல்லும். அது மனதில் ஆயிரம் உணர்வுகளை உருவாக்கிவிடும். காற்றின் அழகு என்னவென்றால், அது நம்மை நிறுத்தி சிந்திக்க வைக்கும். அவசரமாய் ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் அந்த ரயிலின் ஜன்னலோர இருக்கையில் சில்லிட்டு நம்மை சிலிர்க்க வைக்கும். இந்த உலகை ரசிக்க வைக்கும். ஒரு நிமிட அமைதியில் பல உணர்வுகளை பிரசவிக்கும். கவிதை எழுத வைக்கும், காதல் பேச வைக்கும், சிலரை நினைக்க வைக்கும், உறவை மறக்க வைக்கும், புரிதல் கொடுக்கும், புன்னகை செய்ய வைக்கும், மலராய் மலரச் செய்யும், மனதில் மயங்கச் செய்யும். காற்று வீசி மலரின் மனத்தை மனதிற்குள் நுழைத்துவிடும். ஒரு நதியின் ஓசையை கேட்டு மகிழும் மனம் ஒரு அன்பான முகத்தை பார்த்து மலரும் புன்னகையைப் போல இயற்கையாய் இந்த மென்மையான தொடுதலை ஒரு தென்றல் காற்று தரும். காற்று வெற்று சூழல் அல்ல, அது மனித உணர்வுகளை அமைதியாய் மொழிபெயர்க்கும் ஒரு மாய வஸ்து. கொடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் இது காற்றின் இசை. உலக காற்று தின சிறப்பு நிகழ்ச்சி. இந்த காற்று அசையும், அந்த கொடியும் அசையும், நம் மனமும் அசையட்டுமே.

இன்றைய கொடைத்தன்றல் தொடக்கத்திலிருந்தே காற்றாயும் அதன் கானமாகவும் நம் மனதை கொள்ளையடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் என்ன செய்வது, அதற்குதானே நாமும் காத்திருந்தோம். காதல் நினைவாகட்டும், அன்பின் மொழியாகட்டும், நட்பின் நகர்வாகட்டும், நம்பிக்கை விதையாகட்டும், இந்த காற்று நம்மிடம் சொல்வதை நாம் கேட்டுத்தானே ஆக வேண்டும். காற்று இல்லை என்றால் நாம் இல்லை. காற்று நம் உடலோடு உரையாடும் ஒவ்வொரு நொடியும் நம் உயிர் பூக்கின்றது, மூச்சின் உண்மை புரிகின்றது. இந்த காற்று பற்றிய பாடல்கள் எல்லாம் காதலின் தூதுவராக மாறி நின்றன. சில பாடல்கள் நினைவுகளை சுமந்து வந்தன, சில மகிழ்ச்சியின் அடையாளமாய் நின்றன, சில மனித உறவுகளையும் அதன் மென்மையையும் எடுத்து காட்டின, சில மனதின் ஆழமான உணர்வுகளை புரிய செய்தன. ஒன்று மட்டும் உண்மை, காற்று உள்ளவரை இயற்கையும் காதலும் மனிதனும் மனிதனின் மனமும் ஊடாடிக்கொண்டேதான் இருக்கும். வழி என்றும் வாயு என்றும் ஆவி என்றும் புயல் என்றும் காலி என்றும் வாடை என்றும் தென்றல் என்றும் கொண்டல் என்றும் கூதல் என்றும் நல் விசும்பு என்றும் இந்த காற்றுக்கு 1000 பெயர்கள் சொன்னாலும் இந்த காற்று நமக்கு ஒரு மௌனமான தோழன், இளந்தென்றல் ஒரு இனிமையான தோழி.

நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் கோடை தென்றலில் இது காற்றின் இசை, உலக காற்று தின சிறப்பு நிகழ்ச்சி. இந்த காற்று அசையும், அந்த கொடியும் அசையும், நம் மனமும் அசைந்ததா? மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை இளந்தென்றலின் இதமான ஸ்பரிச உணர்வோடும், மென்தென்றலின் மானசீகமான அன்பு வார்த்தைகளின் வருடல்களோடும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். இரவு வணக்கங்கள் நேயர்களே.

உலகம் உறங்க தயாராகும் இந்த அமைதியான வேளையில் ஜன்னல் ஓர காற்றும் நிலவின் ஒளியும் நம்மை தாளாட்டும் இனிய இவ்வேளையில் நேயர்களின் மனம் தொட்ட பாடல்களை இதமாய் இசைக்க வருகிறது 100.5 நினைவே சுகம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் பாறை மேல் அமர்ந்த கம்பீர கோட்டை, பாதுகாப்பு தருவதில் உலகத்துக்கு பூட்டு, மேகங்கள் முத்தமிடும் நீலமலை காடு, இயற்கை எண்ணெய் தந்த எழில்மிகு வீடு, குறிஞ்சி மலரின் வாசம் வீசும் மலைகளின் இளவரசியாம் நம் கொடைக்கானல் என்றும் நம் மனதிற்கு மகிழ்ச்சியூட்டும். மொத்தத்தில் பாதுகாப்புக்கு பூட்டு, பசிக்கு பிரியாணி, ரசனைக்கு கொடைக்கானல், ஆன்மீகத்திற்கு பழனி என்று உழைப்பால் உயர்ந்து நிற்கும் நம் திண்டுக்கல் மாவட்ட அன்பர்களை வரவேற்றி காத்திருக்கிறது நம் கோடைப்பண்பலை 100.5 நினைவே சுகம். நிகழ்ச்சியில் பங்கு பெற திண்டுக்கல் மாவட்ட அறிமுக உள்ளங்கள் 24, 24, 24 மற்ற வழக்கமான திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் 24, 24, 29 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0-45-42 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி. நிகழ்ச்சிக்கு வரும் முதல் அன்பு உள்ளம் யாரு? வாங்க, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்
1: மேடம். நாங்கள் திண்டுக்கல் ஜங்ஷன் ரோடு சக்கநாயர்லேருந்து தமிழ் செல்வி முத்தையா பேசுகிறேன்.
0: தமிழ் செல்வி அம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாட்டுக்கொரு தலைவன்ல இருந்து அழகிய நதி என அதில் வரும் அலையென நீ எது மனம் நீங்கள்.
0: இதோ பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கம்மா.
1: சரிங்க.

0: இசை விருந்து படைக்கும் இனிய நேரமாய் கொடைப்பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் திண்டுக்கல் மாவட்ட நேயர் யாரே, வாங்க வணக்கம்.
1: நான் திண்டுக்கல் ஏர்போர்ட்ல இருந்து பாலசன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: முதல் மரியாதையில இருந்து வெட்டி வேறு வாசம்
0: கேட்கலாமா?
1: கேட்கலாமா.
0: நன்றிங்க.

0: வாசம். தேன் சுவை கானங்களால் இதயம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. 100.5 நினைவே சுகம். நேரம் 10:13 ஆயிடுச்சு. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு உள்ளம் யாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம். மாவட்டம் அய்யலூர்ல இருந்து ஏ பாலமுருகன்.
0: நிகழ்ச்சி என்னங்க பாடல் கேட்கலாம்?
1: நல்ல ஒழுக்க நாளா இருந்து உன்னைத்தானே நம்பி வந்தேன் மானே.
0: கேட்கலாமா?
1: மேடம் ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றிங்க.
1: நன்றி நன்றி.

0: இதயங்களை இசையால் தன்வசமாக்கி கொண்டிருக்கிறது நினைவே சுகம். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு உள்ளம் யாரு? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா.
1: மாவட்டம் நாகல் நகர்ல இருந்து பேசுறேன்.
0: பேர்மா?
1: லீலாவதி மேடம்.
0: என்ன பாடல் கேட்கலாமா நிகழ்ச்சியில?
1: நெற்றிக்கண் படத்துல இருந்து ராமனின் மோகனம்.
0: இதோ பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிங்க மேடம்.

0: நாமக்கல் மாவட்ட நேயர் யாரு? வாங்க வணக்கம்.
1: இனிமையான இரவு நேர வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுபங்கோண்டான் ராமகிருஷ்ணன்.
0: நீங்க பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில.
1: கண்ணில் தெரியும் கதைகள் படத்திலிருந்து நான் ஒரு பொன் ஓவியம் கண்டேன் என்ற அருமையான பாடல் அனைத்து நேய உறவுகளுக்காக
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி.

ஜானகி மந்திரம் இன்னிசை மலையால் இதயம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. 100.5 நினைவி சுகம். நேரம் 10:22 ஆயிடுச்சு. இப்ப இணைப்பில் காத்திருக்கும்

0: இசை பாடும் அன்பலை, இது உங்கள் கொடைப்பண்பலை 100.5. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் திண்டுக்கல் மாவட்ட நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: பேர், என் பேர் ரமேஷ் ஜபா.
0: என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: தெற்கத்திற்கு படத்துல வந்து பிள்ளாட்டாங்க அந்த பாட்டு. மேடம்
0: இதோ பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

0: வானலையில் கானங்களை தந்து கொண்டிருக்கிறது 100.5 நினைவே சுகம். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு உள்ளம் யாரு? வாங்க. வணக்கம். வணக்கம்
1: அக்கா. வணக்கம் அக்கா.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் சட்டத்தில் பேசியிருக்கேன்.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: விஜயகாந்த் படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க. இந்திர பாண்டியல்.
0: இதோ பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிக்கா.

0: திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்பக் கானங்களை இதமாய் தந்து கொண்டிருக்கிறது 100.5 நினைவே சுகம். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு உள்ளம் யார்? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: கொடரோடு ராஜானி கோட்டையில இருந்து சித்தன் மலர்கொடி பேசுறேன்.
0: நீல் சென்னங்கியா பாடல் கேட்கலாம்.
1: மன்வாசனை படத்துல இருந்து பொத்தி வச்ச மல்லிகை பூ, பாரதி ராஜா அவரோட நினைவுக்காக.
0: ஓ சரிங்க, பாடல் கேட்கலாம்.
1: நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.

0: இசையின் வஸ்தமாய் கொடைப்பன்மலை 100.5 இது நினைவி சுகம். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு உள்ளம் யார் வாங்க? வணக்கம்.
1: ஹலோ மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: நாங்க திண்டுக்கல் மாவட்டம் விருவீடு கிராமத்துல விஜயா பேசுறீங்க மேடம்.
0: விஜயாமாவுக்கு என்ன பாடல் வேணும்
1: மேடம்? அதுக்கு முன்னாடி நாளைக்கு மேடம்
0: பேத்திக்கு பிறந்த நாளா?
1: பிறந்த நாள் மேடம்.
0: என் பேர்மா?
1: யோகதர்ஷிதா.
0: யோகதர்ஷிதா, பன்மலை சார்பா முன்கூட்டியே பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சரிங்கம்மா, இப்போ என்ன பாடல் கேட்கலாமா?
1: படிக்காதவன் படத்திலிருந்து
0: இதோ பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா? நன்றிங்க,
1: ரொம்ப நன்றிங்க.

0: இசைவானில் இன்னிசை கீதங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது 100.5 நினைவு சுகம். நேரம் 10:47 ஆயிடுச்சு. இப்ப இணைப்பில் யார் காத்துட்டு இருக்காங்க? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் நாகம் நகர்லிருந்து
0: சுப்பிரமணியன். என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து போட்டி தம்பி படத்துல இருந்து
0: கேட்கலாமா?
1: சரிங்க மேடம்,
0: நன்றிங்க.

0: அது மனசில் விழுந்த மச்சான்.
1: திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது 100.5 நினைவி சுகம். இப்ப இணைப்பில் யார் காத்துட்டு இருக்காங்க, வாங்க வணக்கம்.
2: என்ன
1: பாட்டு
2: கேக்கலாம்?
1: இதோ பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்பத்தில் இனிமையான பாடல்களின் வழியே நம் இதயங்களை தொட்டு நினைவலைகளில் நம்மை மிதக்க வைத்து நிறைவு கோருகிறது. 100.5 நினைவே சுகம் மீண்டும் வளம் வரும் நாளை இரவு 10 மணிக்கு.

மழையில்லாத மேகம், நிலவில்லாத வானம், இருள் சூழ்ந்த இரவில் இடைவிடாத பாடல்களை கேட்டு ரசிக்க கோடை பண்பலை நொறுபிளியைந்தில் இரவு சிறகு. மீண்டும் இனிய இரவு. வணக்கம் நேர்களே.

ஒழிக்கவிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவு சிறகு. மீண்டும் கேட்கலாம் இரவு சிறகு. நாளை இரவு 11 மணிக்கு பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா. குமரகுரு, நன்றி நேர்களே.

காலை வணக்கம் நேர்களே. இனிதாய் புலர்ந்துள்ள இந்நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் அள்ளித்தரட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடைப்பண்பலை 100.5. இப்பொழுது முதல் இனிதாய் உதயமாகும் எமது நிகழ்ச்சிகளை தஞ்சை சுற்று வட்டார நேர்கள் 101.2 மெகாஹெர்ட்ஸிலும் மற்ற அனைத்து நேர்களும் எமது வளமையான அலைவரிசை 100.5 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்டு மகிழலாம். இன்று சகவரிடம் 1948 ஜெய்ஷித 26 பிரபவ ஆண்டு ஆணி திங்கள் 2 திருவள்ளுவர் ஆண்டு 2057 2026 ஜூன் மாதம் 16 செவ்வாய்க்கிழமை நேரம் அதிகாலை 4:57.

எங்கும் எதிலும் நிறைந்து என்னாலும் நம்மை காத்தரும் இறைமையை போற்ற இசை சரம் தொடுத்து இது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறேன் வினோ. இனிய காலை வணக்கம் நேர்களே.

இணைந்திருக்கிறோம் கோடிப்பண்பலை 100.5 அருள் மாலை. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய், நீ எதை நம்புகிறாயோ அதுவாகவே ஆகிறாய். கௌதம புத்தர்.

இறைமையை இசையால் போற்றிக் கொண்டிருக்கிறது கோடிப்பண்பலை 100.5 அருள் மாலை. அனைத்து துன்பங்களுக்கும் பேராசையே காரணம். ஆசையை அடக்குபவன் அமைதியை அடைகிறான். மகாவீரர்.